கூடி வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில குடும்ப தரிசன கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திற்கு தலைப்பு குடும்ப தரிசன முகாம். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாத முகாம் என்று நினைத்தால் கொஞ்சம் வித்தியாசமாக என்னுடைய செய்தி இருப்பது அதற்கு பொருந்தாதது போல தெரியும். ஆகையினாலே நான் மறுபடியும் ஐ வுட் லைக் டு எம்பசைஸ், இங்கே வந்திருக்கிறது குடும்பத்திற்கு உரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே. ஆகையினாலே நான் பேசப்போகிற செய்தி கொஞ்சம் மற்ற செய்திகளை காட்டிலும் மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஐயா, உனக்கு இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி உண்டா என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்தார், நீங்கள் பீகாருக்கு கடந்து சென்றீர்கள். இட் இஸ் யுவர் பர்சனல் விஷன். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட தரிசனம். நாங்கள் அறிந்திருக்கிறபடி நீங்கள் பீகாருக்கு போக விரும்பாத நாட்களிலே, குடும்ப சூழ்நிலைகள் ஒத்து போகாத நாட்களிலே, வேலை நிமித்தம் கட்டப்பட்டிருந்த நாட்களிலே, ஊழியத்தின் நிமித்தமும் நான் 9 மணி நேரம் கம்பெனிக்கு வேலை செய்து 6 மணி நேரம் ஊழியத்திலே ஓடினேன். அந்த நாட்களில் தான் ஆண்டவர் இழுத்து கொண்டு போனார். அப்படி ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் போகக்கூடாது இருந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனியான தரிசனத்தை கொடுத்தார். நீங்கள் ஒரு தனி மனிதனாக புறப்பட்டு போனீர்கள். ஓகே, பட் ஹவு டிட் யூ டிரான்ஸ்ஃபர் தட் விஷன் டு யுவர் ஃபேமிலி? உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்களுக்கு எப்படி ஐயா தரிசனத்தை கடத்தி விட்டீர்கள் என்கிற கேள்வி உங்களுடைய இருதயத்திலே துணிக்கலாம். முதலாவது அதை குறித்த சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு, என்னுடைய தகுதி ஆண்டவரால் உண்டாயிருந்தாலும் நான் ஒரு காரியத்தில் கவனமாக இருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுத்தவன், நான் பிராக்டிஸ் பண்ணாததை நான் ப்ரீச் பண்ணவே கூடாது. நான் பாடுகிறத நான் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாதபடிக்கு பாடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்பதை சம்பூர்ணமாக 100% நம்புகிறவன் நான். ஆகையினால என்னுடைய காரியம், நான் இந்த தரிசன குடும்ப தரிசன முகாமுக்கு பேசுவதற்கு தகுதியானவனா என்பதற்காக, சில காரியங்களை என்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நான் எப்படி கடத்தி விட்டேன் என்னுடைய குடும்பத்தில் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமான முதல் நாளிலே நான் அவளை ஆல் நைட் ப்ரேயருக்கு கூட்டி கொண்டு போனேன். சாயங்காலம் ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வைத்திருந்தார்கள் தூத்துக்குடியில். திருமணம் செய்த அந்த சாயங்காலம் என்னுடைய தாப்பனோடு என்னுடைய தாயோடு வேலை செய்தவர்களுக்காக வைத்திருந்தார்கள். அதெல்லாம் முடித்துவிட்டு 9 மணி ஆகிவிட்டது. அதற்கு பிறகு என் மனைவியை கூட்டிக் கொண்டு முதல் முறையாக வாக்கிங் போகிறது, ஆல் நைட் ப்ரேயருக்கு போகிறேன். இப்பொழுதுதான் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பிக்கிறோம். கவனியுங்கள், உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமான்னு கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த நாட்களினுடைய திருமணங்கள் நடக்கிற காரியங்களும் நான் செய்து கொண்ட முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது. நாங்கள் போகும்போது என்னுடைய வீட்டிலிருந்து கால்வெல் ஹைஸ்கூலுக்கு எதிர்த்தார் போல் இருக்கிற YMCA என்கிற ஹாலில் அங்கே ஆல் நைட் ப்ரேயரில் நான் பேச வேண்டும். நான் போகும்போது என் மனைவியை கொஞ்சம் சோதித்து பார்த்தேன். முதலாவது என்னுடைய தரிசனத்தோடு சரியாக இணைந்திருக்கிறாளா என்பதுதான் நான் கொடுத்த முதல் சோதனை. நான் சொன்னேன், என்னுடைய பிரசங்கத்தை இன்றைக்கு தான் நீ முழுவதுமாக நேரடியாக கேட்கப் போகிறாய். அவள் சொன்னால், நேற்று ராத்திரி நீங்கள் நம்முடைய எங்களுடைய கிராமத்தின் வழக்கத்தின்படி கிராமமாக கூடி நடந்த ஜப கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது நான் உள்ளே இருந்து கேட்டேன் என்று சொன்னாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோதரம். திருமணத்திற்கு முந்தின நாள் மாப்பிள்ளை வீட்டில் போய்விட்டோம். கிராமத்தில் இருக்கிறபடினால கிராமத்தின் வழக்கத்தின்படி முழு கிராமமும் அங்கே வந்திருக்கிறது.
என்னுடைய மாமனார் மாமியாரும் எல்லாருக்கும் பழக்கமானவர்கள், சின்ன ஊர். ஆகையினால் முழு கிராமம் வந்திருக்கிறது. உபதேசியார் ஒருவர் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்கிறேன், யார் பிரசங்கம் பண்ண போகிறார் என்று. அவர் ஒரே வரியிலே சொல்லிவிட்டார், நீங்கள் இருக்கும்போது வேற யார் பிரசங்கிக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், நான் மாப்பிள்ளையாக வந்திருக்கிறேன் என்று. அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, உங்களை பிரசங்கியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டதினால நான் அந்த ஆரம்ப, அதாவது ஆயத்தமான திருமணத்திற்கு ஆயத்தமான அந்த கூட்டத்திலே முதல் நாள் செய்தியை, அந்த இடத்துல செய்தியை கொடுக்கும்படியாக நான் எழுந்தின்ற போது நான் இறுதியாக ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன், ஒரு அழைப்பை கொடுத்தேன். முதலாவது ஒப்பு கொடுத்தவர் என்னுடைய மாமனார். ஸோ ஐ வான் ஹிம் ஈவன் பிஃபோர் மை மேரேஜ். என்னுடைய மேரேஜுக்கு முன்னால் என் தரிசனத்தை, அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால தான் பிள்ளையை கொடுத்தாரு, ஆனால் என் தரிசனத்துக்கு அவரை வளைச்சி போட்டு முதல் ஆளாக ஒப்பு கொடுத்தது அந்த கூட்டத்திலே முடிஞ்சு போச்சு. மாமனார் வின்மணியாச்சு தரிசனத்திற்கு. இப்பொழுது மனைவியை கூட்டி அவள் சொன்னால், நான் நேற்றைய தினத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டேன், உங்கள் முகத்தைத்தான் பார்க்கவில்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டேன் என்று சொன்னாள். இப்பொழுது போகும்போது அவளை நான் கொஞ்சம் சோதிக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் நேற்றைய தினத்தில் பேசின செய்தி கேட்டாயல்லவா, கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறாள், கடபுடான்னு பேசுகிறாள், இங்கே மாத்திரம் இல்லைம்மா நான் வட இந்தியாவிலும் இப்படி தான் பேசுவேன், ஆகையினால நான் எந்த நேரமும் கொல்லப்படலாம், எந்த நேரத்திலையும் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம், ஒருவேளை நீயும் நானும் பீகாரிலே போய் இறங்கி போன இடத்திலே அவனை கடுக்கிற கூட்டத்தில் என்னை கொன்று போடுவார்கள் என்றால் நீ விதவையாவதற்கு ஆயத்தமா. நல்லா கவனிச்சு பாருங்க, முதல் நாள்லேயே அவட்ட பேசுகிற பேச்சு நீங்கள் சொல்லுவீங்க, நீர் பயங்கரமான பைத்தியம்னு சொல்லுவீங்க. ஐ நெவர் பாதர்ட் பிகாஸ் அன்லஸ் சம்படி இஸ் கனெக்டட் வித் மை விஷன் தே கேனாட் ரன் அலாங். என்னோடு வாழ்நாளெல்லாம் ஓட வேண்டுமே, அப்பொழுது தேவன் எனக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதோடு கூட இணைந்து போகிறவளும் அவருக்குள் வராவிட்டால் எங்களுக்குள் போராட்டமே வெடித்து விடுமே என்பதை மனதில் கொண்டவனாகத்தான் நான் கேட்டேன். ஆனால் என் மனைவி என்ன சொன்னா தெரியுமா, என்னையும் ஆண்டவர் பீகாருக்கு கூப்பிட்டாரு, நீங்க போனா போங்க, நான் கடைசிவரை பீகாரில் ஊழியம் செய்து என் ஆண்டவருக்காக மறிக்க ஆயத்தம். ஃபினிஷ். ஐ வாஸ் 100% ஷுர் அபவுட் ஹர் காலிங் ஆஸ் வெல் அஸ் கமிட்மெண்ட். காலிங் தான் நிறைய பேருக்கு இருக்குது, கமிட்மெண்ட் தானே வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு அழைப்பு உண்டு, ஆனால் அதில் ஒப்பு கொடுத்த ஓட்டத்தை அவர்களால் செய்ய முடிகிறதில்லை. சரி, ஒன் மினிட் நான் பீகாருக்கு போகும்போது என்னுடைய குடும்பத்தாரிலே அதிகம் பாடுபட்டது என்னுடைய தாய். ஏனென்றால் 4 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், ஒரே மகன், மூத்த மகன், அவனுடைய சம்பாத்தியம் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காயிலும் உதவாது என்று, உதவாதா என்று எந்த தாயும் யோசிக்க முடியும் அல்லவா. ஆகையினால்தான் அவர்கள் நான் ஊழியத்திற்கு போகும்போது அதிகமாக வருத்தப்பட்டவர்கள். என் தந்தை வருத்தப்பட்டது உண்டு, என்னுடைய தங்கைமார் வருத்தப்பட்டது உண்டு, எல்லாரும் சேர்ந்து அழுதது உண்டு. இனந்தெரியாத இடத்திற்கு போகிறான், எங்கேயோ போகிறான், இனி நம்மை கைவிட்டு விடுவான் என்று தான் அவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் என்னுடைய தாய் மரிக்கும் வரை நான் 1 ரூபாயாயும் அவர்களுக்கு தந்தது இல்லை ஊழியத்தில், நாட் அ சிங்கிள் ரூபி. அவர்கள் தான் எனக்கு காணிக்க கொடுப்பார்கள், ஏனென்றால் டீச்சராக இருந்தபடியினாலும் அதற்கு பிறகு ரிட்டையர்ட் ஆனபடினாலும் அவர்கள் தான் எனக்கு பணம் கொடுத்திருப்பார்களே ஒழிய நான் அவர்களுக்கு 1 ரூபாய் தானும் தரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஊழியத்திற்கு போகும்போது அதிகமாக வேதனைப்பட்டது என்னுடைய தாயார் தான். அவர்கள் பல முறைகளிலே சொல்லியிருந்தாலும் அவர்கள் மறிக்கிறதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக அவர்கள் மிகவும் சுகவீனமாக தேவனிடத்திலே போகிற நேரம் வருமோ என்கிற நிலையிலே இருந்த நேரத்தில் நான் அவர்களை சந்திக்கும்படியாக நேரிட்டது. ஊழியத்தின் நிமித்தம் வந்திருந்தேன், அந்த ஊழியத்தின் நிமித்தமாக என் தாயிடத்தில் போய் அவர்கள் மறிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக வந்தேன். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், அம்மா நீங்கள் இறந்தா புதைக்கிறதுக்கு உங்கள் ஒரே மகன் வரமாட்டாதபடி சூழ்நிலைகளும் ஊழியமும் அதிகமாக இருக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவள் பக்கத்தில் உட்கார்ந்து
கவனிங்க கொஞ்சம் நல்லா. முழு குடும்பத்தையும் தரிசனத்தில் கொண்டது எளிதல்லவா? இது குடும்ப தரிசனம். உங்களுடைய தனிப்பட்ட தரிசனத்தை குறித்து நான் பேச வரவில்லை. குடும்பத்தை தரிசனத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்த கிருபைகளை உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக இவைகளை சொல்கிறேன். அம்மா பக்கத்தில் ஒரு சேரை போட்டு இழுத்து உட்கார்ந்து படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு நிமித்தமாக, வயது நிமித்தம், வியாதி நிமித்தமாக அல்ல, வயது நிமித்தமாக 87 வயது அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரிந்துவிட்டது, இனி அதிகம் நாள் இவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று. ஆகையினால்தான் நான் சொன்னேன், அம்மா நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுடைய பிள்ளை ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆகையினால நீங்கள் மரித்த செய்தி வரும்போது உங்களை புதைக்க நான் வர முடியாமல் போக முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று என் தாய் சொன்ன ஒரே வார்த்தை, என்னைக்கோ நாம் பலிபீடத்தில் உன்னை வச்சிட்டேன்ப்பா, உன்னையும் நான் கிளைம் பண்ண மாட்டேன். I don't have any expectation because I laid you on the altar the very day you left for the ministry. நீ பீகாரின் தரிசனத்தை பெற்று போனேன் என்று சொன்னாயல்லவா, அந்த நாளிலேயே நான் உன்னை பலிபீடத்தில் வைத்து விட்டேன். ஆகையினால் நீ வரமாட்டாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் கவலைப்பட போகிறதில் இந்த மீதி இருக்கிற நாட்களில் ஐ செட் ஐ வாண்ட் ஹேர் ஃபார் மை விஷன். நன்றா கவனிங்க. அதன்படி அவர்கள் இறந்தபோது நான் புதைக்க வரவில்லை. எப்படி என்று கேட்பீர்கள். ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வந்தது. என் 3வது தங்கை கூட இருந்தாள். அவள் தான் சொன்னாள், அம்மா ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள் என்று. அடுத்த கேள்வி கேட்டாள், நீ வருவாயா? நான் சொன்னேன், அரை மணி நேரம் கழித்து சொல்கிறேன். இதற்குள் என்னுடைய வளாகத்தில் இருந்த மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. சிலர் ஓடி வந்தார்கள், அண்ணன் இப்பொழுதே கிளம்புங்க, நாங்கள் உங்களை கல்கத்தாவில் கொண்டு 8 மணி நேரத்தில் அல்ல 6 மணி நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறோம் ரோட்டில், பை ரோடு. கல்கத்தாவில் இருக்கிற 7 மணி ஃப்ளைட்டை நீங்கள் எப்படியாவது பிடித்து விடலாம். அப்படி பிடித்து சென்னை போய், மதுரை போய், அதற்கு பிறகு நீங்கள் தூத்துக்குடி போய் அட்லீஸ்ட் ஃபியூனரல்லையாவது நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று என்னை சேர்ந்த என்னுடைய தலைவர்கள் நெருக்குகிறார்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருந்த தீர்மானம், தேவன் சொல்லாமல் யாரும் மரித்தாலும் நான் போவது இல்லை என்பதை நான் 55 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானித்த அந்த தீர்மானத்தை மனதிலே கொண்டவனாக நான் வெளியே தனியாக போனேன். வெளியே போய் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே வாட் யூ வாண்ட், நீர் என்ன விரும்புகிறீர்? நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. அடுத்த நாள் 47 இளைஞர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அடுத்த நாளில் அவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு போகத்தான் செய்ய வேண்டும். நாங்கள் இருக்கிற பகுதி கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதி, ஆகையினால அடுத்த நாள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுங்கிற அந்த 47 இளைஞர்களும் அங்கிள் கையில் தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினதினால அது முதலாவது நின்றது. அதற்கு அடுத்த நாள் நான் மாஸ்கோ, ரஷ்யாவின் தலைநகராகிய மாஸ்கோவுக்கு போக வேண்டும். அங்கே ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் 1000 போதகர்கள் முழு ரஷ்யாவிலிருந்தும் வரவழைக்கப்பட்டார்கள். சைபீரியாவில் எனக்கு கொஞ்சம் நன்றாகவே தெரியும். சைபீரியா வடபகுதிகளிலே அங்கே உள்ளவர்களுக்கு என்னை நன்றாக தெரியும். அங்கே உள்ளவர்கள் வந்திருந்தார்கள். பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து வந்திருந்தார்கள். பலவிதமான பட்டணங்களிலிருந்து வந்து 1000 பேர் கூடுகிறார்கள். 2 பேர் தான் அங்கே பிரசங்கிகள், ஒன்று நான், இன்னொன்று டாக்டர் ரவி சக்கரியாஸ் மறைந்து போனவர். அப்பொழுது எனக்கு சிங்கப்பூரில் இருக்கிற சகோதரன் ஃபோன் பண்ணுகிறார், ஜபா, அவர் ஜபான்னு தான் கூப்பிடாரு, ஜபா டோன்ட் ஃபெயில் டு கம், ரவி இஸ் நாட் குட், ரவி மிகவும் வியாதியோடு இருக்கிறபடியினால அவர் வருவார், ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுறதுன்னு சொல்லியிருக்கிறாரு, மீதி செமினார்லாம் நீ தான் பார்க்கணும், உன்னை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால, உனக்கு அநேகரை தெரியுங்கிறதுனால எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம், அதனால வராமல் இருந்துடாதுன்னு அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 காரியங்களும் எனக்கு முன்னதாக நிற்கிறது. நான் வெளியே போய் ஆண்டவரே, என்னுடைய தாயை புதைக்க நான் எத்தனை அவசரமாக போய் புதைக்க வேண்டுமோ அல்லது அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டுமோ? ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், எது முக்கியம்? பினிஷ்.
That's the end of it. 20th நிமிஷத்துல எனக்கு வந்த காரியம் எது முக்கியம், அவ்வளவுதான். நான் போனை வைத்து போனை எடுத்து என் தங்கையை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய ஊழியத்து நிமித்தம் நான் வரக்கூடாமல் இருக்கிறேன் என்று சொன்னபோது என் தங்கச்சி சொன்னா எங்களுக்கு தெரியும். Because I prepared the whole family to run along with my vision which God has given. எனக்கு கொடுத்த தரிசனத்தை என் தங்கைமார் புரிந்து கொண்டார்கள், என் தாய் புரிந்துதான் தேவனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். நன்றாக கவனிங்க, மாமனாரை முதல்ல கூட்டத்திலேயே சரி பண்ணியாச்சு, மனைவி ஒப்பு கொடுத்தல கேட்டாச்சு, அம்மா ஒப்பு கொடுத்தல கண்டாச்சு, தங்கச்சியுடைய எதிர்பார்ப்புதல் இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாயிற்று. இப்போ என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரமில்லை. மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமணத்தை வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரெண்டாவது பையன், மூன்றாவது பையன், நான்காவது மகள், ஒரே ஆராதனையில் வச்சா சொந்தக்காரங்களுக்கும் வர்றதுக்கு செலவு அதிகம் இருக்காது, ஒரே சாப்பாட்டில் எல்லாம் முடிஞ்சு போகும் என்று சொல்லி பல காரணங்களின் நிமித்தமாக நாங்கள் ஒரே மேடையில் திருமணத்தை ஒழுங்கு செய்ய கத்தர் உதவி செய்தார். காடு அடிக்காதனால யாருக்கும் தெரியாது, ஏன்னா காடுனா என்ன அடிக்கணும், எங்கே கல்யாணம், யாருக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம், இவ்வளோ தானே தெரியணும், எதுக்கு போய் எதுக்கு காசு செலவழிக்கணும், காடு அடிக்கலை. அப்படி வாய்மொழியாகவே கேட்டு கேட்டு கேட்டு அந்த திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவே என் பிள்ளைகள் மூன்று பேரையும், திருமணமாகிற பிள்ளைகளையும், மருமக்கள் மாரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு திருமணத்தில் எல்லாரும் ஒருவேளை கிஃப்ட் கொடுப்பாங்க, கைண்ட்ஸாக கொடுத்தா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கேஷாக கொடுத்தா எல்லாத்தையும் எனக்கு தந்துடணும். கொஞ்சம் கடப்படான ஆள் தான், அது உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள், கேஷ் கொடுத்தது நான் வந்துடணும். அப்போ என் மக தான் கேட்டா, என்ன செய்ய போகிறீங்க டாடி, அதை வச்சு நான் சொன்னேன், நீங்கள் மாத்திரம் எனக்கு பிள்ளைங்க இல்லை, எத்தனை நூறுகளை வளர்க்குறோமா, அனாதை பிள்ளைகளையும் மிஷினரி பிள்ளைங்களையும் வளர்க்குறோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கொடுக்குற கேஷ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும், ஏ ஒரு பைசா கூட உங்கள் கையில் இருக்கக்கூடாது, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன், கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபண்டாக வச்சு அதிலிருந்து மிஷினரி பிள்ளைகளுக்கும் நம்முடைய அனாதை இல்லங்களிலே அல்லது நம்முடைய ப்ராஜெக்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சிருக்கண்டா, அந்த ஃபண்ட் அப்படி உண்டாக்கப்படும் என்று சொன்னபோது என் பிள்ளைங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், கொடுக்குறவங்க நிறையா கொடுக்கட்டும்னு. I want all my children so that they can get along with the vision. எல்லாரையும் அதே தரிசனத்தில் ஓடுவதற்கு. நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், நம்ப மாட்டீர்கள். என்னுடைய மகள் திருமணமான பின்பு ஹைதராபாத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு இன்டர்ன் செய்யணும். அவள் ரஷ்யாவில் மெடிக்கல் படித்திருந்தா, ஒரு வருஷம் இன்டர்ன் பண்ணணும், எம்சிஐ கிளியர் பண்ணியிருந்தா, அவளுக்கு பல லட்சங்கள்லாம் கேட்டாங்க. ஆனால் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்தில் இருக்குது. இவள் ரஷ்யாவில் இருக்கும்போது தன்னுடைய அறையில் இருந்த 4 பிள்ளைகளையும் ஆண்டவர்களுக்கு கொண்டு வந்தால் அத்தனை பேரும் தெலுங்கு ஸ்பீக்கிங். ஆகையினால இவளுக்கு தெலுங்கு நன்றாக பேச வந்து விட்டது. இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூவில் தெலுங்கில் இவள் பதில் சொல்ல, பீகார் பொண்ணு தெலுங்கில் பேசுகிறான்னு சொல்லி ஃப்ரீயா உடனே அடுத்த நாளே ஜாயின் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு காசும் செலவழிக்கலை. இப்போ என் மருமகனையும் நான் ஒரு வருஷம் அங்கே அனுப்பணும். அங்கே அனுப்பின போது என்ன நடந்தது தெரியுமா? ஐ நியூ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏராளமான நண்பர்கள் ஹைதராபாத்லேயும் இருக்கிறாங்க. நான் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி என் பிள்ளைங்க வராங்க ஒரு வீடு பார்த்து வாடகை கொடுங்கன்னு சொல்லவில்லை. Because I want them to go as a pioneer. ஒரு இடத்துக்கு போனால் எப்படி செட்டில் ஆகணும்னு அவங்களுக்கு படித்து கொள்ளணும் சொல்லி மகனையும் மருமகனையும் நான் அனுப்பினேன். ஒரு வாரம் கழித்து தான் நான் அவர்களுக்கு ஃபோன் செய்தேன், வீடு கிடைத்ததா? ஏனென்றால் ஸ்டேஷன்ல இருந்து எப்படியோ தட்டு தடுமாறி ஆஸ்பத்திரி பக்கத்திலே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டாங்க. நான் என் மகாட்ட கேட்டேன், என்னம்மா ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கீங்க, ஏன்னா காசெல்லாம் தான் நான் பிடிங்கிக்கிட்டேனே, என்ன காசே இல்லாமல் போயிருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கடா அப்படின்னு கேட்டபோது என் மகள் சொன்னா,
நாங்க கீழே தான் படுக்கிறோம், பாயில தான் படுக்கிறோம். நீங்க பீகார் போகும்போது பாயில தானே படுத்தீங்க டாடி. நாங்க இங்க மெடிக்கல் டாக்டரா இருந்தானே, உங்க மருமகன் இன்ஜினியரா இருந்தானே, எங்களுக்கு கீழே படுக்கிறதுல ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய பிரயாணத்தை, வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். They not only adopted the vision, but they started living on that vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, so that you can understand me, நான் என்ன பேசினாலும் கொஞ்சம் காரமா பேசுறது மாத்திரமல்ல, I mean business. ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் சொல்ல போகிற காரியங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக. Every word I utter here, it will carry a great meaning because it is a proven value. இது சோதிக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிறதுனால இவைகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே, கேட்க போகிற அனைத்து வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்துவதற்கு இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த குடும்ப தரிசன கூட்டத்தில் நாங்கள் குடும்பமாக செயல்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும் என்று அவரை நோக்கி பார்க்கலாமாம்.

0: இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில நேரம் இருக்குமானால் நான்கு முக்கியமான குடும்பங்களை, சரித்திரத்தில் தாக்கத்தை உண்டாக்கின குடும்பங்களை, சரித்திரத்தின் திசையையே மாற்றி அமைத்த நான்கு குடும்பங்களை வேத புஸ்தகத்தில் இருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர்களை குறித்து நாம் தியானிக்கும் போதே நமக்குள்ளே ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக முதலாவதே நான் சொல்கிறேன். சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்ச உடனே நாம் பிள்ளைகளை எதிர்பார்ப்பது வழக்கம். வாழ்த்துகிறவர்களும் அப்படித்தான் வாழ்த்துவார்கள். குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லித்தான் எல்லா திருமணங்களிலேயும் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறதை கேட்டிருக்கலாம். அதை பெரியவர்கள் ஆசீர்வாதமாக சொல்லுவதை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று தமிழ் பழமொழியை கொஞ்சம் திரித்து பேசுவதை பார்க்கலாம். 16 பேர் என்பது வேர், ஆனால் அதை நம்ம வழக்கமாக சொல்கிறோம். இப்ப 2 பெத்தாலே போதும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நான் ஒரு காரியத்தை இப்பொழுது என்னுடைய சகோதரருக்கு அடிக்கடி இப்ப சொல்றேன். கடந்த மாதம் 10ஆம் தேதி வேலூரில் இருக்கிற சகோதரன் ஸ்டான்லியை சந்திக்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அவரோடு கூட சில காரியங்களை பேச வேண்டியிருந்தது. அப்பொழுது என்னுடைய மகனும் மகளும் மருமகனும் தன்னுடைய 2 குட்டி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் குடும்பமாக அவளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம். என்னுடைய மகள் இப்பொழுது பிஜி பண்ணி கொண்டிருக்கிறாள் சிஎம்சியில். ஆகையினாலே அவள் அங்கே இருந்தபடினால அவர்களுடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு நான் சென்றேன். அப்பொழுது டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு விளையாட வேண்டும் என்று சொல்லி 2 அந்த ஃபேன் மாதிரி சுத்துகிற அந்த பிளாஸ்டிக் தாயை கொடுத்தார்கள், பொம்மையை கொடுத்தார்கள். நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அதிலே ஒரு வெளியே எடுத்தால் அதில் அந்த பபிள்ஸ் உண்டாக்குறதுக்கு சோப்பு தண்ணி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதை ஊதுனா அது பபிள்ஸாக உண்டாக்கும். ஒரு பையன் 2வது வகுப்பு படிக்கிறான், 2nd ஸ்டாண்டர்ட். இன்னொரு பிள்ளை எல்கேஜி படிக்கிறான். இந்த 2 பிள்ளைகளும் 2 பசங்களும் பயங்கர ஆக்டிவ் பாய்ஸ். நாட்டி பாய்ஸ்னு சொல்கிறதுக்காக ஆக்டிவ் பாய்ஸ்னு சொல்லுவேன். தே ஆர் வெரி நாட்டி, ரியலி நாட்டி. அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அது டாக்டர் லில்லியன் ஸ்டான்லிக்கு தெரியும். ஏன்னா என் மகளை பார்த்துருக்காங்க, என் பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க, பேர பிள்ளைங்களை. ஆகையினால அவங்க கொடுத்தாங்க. நானும் நினச்சேன் நம்ம பேசும்போது இவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க 2 பேரும் வெளியே போனவங்க இப்படி பேசி கொண்டார்கள். யார்? 2nd ஸ்டாண்டர்ட் பாய் டீச்சிங் த எல்கேஜி பாய். உட்கார வச்சு, தம்பி நான் செய்கிறத பாருடா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லும்போது முதல்ல அந்த எடுத்து ஊதினோடனே நிறைய பபிள்ஸாக வந்தது, பெருசு சின்னதெல்லாம் வந்தது, கலர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவன் சொன்னான், திஸ் இஸ் ஹவு காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ். இப்படி தான் ஆண்டவர் முழு உலகத்தையும் உண்டாக்குனாரு, சூரியன் சந்திரன் அப்படிலாம் உண்டாக்குனாரு. தட் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். மறுபடியும் அவன் என்ன செஞ்சான், ஃபூன் ஊதினான். நினைக்கலாம். ஆனா 3வது சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன ஆச்சரியமா போச்சு தெரியுமா? அவன் 3வது எடுத்துட்டு மெல்ல ஊதுனான். அதாவது ஒவ்வொரு பபுளா வர்ற மாதிரி. அவன் சொன்னமே 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் எல்கேஜிக்கு டீச் பண்ணுறான். என்ன டீச் பண்ணா? திஸ் இஸ் அவர் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் 1 by 1 சில்ட்ரன். ஏன் இதை நிறைய இடங்களில் சொல்லிட்டேன் இப்போ? ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சிப் பொருத்தி தான் மாறானுங்க. மேலே வரும்போதே நம்மளை காட்டிலும் 10 மடங்கு ஞானவான்களாக வராங்க. 2nd ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் டீச்சிங் த எல்கேஜி சைல்ட் How you must understand the world. இந்த உலகத்தை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை பெரிய டீச்சர்ல PhD செல்ல சாதாரண 2nd ஸ்டாண்டர்ட் பாய் டீச்சிங் டு த அவன் சின்னவன் சொல்றான், ஓ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்கேஜி படிக்கிறவன் சொல்றான், நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ஆகையினால பிள்ளைகளையும் இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த நாட்களிலே நமக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதுனால இந்த தரிசனம் உங்களோடு நின்றுவிடக் கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தேவ பணியை குறித்தும் தேவன் தேசத்தை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் உண்டானாலும் அது கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான்கு குடும்பங்களை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம், நான் சொன்னது போல ஒரு திருமணத்தில் எப்பொழுதும் நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு திருமணமாகி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம் என்பதை மாத்திரம்தான் அதிகமாக வலியுறுத்துகிறோம். பட் வி ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் எ பியூட்டிஃபுல் டீப்பர் ட்ரூத், ஒரு அழகான ஆழமான உண்மையை நான் புரிந்து கொண்டதே இல்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே முதலாவது நாட்களிலே சில்ட்ரனை குறித்து என்ன எதிர்பார்ப்பு பேரண்ட்ஸ் வைத்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம்.
1: கர்த்தர் சபித்த பூமியிலே,
0: கர்த்தர் சபித்த பூமியிலே
1: நமக்கு உண்டான வேலையிலும்,
0: நமக்கு உண்டான வேலையிலும்,
1: நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும்,
0: நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும்
1: இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி,
0: இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி
1: அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான்.
0: நோவா என்று பெயரிட்டான். What is the beauty behind this words? ஐயா, இந்த வசனத்திற்கு பின்னதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். This is the expectation of every parent. நமக்கு வயசான போது, நம்முடைய கைகால்கள் தளரும் போது, நம்முடைய பலன் குறையும் போது, நமக்கு ஓடவும் முன்னே மாதிரி வேலை செய்யவும் முடியாத போது நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேற்றுவார்கள், நம்மை ஆற்றுவார்கள், நம்மை பராமரிப்பார்கள் என்பது எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பே. லிசன், ஆனால் இந்த லாமேக்கு ஒரு காரியத்தை மறந்து விட்டான். நல்லா கவனிங்க. ஒருவேளை லாமேக்கு குறித்து நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். வேதம் அறிந்தவர்களோடு கூட பேசுகிறேன், வேதத்திலே வாஞ்சையோடு கூட தான் வந்திருக்கிறீர்கள். இந்த லாமைக்கு குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூ கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஈனோக். ஏனோக்கிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனோக்கை குறித்து அதே அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 21வது வசனத்திலிருந்து சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், பார்க்கலாம்.
1: ஏனோக்கு 65 வயதான போது,
0: 65 வயதான போது
1: மெத்துசலாவை பெற்றான்.
0: போதும் ஐயா, இந்த ஏனோக்கு என்று சொன்ன உடனேயே யூதா புஸ்தகம் நமக்கு ஞாபகம் வருகிறது. யூதா எழுதின நிருபம் ஞாபகம் வருகிறது. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் இந்த பூமியிலே வெளிப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னதை யூதா, ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதிலே குறிப்பிட்டு சொல்வதை நீங்கள் அறிந்திருக்கலாம். பழைய சாரா நௌரிஜ் பாடல்களை நான் விரும்பி பாடுவதற்கு காரணம் அநேகம் அவர்கள் காத்திருந்து அவர்கள் அந்த பாடலை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, she brought the doctrinal truth in every song. தேவ உபதேசத்தின் காரியங்களை துல்லியமாக பாடல் வாயிலாக சபைக்கு தெளிவாக போதிக்கிற அந்த திறமையை ஆண்டவர் கிருபையை அவர்களுக்கு தந்திருந்தார். எனக்கு தெரியும், ஜோசப் பாலச்சந்திரன் திருமணத்துக்கு முன்னால சென்னையில் இருக்கும்போது ஒழுங்கா அந்த சாலன்ல கூட்டத்தில் போய் 3 மணியிலிருந்து சாயங்காலம் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இருக்கிற ஆராதனையில் அடிக்கடி கலந்து கொள்கிறவர்கள். வென் சிவா சலாய் கவனிங்க, இன்னைக்கு வர்ற பாட்டு அநேக பாட்டை என்னால் ரசிக்க முடியல. மியூசிக் அசிங்கமா இருக்குது, நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு பாட்டையும் என்னால் ரசிக்க முடிகிறது இல்லை. ஏன் என்று கேட்பீர்கள். அவங்க எப்படி பாடினாங்க தெரியும், ஏழு

0: படிக்காதவனு ஏனோக்கு தீர்க்கதரிசி என்று இருந்தார். அவர் என்ன சொன்னார்னு பாடும் போதே தெரியணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற காரியத்தை மனதிலே அடக்கி அந்த வரிகளை எழுதினவர்கள் அந்த ஏழாம் தலைமுறை ஏனோக்கு தீர்க்கதரிசியாக இருந்த எப்போ இயேசு பரிசுத்தவான்களோடு கூட மத்திய ஆகாயத்திலே வருவார் என்பதை இயேசு மரிப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக லிசன் Read your Bible. This is a treasure given in your hands. இதற்குள்ள ஏராளமான பொக்கிஷம் உண்டு. ஏதோ யாரோ சொல்கிறார்கள் என்று ஒரு காரியத்தை மாத்திரம் பிடித்து ஓடிவிடாதீர்கள். ஏழாம் தலைமுறைக்கு ஏனோக்கு சொன்னான், அதாவது ஆதாமிலிருந்து ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு ஒரு வெளிப்பாடு. ஆண்டவராகிய இயேசு மேகங்களோடு கூட வருகிறார், பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இன்றைக்கு சீக்ரெட் கம்மிங் இல்லை, ரகசிய வருகை இல்லை என்று பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஏனோக்கு தெரியும், பரிசுத்தவான்களோடு கூட அவர் திரும்ப வருவார். இந்த பூமியை நியாயந்திருக்க கரங்களை அவிழ்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. She was very clear in her understanding. அந்த ஏனோக்கு தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தவன். அந்த ஏனோக்கை குறித்து வேதம் சொல்கிறது, 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்து வந்தான். He was a family man. அவன் குடும்பஸ்தன். ஆனாலும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு அவனுக்கு ஒரு தடையும் இல்லை. At the age of 65, his first son was born. 22வது வசனத்தை வாசிங்க.
1: அவன்
0: முதலாவது பிள்ளைக்கு பெயரிட்டதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிள்ளை பிறந்ததுன்னா குடும்பத்தில் பெயர் வைக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கேட்டு பரிசுத்தவான்களை போட்டு தொந்தரப்படுத்தி, பாஸ்டரை போட்டு தொந்தரப்படுத்தி, அல்லது கூகுளில் போய் எந்த பேர் சூட்டபிளாக இருக்குது, கூப்பிடுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்டி பண்டி கண்டி ஏதாவது ஒன்று சொல்கிறது. நான் அதனால் எந்த பிள்ளையும் பேர் சொன்னா உடனே கேட்குறது, உனக்கு பேருக்கு அர்த்தம் தெரியுமா? எந்த ஊருக்கு போனாலும் சரி எதா சொல்லுவான், அவன் சொல்லுவான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூப்பிடக்கு வசதியாக இருக்குன்னு வச்சுட்டாங்க. நோ சார், நோ. When God trusts you with something, உன் கையில் ஒரு பிள்ளைய ஒன்று நம்பி கொடுத்தாருன்னா நீ உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து அந்த காரியத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு உன் பிள்ளைய அப்பொழுதே நீ இயக்கி விட வேண்டும். நான் எப்படி பேர் வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு முதல் பிள்ளைக்கு கோ ஃபோர்த், ரெண்டாவது பிள்ளைக்கு ஹென்ஸ் ஒர்த் ஸ்டில் கோ, அதுக்கு பிறகு மூணாவது பிள்ளைக்கு பிரிங் ஃபோர்த், எல்லாம் போ, இன்னும் போ, இன்னும் போன்னு என் பிள்ளைய கோ ஃபோர்த்னு கூப்பிடும் போது எனக்கு பின்னால் ஆண்டவர் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும். கோ ஃபோர்த், அவனையும் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும், இனியும் தட்டி விட்ட மாதிரி இருக்கணும். எங்கள் ஆளுங்களுக்கு வாயில் நுழையாது அதை பற்றி ஹூ பாதர்ஸ். தமிழ் ஆளுங்களே கோ ஃபோர்த்துமாங்க, ஏன்னா எழுதுனது அப்படி தானே. ஹூ பாதர்ஸ், தட் ஷுட் பி மோட்டிவேட்டிங், தட் மீன்ஸ் பி அ டிரைவிங் திங். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறவன், தேவ இருதயத்தை அறிந்தவன். அவன் பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறான், மெத்துசலோ, மெத்துசலா. நல்ல கவனிங்க, இந்த மெத்துசலா என்ன அர்த்தம் தெரியுமா? When he is dead, that will come. இவன் மரிக்கும் நாளிலே அது வரும். கொஞ்சம் மனசுல ஞாபகம் வச்சுங்க. இந்த மெத்துசலா என்கிற பேருக்கு அர்த்தம் அவன் மரிக்கும் நாளிலே அது வரும். தேவனோடு நடந்தவன் இன்றைக்கு நீயும் நானும் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்தித்து அவரோடு கூட இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வரப்போகிறோம் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிந்திருந்த ஏனோக்கு இந்த சின்ன காரியம் தெரியாதா? ஆண்டவர் சொல்லியிருந்தா. இன்றைக்கு இவைகளை புரிந்து கொள்ளவில்லை நாம். If I get a baby, if I get a son or a girl, the first thing I must ask, Lord, you have trusted me with a child. ஏதோ ஒரு காரியத்திற்காக கொடுத்திருக்கிறீர். இதை குறித்த தேவ நோக்கம், இவனுடைய காலத்தில் தேவம் தேசம் எப்படி இருக்கிறது என்கிற தெளிவு தேவ ஜனங்களுக்கு உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுவேன். மெத்துசலா, இவன் சாகும் போது அது வரும். இது அந்த நாட்களிலே கடத்தப்பட்டே கொண்டேதான் வந்தது. நீங்க அறிந்திருக்கிறபடி வேதத்தை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூமியில அதிகம் நாள் வாழ்ந்த ஆள் யார் தான்? Why
1: sir? 969 years he lived. 969.
0: 969 வருடங்கள் வாழ்ந்தானே மெத்சலா. Why? Was he special? I don't know. But one thing I know, I will tell you. எனக்கு ஒரு காரியம் அதில் விளங்குது. என்ன விளங்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் உட்காந்து ஒரு பெண்ணையும் பேனாவும் எடுத்து, அவனுக்கு இத்தனை வயசில் பிள்ளை பிறந்தது இத்தனை வருஷம் இருந்தான், அவனுக்கு இத்தனை வருஷம் பிள்ளை பிறந்தது இத்தனை வருஷம் இருந்தான், அவனுக்கு இத்தனை வருஷம் இருந்தது அப்படின்லாம் போட்டிருக்காருல. என்ன ஆவியானவருக்கு பைத்தியமாக பிடிச்சிட்டு பிடிக்கலை. எனக்கும் உனக்கும் ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தான். என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் வாசிங்கன்னா, கால்குலேட் பண்ணிங்கன்னா, எந்த வருஷத்தில் மெத்துசலாம் மரித்தானோ அந்த வருஷத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. Enoch could see the end of the world. ஏனோக்கு உலகம் எப்ப முடிய போகுது தெரியும். அதனால தான் பேர் வைக்கும் போது இவன் சாகிற அன்னைக்கு, இவன் சாகிற அன்னைக்கு அது வரும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆனால் லாமேக்கு மெத்துசலாவுக்கு பிறந்திருந்தாலும் கூட வாசிக்கலாம் 25வது வசனம்.
2: மெத்துசலா 177 வயதான போது லாமேக்கை பெற்றான்.
0: ஆமா, லாமேக்கை பெற்றான். ஆனா லாமேக்கு மெத்துசலாவை குறித்து தேவன் வைத்த காரியமும் அவங்க தாத்தா ஏனோக்கு சொன்ன காரியமும் விளங்கவும் இல்லை, அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. ஆகையினால்தான் தன் பெற்ற பிள்ளைக்கு, இந்த பிள்ளை என்னைய தேத்துவான், என்னைய காரில் கூட்டு போவான், என்னைய அப்படி படுக்க விட மாட்டான், எனக்கு வாயில ஊட்டுவான், நான் படுக்கையில் போனாலும் பார்த்துடுவான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, கொஞ்சம் கீழ்ப்படி தான் ஆகணும். நான் கொஞ்சம் மோசமான ஆள், முரட ஆள். பக்கத்தில் இருக்கவங்க திரும்பி கேளுங்க, உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. அம்மா பிள்ளைய இடுப்பில் வச்சுட்டு நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடிவான்னு பாடும் போதும் கூட என்ன சொல்லுவா தெரியுமா? நல்லா சாப்பிடுடா கண்ணா, அப்போ தான் பெரிய பிள்ளையாகி அம்மாவுக்கு வயசான பிறகு நீ என்னைய சுமப்ப. அடே, அதில் கூட சுயநலம் தான். தாயின் அன்பை போல் ஒன்றும் இல்லைன்னு நாங்க நான் இந்த முதல் கான்வர்சேஷன்லேயும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தாயை போல அன்பு என்ன என்ன சாக்ரிஃபைஸ், ஊட்டி ஊட்டி திணிச்சு குத்தி குத்தி திணிக்கிறது காரணம்னா எனக்கு வயசான பிறகு நீ சுமடான்னுட்டு. ஆர் வி நாட் ப்ராக்டிசிங் லைக் த அஞ்ஞானிகளைப் போல நாம் நடக்கவில்லையா? அஞ்ஞானிகளைப் போல யோசிக்கவில்லையா? ஆனால் நமக்கு பேர் மெஞ்ஞானிகள். ஒருவேளை யூ மே நாட் பி விஞ்ஞானி, ஆனா மெஞ்ஞானி நீங்க. ஆண்டவர் சொன்னா அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். பட் வி பிஹேவ் லைக் திஸ் ஹீத்தன். நாம் மற்றவர்களை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம மெஞ்ஞானிகளா இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா யோசித்திருப்போம். லாமேக்கு நோவா பிறந்தவொன்னு நம்ம காலத்துல தேத்துவான் ஆத்துவான் நம்மளை தூக்கி சமப்பான். நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? அதனாலதான் மெத்துசலா மரிக்கும்னால லாமேக்கு மரித்து போனான். தாத்தா போகும்னால அப்பா போயிட்டாரு. நிறைய குடும்பங்கள்ல நடக்கிறதானே, தாத்தா இருக்கிறாரு. ஏன் தாத்தா இருக்கிறாரு? 964வது வயதிலே. நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. 964வது வயது மெத்துசலாவுக்கு இருக்கும்போது லாமேக்கு தூக்குமணி டுவாங் டுவாங் போட்டாச்சு. ஏன்னா லாமேக்கு தேத்துமா ஆத்துமா வேண்டாண்டா, உன் புத்தி வெறும் உலகத்தான் புத்தி. போ மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நோவா பிறக்கும் முன்னதாகவே அவனுடைய குடும்பத்தாரிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் கிட்டத்தட்ட 969 இயருக்கு முன்னால சொன்னது லாமேக்கு விளங்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. நான் அதனால தான் எப்பவும் சொல்வேன், த ஜெனரேஷன் இன் விச் யூ லிவ் You must have a right understanding about that generation. எந்த தலைமுறையில தேவன் உன்னை பிறக்க பண்ணினாரோ அந்த தலைமுறையின் காரியங்களை வேதத்தின் ரகசியத்தின் வேதத்தின் படத்துல நீ பார்க்காத வரைக்கும் நீ தேவனுக்காக ஓடுவதெல்லாம் வீணாகி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் தாவீதை குறித்து எழுதியிருக்கிறது 13வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 36வது வசனத்துல, David served his own generation according to the will of God and slept. தாவீது தன் தலைமுறையினருக்கு தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்தான். நல்லா கவனிங்க, ஏதோ வந்தோம், ஒரு ஆளா பிறந்தோம், அப்பா அம்மாவை நம்ம பெத்தாங்க, படிக்க வச்சாங்க, ஏதோ ஒரு வேலை செய்தோம், குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டோம், பிள்ளைகளை பெற்றோம், கொஞ்சம் ஆண்டவருக்கு ஏதோ செஞ்சோம், ஓடிட்டோம் என்கிற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு

இப்படி சொல்றேன் கேளுங்க. எதுக்கு தெரியுமா? மெத்துசலாவுக்கு மாத்திரம் 969 நீண்ட ஆயுசை கொடுத்தாரு. போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 4வது அதிகாரத்தை

0: அகமம் ஆறாவது அதிகாரம் ஆண்டவர் இங்கு சொல்கிற பாரியத்தை பாருங்கள். ஐந்தாவது வசனம்,
1: மனுஷனுடைய அக்கிரமம்,
0: மனுஷனுடைய அக்கிரமம்
1: பூமியிலே பெருகிறது என்றும்,
0: பெருகிறது என்றும்
1: அவன் இருதயத்தின் நினைவுகளின்,
0: இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம்
1: நித்தமும்,
0: நித்தமும்
1: பொல்லாததே என்று,
0: பொல்லாததே என்றும்
1: கர்த்தர் கண்டு,
0: கர்த்தர் கண்டு ஆறும்
1: தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர்
0: மனஸ்தாபப்பட்டார்.
1: அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது.
0: God was suffocated, suffocating inside. நித்தமும் பொல்லாததா இருக்குது, யோசனையே பொல்லாததா போச்சு, நினைவெல்லாம் பொல்லாததா போச்சு. It's not only the actions, but even the thoughts were wrong and wicked. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனை என்ன நேர்த்தியா தன்னை போல இருப்பான்னு, தன்னோடு உறவாடுவான் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கின மனிதன் தன்னை கெடுத்தது மாத்திரமல்ல, எல்லா அசிங்கத்தையும் செய்யறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, நித்தமும் இவனுடைய யோசனை வரைக்கு பொல்லாததா இருக்கு. How can I tolerate? அந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா ஆண்டவருடைய இதயத்தோடு ஒட்டி உங்க இதயத்தை வைத்து படிச்சீங்கன்னா, நீங்க உடனே முழங்கால அழுவீங்க, முழு முகங்குப்புற விழுந்து அழுவீங்க. தேவ ஜனமே, மனிதனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறா, வசனமா இருக்குது அவருக்கு. God was suffocating. So every time அவருடைய ராத், அவருடைய கோபம் பற்றியும் போதெல்லாம் அழிக்க போறேன், கொன்ற போறேன். பட் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லி சொல்லி வந்ததுனால தான் மெத்துசலாவுக்கு 969 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டாரு. கிருபை, நீண்ட கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை கிருபை உள்ளவர். He had every right to destroy everybody. எல்லாரையும் அழிக்கணும். ஆனா இல்ல, அந்த ஒரு காரியத்துக்காக தான் மெத்துசலாவுக்கு லாங் லைஃப். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏனோ கதை வச்சுதான் பேர் வச்சுட்டான், இவன் சாகிற நாளில் அது வந்துடும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் கிருபை அதனால தான் பூமி அனைத்திலையும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்த போது, என் சத்திய வேதம் சொல்கிறது, பூமியில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஏனென்றால் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவனை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் மற்றவர்களையும் ஜீவ ஜந்துகளையும் பார்க்கும்படி ஒரு பேழையை உண்டாக்குவாயாக. பிஃபோர் டெஸ்ட்ராயிங் எவ்ரிதிங், God has to kept something for him. எல்லாவற்றையும் அழிக்கும் முன்னதாக தனக்கென்று ஒன்றை பாதுகாக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நோவா தாத்தா கப்பல் கட்டலை. நோவா தாத்தா என்ன கட்டினாரு சொல்லுங்க எல்லாரும், பேழை என்னது? ஓடி சார், பேழைக்கும் கப்பலுக்கும் என்னையா வித்தியாசம்? நோவா பில்ட் அன் ஆர்க். நான் இன்னும் சொல்லணும்னா தமிழில் சொல்லட்டுமா உங்களுக்கு விளங்குற மாதிரி? பொட்டி கட்டினான், 3 அடுக்குள்ள பொட்டி. ஒரு சீப்பு போட்டா அடுத்த சீப்பு போட்டா போடுறீங்களா? இங்கே ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா நீங்கள் வச்சுருக்கீங்களா? அந்த பெட்டி தான் கட்டினான். ஏன்னா அதுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடையாது. துடுப்பு வலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருந்ததா? நோ. பாய் மரம் இருந்தா காத்துல போற மாதிரி? நோ. நான் தான் உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். மனுஷ உதவியும் கிடையாது, இயற்கை உதவியும் கிடையாது. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, நீங்க அப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? குடும்பத்தை காப்பாத்தணும்னா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. குடும்பத்தை காப்பாத்தணும்னா, வரப்போகிற அழிவுக்கு காப்பாத்தணும்னா, மனுஷனை நம்புறது விருதா, இயற்கை நியதிகளை நம்புகிறது விருதா? அதனால கத்தர் நம்பணும்னு சொல்லி அவனை பேழையை கட்ட சொன்னார். நான் அதுல பதிலா பிராக்கெட்ல எழுதிங்க, பெட்டியை கட்ட சொன்னார். இட் இஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ். சரி, டைரக்ஷனாவது கொடுக்கறதுக்கு ஒரு சுக்கான் வச்சிருக்க கூடாது? சுக்கான் இருந்ததா? நோவா cannot direct his ship. வாழ்க்கை படையிலே பாடுவோம், வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருகிறவரேன்னு பாடுறது நல்லா இருக்கும். மேக சம்பம் இந்த பக்கம்

0: வச்சுனா இந்த பக்கம் போறவங்க நிறைய பேர். ஃபாதர் எழுதிட்டாருன்னு பாடுறோம். வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாய் வருபவரே, என்னமோ இவங்க மேகத்தே பிடிச்சிட்டு போற மாதிரி தான். மேகம் தெரியுதான்னு பாக்குறதுக்கே நேரம் இல்லை நமக்கு. மேகம் எங்க இருக்குன்னு தெரியவே செய்யாது. ஆனால் பாடும்போது வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாய் வருபவர் அழகா பாடுறோம். என்ன ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டு பண்ணார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா கூட்டு பண்ணாரு? ஏய், you don't have a driving force as well as you have no direction to go. It is me who lead you. பக்கத்துல இருந்து கைய பிடிச்சி கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கைய பிடிச்சி என்ன பார்க்காதீங்க, அவங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆண்டவன் உன் குடும்பத்தை வரப்போகிற அழிவுக்கு முழுசும் காக்கணும்னா உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் கூட இருக்கிற மிருக ஜீவன்களையும் காக்கணும்னா நீ படிக்க வேண்டிய முதல் பாடம், ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவேன், நீங்க மாத்திரம் கரம் பிடித்து நடங்க. சிம்பிள், சிம்பிள். நோவா மட்டும் ஆண்டவர் ஒரு சுக்கான் கொடுத்துருந்தா இந்த பக்கம் அலவரும்போது, இந்த பக்கம் அலம்போது உள்ள இருக்கிற யானையும் பூனையும் இப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணி உள்ள சண்டை போட்டுரும். அது என் மேல என் உழுகுற, என் மேல உழுகுற பஸ்ஸுக்காரன் நாலு தடவை பத்து பத்து தான் உங்க மதுரை பஸ்ல பிரேக் போட்டான், முன்னால இருக்க பின்னால வரான், பின்னால முன்னால போறான்ல, அதை மாதிரி யோனா இந்த அலையை பார்த்து அந்த அலையை பார்த்து போட்டிருந்தான், இங்க போய் அங்க போய் யானைக்கும் பூனைக்கும் சண்டை வந்துருக்கு, எதுக்கு என் மேல விழுந்து விழுற? நிறைய குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு எதுக்கு தெரியுமா காரணம்? வாத்தியார் கையில் டுக்கான் இவரே உண்டாக்கிக்கிட்டாரு. ஆனால் பாடும்போது மட்டும் உண்மையே நம்புவேன். பக்கத்தில் உங்க மறுபடியும் கையை பார்த்து சொல்லுங்க, உங்க கதை இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு எப்படி ஐயா தெரியும் உங்க குடும்பத்தில் நடக்கிறது? ஆமா ஆமா, புருஷன் முடிஞ்சாது என்னங்க, நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நீங்க டாக்டருங்கிறீங்க, அவனை பாருங்க எப்பவும் நட்டும் போல்ட்டுமா தான் தெரியுறான், அவனுக்கு இன்ஜினியரிங் தான் வரணும். அவர் சொல்லார் உடனே, மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் நட்டு போல்ட்டு வச்சிருக்காருடி. இப்போ பாதி பேருக்கு நட்ஸ் எல்லாமே நட்டு போல்ட்டு தான். ஹலோ, சிலர் பேக் அண்ட் பேக்கேஜோட தான் ஊருக்கு போறாங்க, ஏன்னா அங்கே போனால் மாட்டணும். எதுக்கு தெரியுமா? அந்த அம்மா ஒன்று சொல்ல, இந்த அம்மா ஒன்று சொல்ல. வாழ்க்கை பயணத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், காரில் போகும்போது ஜிபிஎஸ் போட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க, அது பக்கத்தில் ஒய்ஃபை வச்சிங்கன்னா இன்னும் தொலைஞ்சிங்க. ஜிபிஎஸ் அக்கா சொல்லுவா, லெஃப்ட் ரைட் லெஃப்டில் திரும்புங்க, அத்தான் அறிவு இருக்கா, நேத்தாலும் வந்து இந்த பக்கமாக திரும்புங்க. இப்போ எந்த அக்காவை கேட்குறது? ஜிபிஎஸ் அக்கா சொல்கிறா வலது பக்கம் திரும்பினுட்டு, இந்த அக்கா சொல்கிறா இங்கே, ஏன்னா ஸ்டேரிங் யார் கையில் இருக்குது? அதான் பிரச்சனையே, அதான் பிரச்சனையே. நோவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிதான். நோவா, இவ்வளவு அகலா இருக்கட்டும், இவ்வளவு நீளம் இருக்கட்டும், இவ்வளவு உயரம் இருக்கு, இவ்வளவுதான் மேக்கப் பாக்ஸ், மூணு அடுக்கு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் உள்ள அள்ளி போடு. அதுக்கப்புறம் கதவை பூட்டி சாவி வேற எடுத்துட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, அப்பப்ப திறந்து பாக்குறதுக்கு ஒரு ஜன்னலோட சரி. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க உபயோகப்படுத்துற விண்டோஸ் அல்ல, அது கம்ப்யூட்டர்ல வர்ற விண்டோஸ். அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கு, நான் பர பேசுறேன். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட், எ மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் காட். எங்க தாத்தா அவை பற்றி சொல்லிட்டு போயிருந்தாரு, எங்க தாத்தாவுக்கு தாத்தா ஏன் நோக்கு சொல்லியிருந்தாரு, இவர் செத்தாலே வந்துருடான்னுட்டு. வந்துட்டு வந்தபோது என் குடும்பத்தை காப்பது எப்படி? நீயும் நானும் அறிவோம், வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரத்தில் பேதுரு தெளிவாக இதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
1: மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே
1: வானங்களும்
2: ஜலத்தினின்று தோன்றி
1: ஜலத்தினாலே
2: நிலை கொண்டிருக்கிற பூமியும்
1: உண்டாயின என்பதையும்
2: அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே
1: அழிந்தது என்பதையும்
2: மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
1: பிரியமானவர்கள் தான் ஆரம்பிக்கிறாரு, பிரியமானவங்க தான், ஆனா அறியாமல் இருக்கிறார்கள்.
2: இப்பொழுது
1: இருக்கிற வானங்களும்
2: பூமியும்
1: அந்த வார்த்தையினாலேயே
2: அக்கினிக்கு
1: இரையாக வைக்கப்பட்டு
2: தேவ பக்தி இல்லாதவர்கள்
1: நியாயம் தீர்க்கப்பட்டு
2: அழிந்து போகும்
1: நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. We know, as a Christian you know, as a Bible lover you know, வேதத்தை நேசிக்கிற ஜனங்களுக்கு தெரியும், இந்த உலகம், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. நான் அதனால தான் ஒரு பாட்டு இப்படி எழுதினேன், கடைசி கவி. அந்த பாட்டில் கடைசி கவி நான் இப்படி தான் எழுதினேன்.

Thank you, Holy Spirit. வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord. Amen. Hallelujah. சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. It stands forever. Amen. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொள்வதற்கு, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்துல எங்களை கைவிடாமல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர் அல்லாஹ்வே.

விசுவாக்குற கரம், எங்களை வழிகாட்டுகிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களில் எங்களை உருவாக்க தாங்குவேன். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கும், நாங்க தவறிவிடக் கூடாதாண்டவே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a hallelujah, like a lion, oh God. God help us, we need you, without you we cannot make it, oh God.

எப்படியோ இருந்த ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். நம்பிக்கை தந்தீங்களே, பெதர் தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, புது வாழ்வு தந்திருக்கிறீங்களே, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, கையை உயர்த்தி. Yes, we want to thank you. It is you.

ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீராக, நீர் எங்களை சுமப்பீராக, ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாள் தியானத்திற்கு நீதிமொழிகள் 18-19. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்குடைய பாதையோ காரிடலை போல் இருக்கும். தாங்கள் இடர்வது என்னதில் என்று அறியார்கள். இப்போ ரெண்டு பேருடைய பாதையை குறித்து இங்கே அந்த நமக்கு போதிக்கிறத பார்க்குறோம். ஒன்று நீதிமானுடைய பாதை, அடுத்தது துன்மார்க்குடைய பாதையோ. இப்போ ரெண்டு பேருடைய பாதை எப்படி இருக்குது, இப்போ நம்ம பாதை எப்படி இருக்குது. இப்போ நாம் இதுதான் ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நீதிமானுடைய பாதை இப்படி இருக்குது, துன்மார்க்குடைய பாதை எப்படி இருக்குது, இன்றைக்கி ஓம் பாதை எப்படி இருக்குது, நம்ம பாதை அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அதுக்கு தான் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதுன்னா பிரகாசமாக இருக்குதுன்றார். பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்குது. அது அதுவும் பாருங்கள், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். அது ஏன் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும்னு சொல்கிறார்? ஏர்லி மார்னிங் எழுந்து இருக்கிற சூரியனை போல் இருக்கும், இல்லை மறைகிற சூரியனை போல் இருக்கும், இல்லை சூரியனை போல் இருக்குன்னு சொல்லாமல் நடுப்பகல் சூரியனை போல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த நடுப்பகல் சூரியன் தான் இருக்கிறதுலே ஹைலைட், வெளிச்சத்திலே என்னது ஹைலைட் எது? உச்சி வெயில் தான். உச்சி வெயில் அடிச்சதுன்னா எல்லா இடமும் என்னவாக இருக்கும், நல்ல வெளிச்சம் பரவலாக தெரியும். சாயந்தரம் மாலை மயங்குற நேரத்தில் கூட சில பேருக்கு என்ன செய்ய கண்ணு தெரியாது, ஆனால் நடுப்பகலில் வெளிச்சத்தில் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்போ நீதிமானுடைய பாதை அந்த மாதிரி இருக்குன்றார். அப்போ நடுப்பகல் வெளிச்சம் போல, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் அவருடைய பாதை. ஏன் அவங்க பாதை அப்படி இருக்குது? நீதிமானுடைய பாதை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா கொஸ்டின், நீதிமானுடைய முகம் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரகாசத்தை அவங்க மேலே வீசுறதுனால அவங்களுடைய பாதை எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்குதுன்றார். ஏன் அப்படின்னாக்கா இப்போ அங்கே பரலோகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க பார்த்துட்டு வந்தவங்க எலக்ட்ரிசிட்டியோ அந்த வெளிச்சமோ அல்லது சூரிய பிரகாசமோ அங்கே கிடையாது. ஏன்னா அது சூரியனுக்கு எல்லா மண்டலத்துக்கும் அப்பால் தான் இருக்குது பரலோகன்றாங்க. மண்டலத்துக்கு அப்பால், வானமண்டலத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் அப்பால் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுலே அதிகமான பிரகாசமாக இருக்குதுன்றாங்க, செம்ம லைட்டாக இருக்குதுன்றாங்க. அந்த பிரகாசம் எங்கிருந்துடா வருதுன்னாக்கா ஆண்டுடைய முகத்திலேருந்து அந்த பிரகாசம் எல்லா இடத்துக்கும் தெரியுதான். அந்த அவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னா அப்போ எப்போ சூரியனை விட பிரகாசமான ஒரு முகம் அவருக்கு, அவருடைய வெளிச்சம் அந்த மாதிரி அந்த பரலோகம் முழுவதும் வீசுது. அங்கே எலக்ட்ரிக்கு சிட்டி இதெல்லாம் கிடையாது, பல்போ லைட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம் வெளிச்சமாக எல்லா இடத்துக்கும் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்பொழுது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது ஞாபகம் வருது. அதாவது விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, தொலைநோக்கு ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இந்த நட்சத்திரம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கள, அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வட திசையில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சது. அப்போ கிழக்கில் தான் வெளிச்சம் தெரியும், ஏன்னா கிழக்கில் தான் சூரியன் உதிக்குது, மேற்கில் போய் மறையுது. அப்போ அந்த மாதிரி திசையை விட்டுட்டு இது சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து என்ன செய்யுது, வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. பார்த்தாக்கா இன்னும் நல்ல பவரான இதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அப்போ அந்த இடத்துல ஒரு சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த சவுண்டு வந்து அந்த வெளிச்சமும் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த சவுண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழி லாங்குவேஜையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க கம்ப்யூட்டரில் போட்டு, எந்த லாங்குவேஜுக்கும் அது என்ன செய்யலை, தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அது ஒரு அப்படியே ஒரு ராகமான ஒரு சவுண்டாக அது, அந்த ஒரு கானம் மாதிரி, அதாவது பாடல் மாதிரி சத்தம் கேட்குது. அந்த பாட்டு சத்தமும் அந்த ஒலியும் எங்கேருந்து வருதான், வடக்கிலிருந்து, வட திசையிலிருந்து வருது ஒலி. அவ்வளோ பிரகாசமான ஒலின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, வட திசையில் தான் பர்வதம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எங்கே இருக்குது பரலோகம், எங்கே இருக்குது, வட திசையை நோக்கி. அதே போல் எருசலேம் ஆலயம் வட திசையில் தான் இருக்குது. அன்னைக்கு வந்து தொழுது கொண்டவங்களாம் எந்த திசையை தான் பார்த்து தொழுது கொண்டாங்களாம், வட திசையை பார்த்து தான் தொழுது கொண்டாங்களாம். தானியேல் இவங்கெல்லாம் வந்து பலகனியை திறந்து எருசலேமை நோக்கி தொழுதார்கள்னாக்கா அந்த வட திசையில். அப்போ வடக்கில் தான் பர்வதம் இருக்குது, பரலோகம் இருக்குதுன்னு அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆராய்ச்சியில் அப்போ அங்கே பவரான ஒரு வெளிச்சம் இருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அங்கே சூரியனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னாக்கா, தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அந்த வட திசையில் அந்த பர்வதத்தில் என்ன செஞ்சுருக்குது, அதுவே லைட் வெளிச்சமாக இருக்குது, ஒளியாக இருக்குது, சூரியனை விட பல மடங்கு ஒளியாக இருக்குதுன்றார். அப்போ இதுதான் இன்றைக்கி இதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த குல்ஷான் எஸ்தர்னு ஒரு புஸ்தகம் படித்தேன். அந்த குல்ஷான் எஸ்தர் வந்து பிறவிலே ஊனம், பிறவிலே கை கால் கிடையாது. அவங்க அப்பா எங்கெங்கே முஸ்லீம், அவங்க பாகிஸ்தானில் ராவல்பிண்டின்ற இடத்துல இருந்தாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி, பெரிய பணக்காரங்க. ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. இவ தங்கச்சி வந்து ஊனம் முட்டவர், அவங்க அப்பா பெரிய பணக்காரர். ஆனால் அவர் போயிட்டு ஏதோ அமெரிக்க ஹாஸ்பிட்டலில் இந்த எம்ஜிஆரை கொண்டு போய் வச்சாங்க, புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தாரு, லண்டனில் போய் பார்த்தாரு. இது இளம்பிள்ளை வாதத்துக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆன்மீகத்தில் போய் மெக்கா மெதினா கொண்டு போனார், அங்கே இருக்கிற ஜம்ஜம் தண்ணீர்லாம் எடுத்து வந்து அவளுடைய மேலே ஊற்றினார் தலையில் புனித நீர்ன்னு. அப்பயும் காலில் இருந்து என்ன செய்யலை, கை கால சரியாகலை. அதே கவலையில் இட்டுட்டு வந்து அப்படியே செத்து போயிட்டார். செத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டார், நீ குரானை வாசிமா டெய்லிக்கும் அப்படின்னு அப்பா செத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டார். சரி, அப்பா சொல்லிட்டு போனாருன்னு குரானை வாசித்தா, டெய்லியும் வாசித்தா. அதில் மரியம்பின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மரியம்பி அதிகாரத்தை வாசிக்கும்போது ஈசா நபின்னு ஒருத்தர் வருவார். ஈசா நபின்னா இயேசு கிறிஸ்து, அவங்க லாங்குவேஜில், முஸ்லீம் லாங்குவேஜில் ஈசா நபி, உருதுல ஈசா நபின்னு ஒருத்தர் வருவார். அவர் குஷ்டரோகிகளை நல்லாக்குவார், முடவர்களை நடக்க வைப்பாருன்னு சொன்னோடனே, அப்போ ஈசா நபி முடவர்களை நடக்க வைப்பாருன்னா அப்போ நானும் உண்டு தானே, அந்த ஈசா நபி ஏன் என்ன சுகமாக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே வந்தது. ஆனால் அவரை பற்றி திரும்ப அந்த மரியம்பின்ற அதிகாரத்தை தவிர வேறு எந்த அதிகாரத்துலேயும் அவங்க இல்லைன்னொடனே வேலைக்காரியை கூப்பிட்டு, இது என்ன, இது ஈசா நபி யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து, நம்ம அவரெல்லாம் நம்ம வணங்கக்கூடாது, அது கிறிஸ்துவ கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், கடவுள்லாம் அப்புறம் இருக்கட்டும், கிறிஸ்துவ கடவுள் அந்த புஸ்தகம், அவரை பற்றின புத்தகம் இருக்குது அப்படின்னு, இருக்குது பைபிள் இருக்குது அப்படின்னு, பைபிளில் தான் அவரை பற்றி இருக்குதுன்னு. சரி, அதை ஒன்று வாங்கிட்டு வா, நான் படிக்கணும் அப்படின்னுக்கிறேன். அவள் பயந்து பயந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான். அதை படித்த பிறகு, அந்த புதிய ஏற்பாடை படித்த பிறகு, இயேசு கிறிஸ்துவ யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னன்ற எல்லா டீட்டெயிலும் யாருக்கு தெரிஞ்சுது, அந்த குல்ஷானுக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சோடனே உள்ளுக்குள்ளார விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், கட்டாயம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்னை குணமாக்குவார் அப்படின்னு. அவளுடைய விசுவாசம் பயங்கரமாக பெருகெடுத்து ஓடிச்சு. ஓடனோடனே ஒரு நாள் நடந்த சம்பவத்தில், ஒரு நாள் நடந்தது, ஒரு ஃபைன் மார்னிங் இந்த மாதிரி ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு அவர் ரூமில் ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சான், அப்புறம் பெருசாகச்சான். அந்த வெளிச்சம் பெருசானோடனே இவன் போய் தடவி பார்த்துக்கிறா, வெளிச்சம் பெருசாகுது, என்னடா இது, நம்ம லைட்லாம் போட்டுகிட்டே தூங்கலையே, லைட் ஆஃப் பண்ணி தானே இருந்தோம். இப்போ லைட்லாம் பார்த்தா எல்லா லைட்டும் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு, எந்த பல்பும் எரியல. ஆனால் அந்த ரூம் பிரகாசமாக இருந்தது. எங்கேருந்து வருதுறான்னாக்கா, அங்கே 12 பேர் நிற்கிறாங்களாம், 13 பேர் நிற்கிறாங்களாம். அந்த 13வது ஆளுகிட்டேருந்து அந்த வெளிச்சம் அப்படி பரவிச்சு, அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே வெளிச்சம்னாலும் வெளிச்சம் பார்க்க முடியல. 1000 வாட் ஸ்ட்ரீட் லைட்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பவரான வெளிச்சம். அதில் 12 பேர் நிற்கிறாங்க. இவர் 13வது ஆளாக ஒருத்தர் நல்லா வாட்டசாட்டமாக நல்லா நிற்கிறாரு அப்படின்னு. உடனே அவளுக்கு ஒன்றுமே இல்லை, புரியல, ஏஞ்சி உக்காந்துட்டு நீங்கள்லாம் யாருன்றா, என்றா 1, 2, 3 எண்ணி 13வது ஆளுகிட்ட வர்றது தான் அந்த வெளிச்சம் அவர் முகத்துலேருந்து வருதுன்றத நல்லா அறிஞ்சிக்கிட்டு, நீங்களாம் யாருன்னு ஒன்று அவ அப்போ சொன்னாராம், ஆண்டவர் தான் பேசினாராம், நீ தேடிட்டு இருக்கிற மேசியாவாகிய ஈசா நபி நானே, இயேசு கிறிஸ்து நானே அப்படின்னாராம். அப்படியானு இவளுக்கு ஒரே ஷாக், ஆச்சரியமாயிடுச்சு. ஏஞ்சி உக்காந்து அப்படியே அழுவுறா. அப்போ அவர் சொன்னாராம் பொறுமையாக, மகளே வா அப்படின்னாராம். வாங்கினோடனே இவ தான் நொண்டியாச்சு, ஏஞ்சி பெட்டில் உக்காந்துக்கிறான். நான் தான் நொண்டின்னு தெரியும், என்னை போய் வான்னு கூப்பிட்றீங்களே எப்படி அப்படின்றா. இல்லை உன்னால் நடக்க முடியும், வா அப்படின்னாராம். அவள் எப்படி தான் நடந்தாலும் தெரியல, அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அவள் காலடியில் போய் ஊந்துருக்குறாள். காலை பார்த்தா இந்த கால் மாதிரி நல்லாகுது, சூமின கால் நல்ல கால் மாதிரி ஆயிடுச்சு. கையை பார்க்குறா சூமி போயே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறா, என்ன ஆண்டவரே கையை நல்லாக்கலையான? கையை நல்லாக்க முடியனால, ஆனால் நீ ஏசு ஆண்டவர் தான் நல்லாக்குனார்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த கை அந்த வடிவிலே இருக்கும், ஆனால் எல்லா பலனும் நான் தரேன். இந்த கை என்ன வேலை செய்யுதோ அத்தனை பலனும் இந்த கை செய்யும், போ எனக்கு சாட்சியாருன்னு சொன்னாரோ. அப்போ எதுக்கு இதை சொல்லணும்னா, இந்த இடத்துல ஆண்டுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துதான். அப்போ நீதிமான்களுடைய பாதை நடுப்பறை வகையும் அது பிரகாசமாக இருக்குன்னா, நீதிமான்களுக்கு வெளிச்சத்தை யார் கொடுக்குறா? நீதிபரராகி இயேசு கிறிஸ்து தராரு. அதனால்தான் அவங்களுடைய பாதை அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அந்த நீதியின் பாதையில் நம்ம நடக்கும்போது நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும்? நீதியாக தான் இருக்கும். அந்த நீதியின் பாதையில் நடக்கும்போது வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரியாக இருக்கும். அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, துன்மார்க்குடைய பாதையோ காரிருள் போல் இருக்கும் அப்படின்றார். காரிருள்னால் எப்படி இருக்கும்? இருட்டுன்னா தெரியும், எல்லாம் தடவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அது இருட்டு யாருக்கு சொந்தம் அப்படின்னாக்கா, பிசாசுக்கு சொந்தம், அந்தி கிறிஸ்துவாக இருக்கிற அந்த லூசிபருக்கு சொந்தம். அப்போ அவனுடைய பாதை எப்படின்னாக்கா, இருட்டான பாதை, அதில் வந்து எல்லாருமே இடறி விழுந்துடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுதான் சொல்கிறாரு, தாங்கள் இடர்வது இன்னதில் இன்னதில் என்று அறியார்கள். என்ன சொல்றாரு? அப்ப எங்க அந்த இருட்டில் போகக்கூடாது, எங்க இடிச்சுக்கிட்டு நம்ம ஊந்து போறோன்றது தெரியாது. எங்க வேணாலும் இடிச்சுக்கிட்டு எங்க வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஊந்து மோர முட்டைய மோதிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே ஊந்து ஊந்து என்ன செய்யறோம்? உடச்சிக்கிட்டு கை காலை முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ இப்படி ஊந்துட்டோமே அப்படின்னு பார்த்து நடந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப பாரு, அப்ப துன்மார்க்கனுடைய பாதையை நீ செலக்ட் பண்ணி போனா அங்கே நிச்சயமாக இடறதுக்கு உண்டான சான்சஸ்ஸு உண்டு. அப்போ நீதிமானுடைய பாதையை நீ செலக்ட் பண்ணி போனா அங்கே வெளிச்சத்தில் நீ என்ன செய்யலாம்? அங்கே போகிற இடத்துல போய் சேர்ந்துடலாம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பாதை எதுன்றது தான் இப்போ நீனும் நானும் யோசிக்கணும். இன்றைக்கி இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆண்டவர் பேசுகிற, நான் நீதியின் பாதையில் போனால் அங்கே வெளிச்சம் இருக்கும், துன்மார்க்குடைய பாதையில் போனால் அங்கே காரில் இருக்கும், எங்கே உழறோம் எப்படி உழறோன்னே தெரியாது, அப்படி நம்ம உழந்து போவோம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுற பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கணும்? நீதியின் பாதையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்ன பாதையில் நம்ம போனோம்னா அது வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி, பிசாசு சொல்கிற பாதையில் நம்ம நடந்தோம்னா அது இருட்டில் நடக்கிற மாதிரி. எங்கே வேணாலும் பள்ளம் இருக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம இடல் இருக்கலாம், எங்கே வேணாலும் கல் இருக்கலாம், எங்கே வேணாலும் முள் இருக்கலாம், எங்கே வேணாலும் தடுப்பு சுவர் இருக்கலாம், எங்கேயாவது ஊந்திக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நம்ம அவஸ்தப்பட தேவையில்லை. அப்போ நாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் நடக்கிற பாதை எது? நான் நடக்கிற பாதை எது? நீதியின் பாதையா அல்லது அநீதியின் பாதை, துன்மார்க்குடைய பாதையா? எந்த பாதையில் நான் நடக்கிறேன்? இன்றைக்கி அநேக வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அநேக பிரிவுகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இன்றைக்கி துன்மார்க்கமான பாதையில் என்ன செய்கிறாங்க? போய் அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அட்ரஸே இல்லாமல் ஆகிறாங்க. இன்னைக்கு விழுந்து விழுந்து போனவங்களும் உண்டு, சரித்திரம் உண்டு. விழுந்து போனவர்களுடைய சரித்திரங்கள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி நாம் எந்த பாதையில் போகிறோம்? நமக்கு எந்த பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு நீதியின் பாதையை ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது நாம் எதுக்கு அந்த துன்மார்க்கமான பாதையில் அவங்க போகிற பாதையை நம்ம செலக்ட் பண்ணணும்? அப்போ நாம் எந்த பாதையில் போகிறோம்? இதில் எனக்கு சொல்லும்போது ரெண்டே பாதை தான் இருக்குதுன்னு ஒரு பாட்டு, நல்ல அர்த்தமுள்ள ஒரு பாட்டு உண்டு. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம், குறுகிய வழியே மேலாம். அப்போ நீதியின் பாதை என்பது ஒரு குறுகிய வழி, குறுகிய வழி, அதால் செல்ல முடியாது. நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அது குறுகிய வழி. அகல வழி நீ எப்படி போனாலும் இருக்கலாம், உன் மனம் போல் போகலாம், உன் இஷ்டத்துக்கு போகலாம், அது அகல வழியாம். அது சினிமாவுக்கு போகிற வழி அகல வழி, சர்ச்சுக்கு வழி குறுகிய வழி. எப்படி? சர்ச்சுக்கு வர வழி குறுகிய வழி, சினிமாவுக்கு போகிற வழி, சினிமா தேட்டரில் வழி எப்படி வச்சுருப்பானா? பெருசாக தான் வச்சுருப்பான் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி சிறிய வழி பரலோத்து போகுது, பெரிய வழி நரகத்துக்கு போய் விடுது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த சண்டே கிளாஸில் சொல்லி தருவாங்க. சிறிய பெரிய அதாவது வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி

ஏதுவோ எது நீ செல்லுவாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்ப இது எவ்வளவு பாரு, ரெண்டு பாதையில நாம எந்த பாதையில செல்ல போறோம், எந்த பாதையை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஆனா குறுகிய வழி அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது வெளிச்சமான பாதை, அழகா கொண்டு போய் பரலோகத்தில் நம்மள போய் சேர்க்கும். ஆனா அகல வழி அது துன்மார்க்கர்கள் நடந்து போற வழி, அதுல சாராய கடை இருக்கு, விபச்சாரம் ஆவி இருக்கு, அந்த எல்லா விடுதிகளும் இருக்குது அங்க எல்லாம். இதெல்லாம் எதுல நம்ம போக போறோம், நம்ம டிசைட் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றி துதிக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு துணை, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஆண்டவரே, நீங்கள் வந்தால் தான் அந்த நீதியின் பாதையில் நாங்கள் நடக்க முடியும். ஆண்டவரே, இல்லைன்னா பிசாசு எப்படியாவது எங்களை டைவெர்ட் பண்ணி அந்த இருட்டான பாதையில் கொண்டு போயிட்டு எங்களை இடறி போக தள்ளிவிட பார்க்குறோம். சுவாமி, தகப்பனே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எந்த பாதையில் போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட உலகத்தில் மாறி மாறி விகாரப்படுற மாதிரி இருக்குது. தகப்பனே, என்னை எங்களையும் கைவிடாதபடிக்கு நீ கையை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 13:8 ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த தேசத்தை நோக்கி புறப்படும் போது லோத்துவும் ஆபிரகாமோடு கூட புறப்படுகிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நன்மைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. பிரச்சனை ஆரம்பிக்கிறதை ஆபிரகாம் அறிந்ததும் என்ன செய்தார் தெரியுமா? புத்தியாய் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் என்ன? லோத்தை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான், சத்துருவை சம்பாதிக்காதே. இங்கே பாருங்கள், வாக்குவாதம் அது முற்றும் போது அது பிரச்சனையாய் வெடிக்கிறது. அந்த பிரச்சனை நிமித்தம் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். ஆபிரகாம் பார்க்கிறான், வாக்குவாதம் ஆரம்பித்து விட்டது, இனி இது இப்படியே தொடர்ந்தால் இது பிரச்சனையாய் வெடிக்கும். பிரச்சனையாய் வெடித்தால் சகோதரர்களாய் இருந்த ரெண்டு பேரும் சத்துருக்களாய் மாற வேண்டி வரும். அந்த நிலையை தவிர்க்கும்படி ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எந்த பக்கம் வேண்டுமானாலும் போலாம் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு முன்பாக வாசலை திறந்து கொடுப்பதை போல அவன் ஒதுங்கி கொள்ளுகிறான். இதை இன்னும் சொல்ல வேண்டுமானால், பிரச்சனை வரும் என்று தெரிந்ததும் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், விலகி இருக்க பார்க்கிறார். ஒன்று விலக்கி வை அல்லது விலகியிரு. இப்படிப்பட்ட நிலை சத்துருக்களை சம்பாதிக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசுக்கு சித்தனாவிலே சத்துருக்கள் வந்து ஈசாக்கு வெட்டின துறவை மூடி போட்டதும் ஈசாக்கு விலகி இருந்தான். அவன் விலகி விலகி போகிறான். எதற்கு தெரியுமா? என கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நாம் சத்துருக்களை சம்பாதிக்க அல்ல தேவனால் அழைக்கப்பட்டது, மாறாக வாக்குத்தத்தை சுதந்திரிக்க, நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க. எனவே சத்துருக்களின் எண்ணிக்கையை நாம் நம்முடைய செயல்கள் நிமித்தம் உண்டு பண்ணாமல், ஒன்று விலக்கி வையுங்கள் அல்லது விலகி இருங்கள். அதுவும் எப்படி விலக்கி வைக்கிறான் தெரியுமா? சண்டை போட்டல விலக்கி வைத்தது, ஞானமாய் பேசி. ஆமாம், நமக்குள்ளே வாக்குவாதம் வர ஆரம்பித்து விட்டது. இனி இது பிரச்சனையாக நாம் இடம் கொடுக்க வேண்டாம், உனக்கு எந்த பக்கம் வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லி ஆபிரகாம் வழி விட்டு கொடுக்கிறான், அவன் ஒதுங்கி கொடுக்கிறான். லோத் என்ன செய்கிறான்? சோதோமை நோக்கி புறப்படுகிறான். கடைசி வரை இருவரும் சத்துருக்களாய் காணப்படவில்லை. அப்படி இருந்தால் லோத்துக்காக ஆபிரகாமுக்கு ஜெபிக்க முடியாது, உதவ முடியாது. இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் ஒன்று விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள், அதற்கு மிஞ்சி போகாதிருங்கள். காரணம், நாம் அழைக்கப்பட்டது வாக்குவாதம் பண்ணுவதற்கோ சண்டை போடுவதற்கோ சத்துருக்களை சம்பாதிக்கிறதற்கோ அல்ல, மாறாக வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக. அறிந்து செயல்படுங்கள், கர்த்தரிடத்தில் கிருபை ஞானத்தையும் கேளுங்கள், கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், எங்கள் வாழ்நாளிலே ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் எழும்பலாம்ப்பா, ஆனாலும் எங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மாம்ச சுபாவம் கிரியைகளின் நிமித்தமாய் நாங்கள் சத்துருக்களை சம்பாதிக்காதபடிக்கு எங்களை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம். நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கைதான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35. அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் மிகவும் புத்தி கூர்மை நிறைந்தவர். அவர் ஒருமுறை இவ்வாறு சொன்னார், நான் என்னுடைய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வெளியில் லட்சக்கணக்கான மைல் தூரத்தை பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் என் டெலஸ்கோப்பை கீழே வைத்துவிட்டு என்னுடைய தனி அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு முழங்காலில் நின்று உண்மையாக ஜெபித்தபோது என்னுடைய டெலஸ்கோப்பின் உதவி இல்லாமல் நான் பரலோகத்தையே பார்க்கிறேன், தேவனோடு மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜப நேரம்தான் நம்மை தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் கொண்டு வருகிறது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வவல்ல தேவனோடு உறவாடும் வாய்ப்பு நம் தனி ஜப நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது. தேவனை இன்னும் அறியவும் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசேயை தேவன் சீனாய் மலையில் ஏறி மேலே வரும்படி அழைத்தார். உன்னோடு வேறு யாரும் வரக்கூடாது என்று உறுதியாய் கட்டளையிட்டார். மோசே தேவன் சொன்னபடி அவர் சொன்ன இடத்துக்கு வந்தார். தேவன் மோசேக்கு 40 நாட்கள் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முற்பிதாக்களின் வாழ்க்கையில் நடந்தவைகளை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தி எழுத வைத்தார். வானம் பூமி படைத்த தேவன் மோசேக்கு தமது மகிமையை எல்லாம் வெளிப்படுத்தினார். மோசேயின் முகமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோட எழுந்து தம்முடைய பிதாவோடு உறவாட செல்வார். அந்த அதிகாலை ஜெப நேரத்தில் தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு நாள் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜெப நேரத்தில் தான் நாம் தேவனை இன்னும் நெருங்கி சேரவும் அவருடைய மகத்துவங்களையும் அறிய முடியும். நம்முடைய தனி ஜெப நேரத்தில் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். தனி ஜப நேரத்தில் தம்மோடு நெருங்கி பழகும் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை தேவன் வெற்றிகரமாய் மாற்றுகிறார். ஆம், ஜெபித்த தாவீது உயர்ந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபித்து துதித்து மகிமைப்படுத்தின தானியேலையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனி ஜப நேரம் மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் தான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார், தம்மை போல நம்மையும் மாற்றுகிறார், அவருடைய திருவுள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாமும் தனி ஜப நேரத்தில் தேவனோடு நெருங்கி சேருவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 19:11. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவுகள், ஆலோசனைகள், ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு துணை நின்று வெற்றியை, நன்மையான முடிவை தந்து ஆசிர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பல காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருப்பீர்கள். அது சில வேளைகளில் நீங்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்திருக்கிற பதில்களை தருமோ தராதோ என்று பலரும் கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் சந்தேகத்துடனும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை குறித்து கலங்காதே, திடமனதாயிரு, சமாதானம் உள்ளவைகளாக நான் மாற்றித்தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதோடு மட்டுமல்லாமல், உங்களின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், பொருளாதாரம், வீசா காரியங்கள், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதியின் கூறுகள், இப்படி எதுவாக இருந்தாலும் அவைகளுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 நாம் வாசிக்கையில், அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், 4 ராஜாக்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக பாளையம் இறங்கிவிட்டபடியினாலும், அவர்களின் கூட்டம் வெட்டுக்கிளிகளைப் போல கணக்கில்லாமலும், ஒட்டகங்களும் குதிரைகளும் கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்ததாலும், என்ன செய்வதென்று அறியாதவனாய் திகைத்திருக்கையில், கர்த்தர் கிதியோனிடத்தில், நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று உறுதியளிக்கிறார். கிதியோன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் பாளையத்திற்கு புறப்படும் முன் 3 யுக்திகளை தன்னோடு இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். என்னவென்றால், என்னோடு சேர்ந்து நான் செய்வதை அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். எக்காளங்களை ஊதுங்கள், பானைகளை உடையுங்கள், தீவெட்டிகளை உயர்த்துங்கள் என்று. கிதியோனுடன் இருந்தவர்களும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு அப்படியே செய்து பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நாம் இந்த 3 யுக்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரான சூழ்நிலைகளின் மேல் உபயோகப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக, எக்காளங்களை ஊதினார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள், போராட்டங்கள், எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி பெற முடியவில்லை, முன்னேற முடியாமல், எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட வாசல்கள், இப்படியான சூழ்நிலைகளில் மனம் தளர்ந்து போய் திடனற்று காரியங்களில் முன்னேறி சென்று பலனை பெற முடியாமல் கைவிட்டு விடலாம், இனிமேல் முயன்று பலனில்லை என்று பலரும் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் என்று. அதற்கு நீங்கள் சத்துருவை எதிர்த்து கையாள வேண்டிய முதல் யுக்தி, எக்காலமாகிய துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். எக்கால சத்தம் வானில் தொனிக்கும் போது, இயேசு மகாராஜன் தம் தூதர்களோடும் சேனைகளோடும் வருகிறார். துதியின் சத்தத்தினால் வான மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை விசுவாசித்து சிலுவையில் இயேசு பெற்றுத்தந்த ஜெயத்தை துதிக்கும் போது, சாத்தான் விலகி ஓடிடுவான். இயேசு எங்கெல்லாம் பிரசன்னமாகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. ஆகவே உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளில் விசுவாச வார்த்தைகளோடு துதியாகிய எக்காலத்தை ஊதிடுங்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, பானைகளை உடைத்தார்கள். நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளும் களிமண்ணுமாக இருக்கிறோம். நம்மை கர்த்தர் மட்பாண்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். காரணம், பாண்டம் என்று சொல்லப்படும் போது அது பயன்பாட்டிற்கு உரியது. அப்படியாகவே நம்மையும் நன்மையானவற்றுக்கு சுதந்திரவாளியாக படைத்திருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளில் துன்பங்கள் சேனைகளாய், வெட்டுக்கிளிகளாய் நம்மை தாக்க வருகையில், மட்பாண்டங்களாகிய நாம் பயனற்று போய்விடுகிறோம். நமக்குள்ளே சத்துரு கொடுக்கிற பயம், அவநம்பிக்கை, அவிவிசுவாசம், பலவீனம், மன அழுத்தம், இப்படிப்பட்டவைகளை போட்டு நிரப்பி விடுகிறபடியினால், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் துவண்டு போய் வெற்றியை பெற முடியாதவர்களாய் திடனற்று போய்விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு கிதியோன் பானைகளை உடைத்ததை போன்று, நாமும் சத்ருவின் சதிகளை உடைக்கிறவர்களாய், சத்ரு நமக்குள் விதைத்திருக்கிற அவிவிசுவாசங்களை, பயங்களை, வேண்டாத காரியங்களை உடைத்துவிட்டு முன்னேறி சென்று ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவதாக, தீவெட்டிகளை உயர்த்தினார்கள். புத்தி உள்ள 5 கன்னிகைகள்
தீவெட்டிகளையும் பாத்திரங்களில் எண்ணெயுடன் மணவாளனாகிய இயேசு வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடன் அவருக்கு எதிர்கொண்டு போக தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் என்றும், புத்தி இல்லாதவர்களோ தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று கவலைப்பட்டார்கள் என்றும் வாசிப்பதைப் போல, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சோதனைகள் நேரிடுகிற வேளைகளில் மணவாளனாகி இயேசு தம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று சூழ்நிலைகளின் கோணலை நேராக மாற்றுவார் என்ற வெளிப்பாடு, ஞானம், விசுவாசம் இல்லாதவர்களாய் இயேசு தங்களோடு இருக்கிறதை மறந்த நிலையில் காணப்படுவதனால் சோதனைகளை வெல்லவோ ஜெயத்தை பெறவோ முடியாதவர்களாய் சோர்ந்து போய் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஒப்பாகி விடுகின்றனர். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்து சொல்லுகிற காரியம், வெற்றிக்கு அடையாளமாகிய இயேசுவை, விசுவாசத்திற்கு அடையாளமாகிய தீவெட்டியை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உங்களுக்கு எதிரான அலகையை நீங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தடைகளை விலக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறபடியினால், அவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால், நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையாகிய வியாதியோ, வியாகுலமோ, துன்பமோ, தடைகளோ, சோதனையோ, வேதனையோ, நஷ்டங்களோ, இழப்புகளோ எது வந்தாலும் விசுவாசமாகிய தீவெட்டியை உயர்த்தும் போது சூழ்நிலையின் இருள் அகன்றுவிடும். ஆகவே இன்றைக்கு துதியாகிய எக்காலத்தை ஊதுங்கள், அவிவிசுவாசமாகிய பானைகளை உடையுங்கள், சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தை உயர்த்தி பிடியுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் நடத்தி வெற்றியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு உங்கள் காரியங்களை திடமனதாய் நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் சிலுவையில் உங்களுக்காய் வெற்றியை பெற்றுத்தந்த இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் காரியங்களை ஜெயமாய் நடத்தி உங்களையும் ஆசீர்வதிப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் பரிசுத்த ஆவியினுடைய ஒவ்வொரு ரூபங்களை குறித்து, ஒவ்வொரு விதமான ஆவியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உணர்வை அருளும் ஆவி என்ற தலைப்பிலே எசாயா 11:2 உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேலிருந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து எசாயா தீர்க்கதரிசி மேல் இருக்கக்கூடிய பூரணமான 7 அபிஷேகங்களை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலம் இந்த அனைத்து அபிஷேகங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் ஜெபித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எபேசியர் 1:17. இதில் ஒன்று உணர்வை அருளும் ஆவியாகும். பாருங்கள், சாத்தான் உணர்வை கடுக்கும் அசுத்த ஆவிகளை கொண்டு வருகிறார். வேதம் வாசித்தால் அதை உணரவே விடமாட்டார். வசனங்களுக்குள்ளே உள்ள ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள விடமாட்டார். கண்கள் திறந்திருந்தாலும் கவனிக்க முடியாததா இருக்கும். காதினால் கேட்டாலும் அது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். பாருங்கள், இயேசு சீசர்களுடனே எம்மாவூருக்கு கடந்து போனார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்தும் இயேசு என்று உணர்ந்து கொள்ளவில்லை. வேத வசனங்களை விளக்கி காட்டியும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் துக்க முகமுடையவர்களாகவே சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் எவ்வளவோ வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை உணர்ந்து செவி கொடுப்பதில்லை. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறார்கள். இதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருக்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மார்க்கு 4:3 இந்த வசனத்தை நாங்கள் காணலாம். வேத வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாத, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. பிசாசானவன் ஆகாயத்து பறவையை போல பறந்து வந்து வசன விதைகளை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறான். இயேசு சொன்னார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இதனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் எழுதி முடிவிலே காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னார். காதுள்ளவன் என்பது உணர்ந்து கொள்ளுகிறவன் என்பது அர்த்தமாகும். சில உவமைகள் சீசர்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே இயேசு தனிமையா இருக்கும் போது அவரிடத்துல வந்து விளக்கம் கேட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது வேதத்தின் ரகசியங்களையும் மறைபொருட்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்களுடைய நினைவுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். எசாயா 45:4. நீங்கள் விரும்பி வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பாகம் 2. செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஆண்டவர் திரும்ப உங்க வாழ்க்கையில எதை செய்கிறாரோ அதில் மூன்று காரியங்கள் உண்டு. சமீபத்தில் மூணு வாலிபர்களுக்கு இதை நான் டீச் பண்ணேன், அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் டீச் பண்ண சொன்னேன், அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்காஸ் விசேஷம் ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 900 விதவையை குறித்ததான ஒரு சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. 11-17 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று.
1: பழைய ஏற்பாட்டில் எப்படி தேசம் கைவிடப்பட்டு எதிர்காலம் இல்லாமல் வறண்டு போய் வாழ்ந்த காணப்பட்டதோ, அதே போல இங்கே ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த 16 ரொம்ப முக்கியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் நடக்கிறதை நீங்கள் வரலாற்று பின்னணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு வரலாற்று பின்னணியத்தை சொன்னேன். எந்தெந்த ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னான், அந்த நாட்களில் என்ன நடந்தது, ஏன் தேசத்தை தேவன் கைவிட்டார், கைவிடப்பட்டவர் கைவிடப்பட்ட வண்ணமாகவே விட்டுவிடாமல் திரும்ப அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார், ஆடல் பாடல் சத்தத்தை கொடுத்தார். அதே போல ஒரு சம்பவத்தை பிரதிபலிக்கக்கூடியதுதான் இந்த லூக்கா 7 இருக்கிற 900 விதவையனுடைய சம்பவம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாசரேத் என்னும் ஊரிலே அவர் இருந்தார். நாசரேத்திலிருந்து இந்த பக்கமாக போனால் கலிலேயா, மேப்பிள் அப்படி கொஞ்சம் மேலே போனீங்கன்னா கலிலேயா, கீழே வந்தீங்கன்னா யூதேயா தேசம், கேட்டீங்களா, நடுவில் சமாரியா இருக்கு, மேல கலிலேயா சமாரியா யூதேயா. இப்ப நாசரேத் இங்க இருக்கு, எருசலேம் கீழே இருக்கு, சமாரியா வழியா வரணும். மக்கள் யாரும் சமாரியா வழியா வரமாட்டாங்க, ஏன்னா சமாரியா ஜனங்கள் கலப்படமாயிட்டாங்க, தாழ்த்தப்பட்டவங்கிறதுனால யோர்தான் நதியை கடந்து அப்படி சுத்தி அப்படி வருவாங்க. ஸோ இந்த இந்த நாசரேத் ஊரிலே தான் இயேசு வளர்ந்தா, ஆனால் ஊழியம் செய்ததெல்லாம் கலிலேயாவிலே. பண்டிகைக்கு மட்டும் அவர் எருசலேமுக்கு வந்து விட்டு போவார். ஆனால் இந்த நாசரேத்திலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துக்கு வரக்கூடிய நாயின் என்னும் ஊருக்கு இயேசு வருகிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அவர் இதுக்காகத்தான் போறார், வேற வேலை அவருக்கு அங்கே கிடையவே கிடையாது. இப்போ இயேசுனுடைய மைண்டை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அவர் வழக்கமாக போகிறதை விட்டுவிட்டு சற்று வித்தியாசமாக வருகிறார், ஒரு இடத்துக்கு வருகிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நீங்க வாசிப்பீங்க. அப்ப என்ன இருள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று. அப்ப என்ன நடந்தது, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் ஜனங்கள் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிடித்தும் பிடிக்காமலும் வாழ்ந்தபடினால் மல்கியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் ஜனங்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். அற்புதங்கள் தேசத்தில் நடக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் அங்கே இல்லை. யாராவது போய் ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணிக்கிறலாம்னா அங்க ஊழியக்காரன் இல்லை. ஆனா தேவாலயம் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, சடங்காச்சாரமா மாறிடுச்சு. தேவன் அங்கே இல்லை. ஆடம்பரமான ஆராதனை இருந்தது, ஆடம்பரமான தேவாலயம் இருந்தது, கல்லுகளை பாரும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அட்ராக்ஷனான ஆலயம் இருந்தது, ஆச்சாரியர்கள் இருந்தார்கள், ஆராதனை முறைமைகள் இருந்தது, பலிப்பொருள் இருந்தது, பலிபீடம் இருந்தது, எல்லாம் இருந்தது, தேவன் இல்லை. இந்த கடைசி நாட்கள்ல எல்லா சபைகள்லையும் நிறைய சபைகள் என்ன இருக்கு, இயேசுவை தவிர எல்லாம் இருக்கிறது, ஆனால் உள்ள யார்தான் இல்லை, இயேசு இல்லை. ஏமாந்து போய்விடக்கூடாது. சபைன்னு போர்டு போட்டா எல்லா சபைக்குள்ளையும் போய் உட்காந்துட முடியாது. அங்க இயேசு இருக்காரான்னு பார்க்கணும். ஐயா இங்க மைக் செட் நல்லா இருக்கு, கீபோர்ட் நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, கட்டடம் நல்லா இருக்கு, நிறைய ஜனங்கள் வர்றாங்க, இயேசு இருக்கிறாரா? அதுக்கா பெரிய சபை தப்புன்னு சொல்லல, நம்ம சபையை பெருசா வரணும்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வருங்க உட்கார இடம் இல்லை, ஆமீன் சொல்லுவோமா? உட்கார இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா இருக்கு. நாமும் பெரியவர்களாக பெரிய சபையை கட்டணும். பெரிய சபை கட்டுறதனுடைய நோக்கம் என்னன்னா, பெரிய அளவுல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவன் மகிமைப்படணும், அதுதான் நம்ம நோக்கமே தவிர, நானும் ஒரு பெரிய சர்ச் பாஸ்டர்னு சொல்றதுக்காக அல்ல. இப்ப ஜனங்களோடு தேவன் பேசுவதை நிறுத்தி விட்டார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைட்ட திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது கேட்கவே மாட்டேங்குது, கடைசியில் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்க, பேசாம இருப்பீங்க. பேசாம இருக்கதான் பனிஷ்மெண்ட். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்றத ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறேன், நான் சொல்றத கேட்காம இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், ஆண்டவர் பேச மாட்டேன்டாரு. ஆனா வார வாரம் சர்ச்சுக்கு ஜனங்கள் பேசுறாங்க, போறாங்க, அங்க ஆராதனை நடக்குது, தேவ சத்தம் இல்லை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க கூட வார வாரம் நீங்க சபைக்கு வரலாம், ஆராதனையில பங்கெடுக்கலாம், தேவனை உடையவர்களா இருக்கிறீங்களா, தேவனங்களுக்குள்ள இருக்காரா, தேவனங்களோட பேசுறாரா? தேவ ஜனங்களோடு தேவன் பேசவில்லை எத்தனை ஆண்டுகள், 400 ஆண்டுகள் தேவ சத்தம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. ஆனா சடங்காச்சாரமா செய்யற ஆசாரியர்கள் இருக்காங்க. ஆண்டவர் அந்த பலிகளை பார்த்து அருவருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நீங்க இந்த கட்டடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் இடிச்சு தூள் தூளா போடக்கூடிய நாள் வரும் அப்படின்னார். இன்னைக்கு மனுஷன் எதைத்தான் பாக்குறான், சில ஆட்கள் புதுசா சின்ன மலை சர்ச்சு போயிருப்போம், நாங்கெல்லாம் லிட்டில் மவுண்டுக்கு என்ன வச்சுக்கு போறோம் அப்படிமாங்க, ஏனோ இவங்க தான் போய் ஆத்மாக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து கட்டடத்தை கட்டி வச்ச மாதிரி. ஒட்டிக்கிறது முக்கியம் இல்லை, இருந்து கட்டுறது முக்கியம். கட்டினவங்களுக்கு தான் அந்த இங்க இருக்க அநேகர் இந்த சபையை கட்டினீர்கள், கட்டினவர்கள் இருக்கிறீர்கள், ஆமீன் சொல்லுவோமா? இப்ப இந்த அம்மாவுடைய காரியத்துக்கு வருவோம். இப்ப இந்த நாயனூர்ல இதுதான் முதல் மரணமா, இல்ல பல மரணங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்குமா? கொஞ்சம் இப்ப நான் கேள்வியா கேட்பேன், இது வரைக்கும் பிரசங்கம் நானே பேசிட்டு இருந்தேன், இப்ப கேள்வியா கேட்பேன், ஏன்னா நீங்க இந்த சப்ஜெக்ட்டை புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் மரணமா, இதற்கு முன்பாக மரணம் நடந்திருந்ததா? இதற்கு முன்பாக மரணம் நடந்திருந்தது. எத்தனையோ பேர் அந்த வழியாக பாடையிலே போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவா பெண்கள் அடுத்தவனை திட்டினா என்ன, அட பாடையில போறவனே அப்படிதான் திட்டுவாங்க. நம்ம நம்ம பென்ஸ்கார்ல போற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளும் பாடையில தான் போக போறோம், ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சொந்த கார்ல கூட ஏத்த மாட்டாங்க, லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நீங்களே கார் வாங்கிட்டு நீங்க செத்து போயிட்டா அந்த கார்ல பணத்தை வைக்க கூடாதுன்னு வாடகைக்கு காரை வாங்கிட்டு வரும், அதுதான் உலகம், ஆமீன் சொல்லுவோமா? நான் செத்தா கூட என் பிள்ளைங்க என் கார்ல ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா? ஏத்த மாட்டாங்க. ஏன், அது நியதி அதுதாங்க, அதுக்குன்னு பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு கார் இருக்கு. காதருந்த ஊசியும் கடை வழி வராதுக்கா, ஆமே. இப்ப பாடையை தூக்கிட்டு போறாங்க, எத்தனை பாடை போயிருக்கோம், ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்க, பிரிவிலேஜ். சோ 400 வருஷம் எத்தனையோ பேர் அழுகிறாங்க, எத்தனையோ பேர் போறாங்க, ஆனா ஆண்டவர் மீண்டும் இவர்களை சந்திப்பதற்கு இப்பதான் திடீர்னு திட்டம் போடல, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து விட்டார், ஆமென் சொல்லுவோமா? அப்ப எப்படி ஆண்டவர் ஏசாயா மூலமாக மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் என்று சொன்னாரோ அதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை இங்கே காட்டுகிறார். ஒரு பெண் இழப்பின் மத்தியிலே விதவையாக புருஷனை இழந்து மகனையும் இழந்து ஒரே மகன் வயது சென்றவள். எப்படி வயசானவன் சொன்ன கவனிங்க, நம்ம ஊர்ல மாதிரி 12 வயசு 13 வயசு 18 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க கேட்டீங்களா? ஆம்பளைங்களே 40 வயசுல தான் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும் யூதர்களுடைய நாட்கள்ல. அப்ப பெண்ணுக்கு எப்படி ஒரு 30 வயசாவது இருக்கணும். இவன் வாலிபன், 30 வயசு பையனை தான் வாலிபன் சொல்லுவாங்க யூதருடைய கலாச்சாரத்தின்படி. அப்ப இந்த அம்மா 30 வயசுல கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தா இவனுக்கு ஒரு 30 வயசா இருந்தா இந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும், 61 வயசு பாட்டி. ஐயோ 61 வயசு பாட்டின்னு சொல்லப்படாது, நான் 60க்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன கிழமைன்னு சொல்லிடுவாங்க. ஆமே அல்லேலூயா. இன்னும் 3 வருஷத்துக்கு கவலைப்படாதீங்க, அப்ப நீங்க எல்லாம் நல்லா கொண்டாடுங்க. எங்க பாஸ்ட் பாட்டு தாத்தா ஆயிட்டாருன்னு சொல்லி நல்லா கவனிங்க. இப்ப 61 வயசு இருக்கலாம், இது வந்து கண்டிப்பா இந்த வயசுதான் கிடையாது, அந்த கலாச்சாரத்தின் பின்னணியில் நாம் கணக்கிடக்கூடிய ஒரு யூகம். 60 வயசு ஒரு பாட்டி வர்றாங்க, இப்ப இவனை பாடலை தூக்கிட்டு போறாங்க. நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் வாழும்போது இருக்கிற கூட்டம் பொய்யான கூட்டம், அவன் சாகும்பொழுது வருகிற கூட்டம் தான் மெய்யான கூட்டம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தாங்களா. அல்லேலூயா. நீங்க உலகத்துல வாழும்போது பணத்தை சம்பாதிக்கிறத விட ஜனத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். உங்களோட 4 பேர் நல்ல ராசியா இருக்காங்களா, உங்களை சுத்தி எப்போ ஒரு 4-5 பேர் இருக்காங்களா, உங்களோட பழக ஆசைப்படுறாங்களா, தனிமையில போயிடாதீங்க, உங்க கூட நிறைய பேர் வரணும். ஊராரில் வெகு ஜனங்கள் வர்றாங்க, ஒரு பெரிய ஊர்வலம் வருது. இப்ப நல்ல கற்பனை பண்ணணும், ஊருக்கு வெளியே வாசல் அருகே வர்றாங்க, ஊர்ல இருந்து அந்த ஊர்வலம் வருதுன்னா பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம ஊர்லயும் பணம் போறதுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வராங்க, ஊர்ல எல்லாரும் பாக்குறாங்க, ஊராரில் வெகு ஜனங்கள் வர்றாங்கன்னா யாருக்கு வெகு ஜனங்கள் வருவாங்க, யார் ரொம்ப பேருக்கு பிரயோஜனமா வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் வருவாங்க. ரெண்டாவது, யார் ஒரு பிரபலமான ஒரு பதவியில இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் வருவாங்க. ஆமாவா இல்லையா. அப்ப இந்த பெண் பிரபலமான பதவியில இருக்கல, ஆனா உயிரோடு இருக்கும்போது நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கான். சொந்தக்காரவங்க இருந்திருக்கலாம், சொந்தக்காரவங்க பழகினவங்க எல்லாம் ஊராரில் வெகு ஜனங்கள் கூட்டமா வர்றாங்க. இந்த ஊர்வலத்துக்கு வராதவங்க நிறைய பேர் வீட்டோட திரும்புற ஆட்கள் இருக்காங்களா, சிலர் வீட்டில் போய் டெட் பாடியை பார்த்துட்டு அங்கேயே வந்துடுவாங்க, கல்லறை வரைக்கும் போக மாட்டாங்க. அப்ப ஊராரில் வெகு ஜனங்கள்னா மிச்சம் மக்கள் அங்க இருக்காங்க, அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் இந்த ஊர்வலம் போறதை பாக்குறாங்க. அட பாவி, இந்த அம்மா இனி என்ன பண்ண போகுது, ஒரே ஒரு மகன், அவனும் போயிட்டு அந்த அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு, இனி எப்படி சாப்பிடும். இதுல இந்த வேண்டாத சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, மகன் இருக்க வரைக்கும் நீ ஆடுனில, இப்ப மகன் போய் சேர்ந்துட்டான், எங்கள்கிட்ட தான் வரணும், அப்படி சொல்ற ஒரு கூட்டமும் இருந்திருக்கு. வா வா, எல்லாம் பணத்தெல்லாம் புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வயசான காலத்துல எங்கிட்ட வந்துதான், அப்படி யாராவது நினைச்சேன்னா உங்கள்கிட்ட வரவே விட மாட்டார் கத்தர், அவங்கள தூக்கி தூக்கணும் தூக்கிடுவாரு. வயசானவங்களே கவலைப்படாதீங்க, கடைசி காலத்துல நான் என்ன செய்ய போறனோ, இவங்க வாயில நிக்கணுமே, இவங்க பேச்ச கேட்கணுமே, இல்ல நீ கத்தரை நம்பி இருந்தா கத்தர் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பா, கடைசி வரை கத்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார். இன்னொரு பக்கம் இன்னொரு காட்சியை காட்டுறேன். இயேசு வர்றார், சீஷர்கள் வர்றாங்க, அவரோடு திரளான ஜனங்கள், ரெண்டு ஊர்வலம். முடியுதா உங்களுக்கு, புரியுதா, யோசிக்க முடியுதா? இங்க இருந்து செத்தவனும் அவனுடைய தாயும் ஊர் ஜனங்களும் வருகிறார்கள். இந்த பக்கம் ஜீவனும் ஜீவனை அறிந்தவர்களும் நிறைய பேர். அப்ப மரணம் ஒரு திசையில் வருகிறது, ஜீவன் ஒரு திசையில் வருகிறது. இயேசுக்குள் ஜீவன் இருந்தது, நமக்குள்ள உயிர் இருக்கு, இயேசுக்குள்ள என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. அப்ப இயேசு ஜீவனா இருக்கிறார், அந்த ஜீவன் ஊர்வலமாய் வருகிறது, இந்த பக்கம் மரணம் ஊர்வலமாய் வருகிறது, ரெண்டு பக்கமும் திரளான ஜனங்கள் இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பணம் அந்த பக்கம் போச்சு, அதையெல்லாம் அவங்கள பிழைக்க வைக்காம இந்த மனுஷனை மட்டும் கத்தர் தேடி வர்றாருனா அது அவர்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற உங்களை விட நல்லவங்க, படித்தவங்க, பண்புள்ளவங்க, நல்ல சுபாவம் உள்ளவங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆத்துமாவில் செத்து போன நிலைமையில இருக்காங்க. ஆனா அவங்கள விட ஒரு விதத்திலையும் ரொம்ப மேல் இல்லாட்டாலும் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து இங்க உட்கார வைத்திருக்கிறாரு, இது எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். சபையே, நீ சபையில் இருப்பது உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நீ மருத்துவமனையில் இல்லை, நீ கோர்ட் கேஸ் அலையல, நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இல்லை, நீ இந்த இடத்தில் இருக்கிறபடியால் கொடுத்து வைத்திருக்கிறாய். நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, டாஸ்மார்க் அங்கங்கன்னு அலையிறானே. நம்மளை விட நல்லவங்க நிறைய பேர் செத்து கிடக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. 400 ஆண்டுகள் மக்கள் ஏங்கினாங்க, தேவன் உதவி செய்ய மாட்டாரா, கண்ணீரை துடைக்க மாட்டாரா. கண்ணீரோடு வாழ்ந்த ஜனங்கள் தான் இந்த அம்மாவும் அழுதுகிட்டு தான் வர்றாங்க. ஏன் அழாதன்னு சொன்னார் தெரியுமா? உலகம் அழாதன்னு சொல்றதுக்கும் ஆண்டவர் அழாதன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் அழாதன்னு சொல்றது ஆறுதல் சொல்லுவது, ஆண்டவர் அழாதே என்று சொல்லுவது ஆறுதல் செய்வது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிகிறதா? ஆறுதல் சொல்லுவதற்கும் ஆறுதல் செய்வதற்கும். ஒரு ஆள் வறுமையில வாடுறாரு, சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காரு, எப்பா என்ன பண்றது, எல்லாருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யுது, ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை நடத்துவார், நீ சந்தோஷமா போய் ஜெபம் பண்ண. இது ஆறுதல் சொல்லுவது. இன்னொருத்தவங்க வராங்க, என்னப்பா சாப்பாட்டுக்கு இல்லையா, சரி ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், சரிதான் இப்போதைக்கு இந்த பணத்தை என்ன செஞ்சுங்க. இது ஆறுதல், நாம் ஆறுதல் சொல்ல அல்ல ஆறுதல் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. இயேசு ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இப்ப மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது, ஆமீன் சொல்லுவோமா? மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இப்ப இது என்ன, இந்த குடும்பத்துக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். அப்ப நீங்கள் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, நாங்க வர்றதே பெரிய புண்ணியங்கிற நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான் பீஸ் போயிடும். சபைக்கு நான் வர்றது பெரிய புண்ணியம்னு நினைக்காதீங்க. நான் சபைக்கு வர்றது எனக்கு கிடைத்த எல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே சபைக்கு நான் வர்றது எனக்கு கிடைச்ச சிலாக்கியம். அது எந்த ஆவிக்குரிய சபைக்கு போறவங்களா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் என்ன செய்யறாரு, வைத்திருக்கா. சில சபைகள் பெரிய சபைகள் நம்மளோட உள்ள வசதியான சபைகள்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்றேன், இதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டா நல்லது. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க வீட்டில், ஐயா என்ன பண்றாரு, ஒரு சாதாரண வேலையில இருக்காரு, ஆனா நல்ல குணம் நல்லா இருக்காரு, எல்லாம் நல்லா நடக்குது. இப்போ போறாங்க பக்கத்து இவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிவிஎஸ் ஊட்டியில போறாங்க. இந்த அம்மா போகும்போதுல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல போறான்ல, சைக்கிளில் போறவன் பைக்கை பார்த்துமே இறங்கி அவன் கூட ஓடிடுறான்ல, அப்படிதான் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் நடக்குது. சைக்கிளில் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான், பக்கத்தில் ஒருத்தன் டிவிஎஸ் ஏதோ புதுசாக ஒரு பைக்கில் வர்றான், அந்த பைக்கை பார்த்தமே இவன் புருஷன் ஊட்டி இறங்கி அங்கே ஓடிடுறான். என்ன கேவலமான அளவுக்கு எடுக்காரம். இது மக்கள் மனசில் பதியுது. பத்து தடவை அதை பார்த்து பார்த்து இங்கே புருஷன் கூட போகும்போது நீங்களும் தான் பைக் வச்சிருக்கீங்க, அவங்கள பாருங்க. நல்ல கவனிங்க, என்னதான் நம்முடைய புருஷனை விட அதிகமாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும், என்னதான் நம்முடைய புருஷனை விட நல்ல குணமுள்ளவர்கள் இருந்தாலும், என்னதான் நம்முடைய புருஷனை விட அழகானவர்கள் இருந்தாலும், நமக்கு கிடைச்ச புருஷனோட அல்லது மனைவியோட வாழ்க்கை நடத்துவதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. அதுக்கு என்ன அடி, அவன் பாரு எப்படி இருக்கான், நான் அவன் பின்னாடி போறேன், போயிருவோமா? போக மாட்டான். அதை போலதான் சபையும், கர்த்தர் நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்கார். ஆனா இதை விட நல்ல சபை இருக்கு, இதை விட பரிசுத்தமான சபை இருக்கு, இதை விட நல்ல வல்லமையான சபைகள்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம ஏன் இங்க உட்காரம்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை. அமீன் சொல்லுவோம். அந்த அந்த காரியத்துல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நமக்கு வேற எண்ணங்கள் என்ன செய்யாது, வரவே வராது. கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன், மரணமும் ஜீவனும் வருது. ஆண்டவர் பார்த்து ஸ்திரிய பார்த்து சும்மா அழாதேன்னு சொல்ல, மனதுருக்கத்தோடு சொல்றாரு. உங்க அழுகையை துடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு காரணமா இருக்கிறது உங்க சூழ்நிலை இல்ல, உங்க மேல அவருக்கு இருக்கிற மனதுருக்கம். மனுஷன் சூழ்நிலையை பார்த்து பாப்பான், நான் ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா, இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. சூழ்நிலையை பார்க்க கூடாது. இன்னைக்கு அநேகர் நேற்றுக்கு என் மனைவிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது எதைத்தான் சொல்றோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் சூழ்நிலையை பாருங்க, என் பிரச்சனையை பாருங்கன்னு பிரச்சனைகளை பெருசாக்கி பெருசாக்கி தேவன்ட்ட காட்டுறோம். வெளியே வரும்போது பிரச்சனையோட வர்றோம், பிரச்சனையே பார்க்காம, ஆண்டவர் நீங்க எவ்வளவு பெரியவர், இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படி சொல்லி பழாங்க. அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே சூழ்நிலையை பத்தி கவலைப்படவே மாட்டார். ஜனங்களை பார்க்கிறார் ஆண்டவர். உன் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னை பார்க்கிற தேவன். உன் கவலை, உன் வேதனை, உன் கண்ணீர், ஆனா உலகம் உன் சூழ்நிலையை பார்க்கும். நீ இப்படி பண்ண அதனாலதான் உனக்கு வந்திருக்கு, நீ பட்ட பாடுபடு, அப்படிதான் உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அந்த அம்மாவை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லி கிட்ட வந்து என்ன சொன்னாரா, பாடைய தொட்டார். பாடைய தொட்ட உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டானா. இப்ப நல்லா கவனிங்க, இவனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்தாரா, போற போக்குல எதேச்சும் செஞ்சுட்டு போனாரா சொல்லுங்க, போற போக்குல செஞ்சாருன்னு சொல்லுங்க, கைது காட்டுங்க. இவனை சுகமாக்குறதுக்கு தான் அங்க வந்தார். அப்ப தேவனுடைய பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒன்னொன்னும் ஆக்சிடென்டா நடக்கிறது இல்ல, எல்லாமே அப்பாயின்மெண்ட். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே இன்சிடென்ட் அல்ல, ஆக்சிடென்ட் அல்ல, இது ஆண்டவருடைய பிளான். ஆண்டவர் சீஷர்களோடு வர எதுக்கு தெரியுமா, வர கொஞ்சம் வேகமா வாங்கடா, ஏன்னா கொஞ்சம் விட்டு அவனை புதைச்சிருவாங்க. அப்ப நல்ல கவனிங்க, வாசலுக்கு வர்ற டைம் எதுவோ அந்த டைமுக்கு தானும் போகணும் சொல்லி எங்க இருந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு. இவங்க ஊர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் தெளிவா சொல்றேன். இப்ப சில நேரத்தில் என் பிள்ளைங்க காலேஜ்ல இருந்தோ வேலையில இருந்தோ வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல பிக்கப் பண்ணுனா, டேய் சென்ட்ரல் கிட்ட வந்தமே எனக்கு போன் பண்ணு அப்படிமே. ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல இருந்து நான் பிக்கப் பண்ண வேண்டிய இடத்துக்கு வர்றதுக்கும் நான் இங்கிருந்து போற டைமுக்கும் சரியா இருக்கணும். அப்ப டைம் கால்குலேட் பண்றேன். இப்ப ஆண்டவர் யோசிப்பாரு, இவங்க வீட்டை விட்டு சுடுகாட்டுக்கு போற நேரம் ஷார்ட் டைம். அப்ப அந்த நாட்கள்ல பஸ் வசதி எல்லாம் கிடையாது, கார் எல்லாம் கிடையாது. அப்ப நாசரேத்துல இருந்தோ கலிலேயாவில இருந்தோ அவர் இருந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா எத்தனை நாள் ஆயிருக்கு, எத்தனை நாளுக்கு முன்னாடி பரப்பிட்டு இருப்பாரு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு நடைபெறுகிற எந்த காரியமும் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டதல்ல, அது என் பிதாவுடைய ஆதியிடத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உன்னை குறித்து அக்கறை உள்ள தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடப்பதற்கு முன்பாகவே அதனுடைய தீர்வை தியானிக்கிற தேவனாயிருக்கிறார், தீர்மானிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பிளான் பண்ணிட்டு வர்றார். சோ காட்ஸ் பிரிவிலேஜ், இரண்டாவது காட்ஸ் பிளான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குன்னு? எதையுமே தேவ திட்டத்தின்படி பார்க்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இப்ப இந்த அம்மாவை உள் இந்த அந்த அம்மா ஊர்ல இருந்து வெளியே வருது, பிள்ளை கொண்டு வர்றாங்க, அழுதுகிட்டே வருது. ஆனா இந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைக்கணுங்கிறது இவன் சாகிறதுக்கு முன்னாடியே கத்தர் போட்டப்பலாம். அதில் சொல்லுவோமா, செத்த உடனே வேணா மறுநாள் கொண்டு வரலாம். ஒருவேளை அவர் அங்கிருந்து நடந்து வர்றதுனா எத்தனை நாள் ஆயிருக்கும்? அங்க ஒரு அரை நாள் கூட ஆகட்டும், ஒரு நாள் கூட ஆகட்டும், ரெண்டு நாள் கூட ஆகட்டும், நாளை நீங்க மனசுல வைக்கணும், எத்தனை நாள்னு கணக்கு போட வேண்டாம். ஸோ இவர்கள் அழுகையை, அழுகையோடு வாழ்க்கையை புதைப்பதற்கு முன்பாக இந்த அழுகையை மாற்ற வேண்டும் என்கிற திட்டம் தேவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்க எந்த வேதனையில, எந்த போராட்டத்தில், எந்த கண்ணீர்ல, எந்த இழப்புல வந்திருந்தாலும் இதை மாற்றுவதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இது தேவனுடைய திட்டம். வாழ்க்கையில் நீங்கள் பைபிளில் ஆரம்பத்திலேருந்து படிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணுறார். உலகத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்ணார்? பிளான் பண்ணார். ஆதாமை படைச்சதுக்கப்புறம் ஒரு ஏவாலயம் படைக்கணும்னு பிளான் பண்ணார். இவங்க பாவம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத சிலுவை மரணத்தை பிளான் பண்ணுறார். ஸோ நான் கேட்குறேன், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிற தேவன் எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்கள் வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்ட உடனே பெயிண்ட் அடிக்க வேணாம் வருவானா? அஸ்திபாரம் போட்டதுக்கப்புறம் கட்டடம் கட்டி எழுப்பணும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கணும். எப்போ யாருக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த இன்ஜினியருக்கு தெரியும். எப்போ எலக்ட்ரிஷியன் வரணும், இந்த வீடு இருட்டாக இருக்கக்கூடாது. எப்போ பிளம்பர் வரணும், இந்த வீட்டுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்போ டைல்ஸ் போடுறேன் வரணும், இந்த வீட்டுக்கு சொரசொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சொகுசாக உட்காரணும். எப்போ கார்பெண்டர் வரணும், இந்த வீட்டுக்கு ஜன்னல் கதவெல்லாம் போடணும். அந்தந்த நேரம் வரும்பொழுது அந்தந்த ஆள் வருவாங்க. அஸ்திபாரம் போட்டவனே இதென்ன வீடு ஒன்றுமே நல்லா இயங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இன்றைக்கு தான் கர்த்தர் அஸ்திபாரம் போட்டிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாய் அஸ்திபாரம் போட்டவர் கட்டி எழுப்புவார். ஆமே. உன் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் போட்ட தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நேற்றைக்கு கர்த்தர் காட்டின ஒரு தரிசனத்தை இப்பொழுது சொல்கிறேன். ஒரு நபர் உன்னை பிடித்து தூக்கி வைத்திருக்கிறார், அவர் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறார், நீயும் அவருக்கு மேலே இருந்துக்கிட்டு உயரணும்னு நினைக்கிறார். ஆனால் இவர் தூக்கி தூக்கி பார்க்குறாரு, ஒரு லெவலுக்கு மேலே உன்னை உயர்த்த முடியலை. இந்த காட்சியை கர்த்தர் எனக்கு காட்டினார். ஒரு ஆள் உன்னை தூக்கி பிடிக்கிறாங்க, நீ என்னப்பா தூக்குற, சரியில்லை, நீ தூக்கி விடுறதே சரியில்லை, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலையேன்னு புலம்பிக்கிட்டு. இவரும் சும்மா இல்லை, இவரும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி பார்க்குறாரு, நீயும் போய் பார்க்குற, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. கர்த்தர் சொல்கிறார், கீழிருந்து உன்னை தூக்குகிறவன் அவனுடைய பலத்துக்குத்தான் தூக்க முடியும், நான் மேலிருந்து தூக்குகிறேன், உன்னை எந்த அளவுக்கும் என்னை உயர்த்த முடியும் என்று. நீங்கள் யாரை நம்ப போகிறீர்கள்? மேலிருந்து தூக்கக்கூடிய தேவனையா, அல்லது கீழிருந்து உயர்த்தக்கூடிய உங்க கம்பெனியவா, உங்க கவர்மெண்ட்டையா, உங்க முதலாளியவா, உங்க அண்ணனையா, உங்க தம்பியா, உங்க தாத்தாவையா, பாட்டியவா, மாமனையா, மச்சானையா, யாரை நம்புகிறீர்கள்? அஸ்திபாரம் போட்டவர் கட்டி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு எந்த மனிதனும் அஸ்திபாரம் போடவில்லை, என் இயேசுதான் அஸ்திபாரம் போட்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது என்னது? ஃபர்ஸ்ட் பிரிவிலேஜ், ரெண்டாவது இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போன நிலைமையில் திரும்ப கட்டுவேன்னு சொல்றது அவங்களுக்கு கிடைச்ச, ஏன்னா திரும்ப அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பதற்குரிய தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்போ தகுதி இழந்தவனுக்கு மறுபடியும் ஒன்று கொடுக்குறாருன்னா பிரிவிலேஜ் ஸ்லாக்கியம். ரெண்டாவது, மறுபடியும் இங்கே இடமெல்லாம் விற்கப்படும், பத்திரத்தில் கையெழுத்து போடப்படும், இதெல்லாம் கர்த்தருடைய பிளான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, பாடையத்தான் தொட்டார், மரித்தவன் எழுந்தான். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இருக்கீங்க, ஒரு நாலு பேர் ஒரு பணத்தை தூக்கிட்டு போறாங்க, நீங்க ஊர்வலமா போறீங்க, நம்ம சபையில நல்ல வாழ்க்கை சாட்டமான நாலு பேர் அந்த பணத்தை தூக்கிட்டு போறாங்கன்னு பாடையை தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்க, இயேசு பாடையை தொட்டமே டபக்குன்னு எந்திரிச்சு அவன் பேச ஆரம்பிச்சானா இந்த தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பூழ் கீழே போட்டிருப்பான், கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், தொப்புனு கீழே போட்டிருப்பான், சோத்திரம், ஆனா தொப்புனு கீழே போடல, அதுக்காக தோத்திரம், ஏன்னா உட்காந்து பேசினான்னு போட்டிருக்கு, மறித்தவன் எழுந்து எல்லாருக்கும் பயம் உண்டாயிருக்கு. இப்பதான் சொல்றாங்க, தீர்க்கதரிசி தோண்டி 400 வருஷம் இல்லாத ஒரு சாக்கியம் இப்ப என் குடும்பத்துக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார், யாருக்குமே கிடைக்காது. இந்த ஊர்ல எத்தனை பணம் போச்சு, இந்த ஊர்ல எத்தனை பேர் அழுதாங்க, யாருக்குமே கிடைக்காத சாக்கியத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தாரே என்று அந்த தாயார் அழுதிருப்பா. ஆமென் சொல்லுவோமா? சாக்கியத்தோடு சேர்ந்து தேவனுடைய திட்டம், ஏன்னா இவனை உயிரோட எழுப்பணுங்கிறது தேவனுடைய திட்டம். அது எதுக்கு முன்னாடி, எதுக்கு முன்னாடி, பணத்தை உன் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே இனி வந்து என்ன பிரயோஜனம் சொல்லாதே, எல்லாம் முடியவில்லை, எல்லாம் முடிவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் என் தேவன். இப்ப ஏசு நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, கொஞ்சம் ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்திருந்தாரு, எங்க போயிருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, இத்தனை பேர் பாடையை தீட்டு வந்தது வேஸ்ட் ஆயிருக்க. நம்ம எப்படிதான் நினைப்போம் தெரியுமா, ஆண்டவர் இப்ப செஞ்ச நன்மைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த டியூரேஷன் அவன் பையன் செத்ததுல இருந்து இந்த வாசலுக்கு தூக்கிட்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு அழுதுருப்பா. ஏன் இவள் அழுகையை ஆரம்பத்திலே நிறுத்தி இருக்கலாமே, தெய்வ பிள்ளையே உன் கண்ணீர் சில காலங்கள் தொடர்ந்து இருக்கலாம், ஆனால் கண்ணீரே வாழ்க்கை அல்ல, அதை இடையில் நிறுத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அழுகைக்கு ஒரு டியூரேஷன், அதுக்கு கூட ஆண்டவர் பிளான் வச்சிருக்கார். இது வரைக்கும் தான் என் பிள்ளை அழணும், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. இது வரைக்கும் தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில சோகம், இதுக்கு மேல சோகம் கிடையாது, என் பிள்ளையை நான் உயிர்ப்பிப்பேன், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். வந்த உடனே முதல்ல என்ன செய்ய போறேங்கிறத சொல்லாம அவர் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை சொல்றாரு. திரும்ப சொல்றேன், வந்த உடனே என்ன செய்ய போறேங்கிறத சொல்லாம அவர் ஏதாவது செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை தான் சொல்றாரு. இவர் அழுகை நிப்பாட்ட போறாரு, அதனாலதான் அழாதேன்னு சொல்றாரு. இப்ப உங்களை பார்த்து அழாதேன்னு சொன்னார்னா எப்படி ஆண்டவரை அழாம இருக்கிறது, கேட்காத. அவர் அழாதேன்னு சொன்னார்னா அழுகை நிப்பாட்ட போறாருன்னு அர்த்தம். அவர் கூட சேர்ந்து நீங்களும் பேசணும், ஆமா ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் அழமாட்டேன். இதுக்கு அன்னால போல சிறந்த உதாரணம் ஒண்ணுமே கிடையாது. ஊழியக்காரர் சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராங்க. அன்னால் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. நம்ம என்ன கேட்போம், என்னையா நான் எத்தனை நாள் வந்து ஜெபம் பண்றேன், நீ பாட்டுக்கு ஒரு வசனத்தை சொல்லிட்ட, டைலாக் சொல்லிட்ட, என் பிரச்சனை எனக்கு தான், வீட்டுக்கு போனா எனக்கு தானே பிரச்சனை, ஊழியக்காரன் சொல்லிட்டேன்னு அதுக்கப்புறம் வேறு பேச்சே பேசக்கூடாது. அழுகை என்ன செய்யணும், நிப்பாட்டிடணும். ஏசு அழாதேன்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எப்படி அழாம இருக்க முடியும், பிரசங்கம் கேட்கும் போது உங்களுக்கு அப்படிதானே வருது, பாஸ்டர் நீங்க அழாத தைரியமா இருக்கு சொல்றீங்க, எப்படி அழாம இருக்கிறது, என் சூழ்நிலை உன் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றக்கூடியவர் என் ஆண்டவர். இயேசு வைப்பார், தேவனை பார், அவருடைய வல்லமையை பார், அவருடைய மகத்துவத்தை பார், அவருடைய மாட்சிமையை பார், அதை பார்த்தால் உன் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்ப ஜீவன் மரணத்தை மேற்கொள்ளுகிறது, ஆமென் சொல்லுவோமா? ஜீவனாகிய கிறிஸ்து கையை வச்ச உடனே மரணம் தன்னுடைய வல்லமையை

ஜெபம் பண்ண போறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பிசாசு எதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அளவைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அழுகை எல்லாம் மாறுபடியாக, அந்த அழுகை எல்லாம் மறுபடியா இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த ஜீவனின் வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பிசாசு மறிக்க வைத்து விட்டானோ அதை திரும்ப உயிர்ப்பிக்க பண்ணும்படியா நான் செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்கு ஐ சோத்ரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்ரம். இப்ப எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன சொல்றாங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை 400 வருஷம் கேட்காத சத்தம் இப்ப கேட்டு, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கேட்காத தெய்வ சத்தம் எப்பொழுது கேட்கிற, கர்த்தர் கண்டிப்பாய் உன்னை சந்திப்பார். ஆமே, கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு கிடைத்த சலாக்கியம், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா, தள்ளி தள்ளி போகுதா, ஆண்டவர் ஏன் எனக்கு இல்லை, உனக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி சரியான நேரத்தில் கர்த்தர் சரியான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இவனுக்கு ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பர்பஸ் இருக்கு. அப்படின்னா நோக்கம், எந்த நோக்கம், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். நோக்கம் இல்லாமல்லை, ஒரு பர்பஸ். என்ன, மரித்தவன் எழுந்து பேச போறேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவன் உயிரோடு எழும்புவதற்கு இவன் ஏதாவது செய்தானா? சத்தமாக சொல்லணும், இவன் உயிரோடு எழும்பி வருவதற்கு இவன் ஏதாவது ஜெபம் பண்ணனா? ஜெபம் பண்ணல. இவன் ஏதாவது பிரயாசப்பட்டானா? இவன் ஏதாவது தசம காணிக்க கொடுத்தானா? கொடுக்கல. இப்போ ஆண்டவர் யாருக்காக இவனை உயிரோடு எழுப்பினார்? தாயாருடைய கண்ணீரை துடைப்பதற்காக இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அப்ப இவனுக்கு உயிரை கொடுத்ததுக்கு காரணம் இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக. ஆத்மாவிலே செத்து கிடக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார்னா, நம்ம ஜெபம் இல்ல, நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக யாரோ ஒருவர் நமக்காக ஜெபம் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அது உன் தாயாக இருக்கலாம், உன் தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக தம்பியாக யாராக இருக்கலாம், உன் போதகராக இருக்கலாம். நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் யாரோ ஒருவர் விட்ட கண்ணீர் என்பதை மறந்து போகாதே. யாரோ ஒருவருடைய, நான் தைரியமாய் சொல்ல முடியும் இப்பொழுது எப்படியோ, ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்காக அதிகமாய் கண்ணீர் விட்டது என்னை பெற்ற தாய் தான். என்னுடைய தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் ஜெபம் ஜெபம் தான். ரூத்தம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க ஒட்டஞ்சத்திரத்தில், அந்த அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் பிரேயர் பார்ட்னர். அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, என் பிள்ளை எங்கே இருக்கானோ, யாராவது வாலிப பையனை பார்த்தா என் பிள்ளை எங்கேயாவது போய் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு வீட்டு வாசலில் வச்சு சாப்பாடு போடுவேன். அவனை பார்க்கும் போதில் என் பிள்ளை எங்கே இருந்தாலும் ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண வேண்டும். அந்த தாயாருடைய கண்ணீர் தான் என்னை ரட்சித்து கொண்டு வந்தது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாருக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காரு? மற்றவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக. இப்ப இந்த வாழ்க்கை வந்த உடனே இவன் இவனுக்காக வாழ்வதற்காக அல்ல, இவனுடைய தாயாருக்காக. இவன் யாரை கவனிக்க வேண்டுமோ அவர்களை கவனிப்பதற்காக இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்க நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் உங்களுக்காக அழுது ஜெபித்த உங்களுடைய தாயாருடைய கண்ணீரை துடைக்கத்தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரே தவிர உங்க தாய் தகப்பனை அள வைக்கிறதுக்காக அல்ல. ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது என்றால் அது உங்கள் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல முறையில் வைத்திருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இவன் தாயினுடைய கண்ணீர் தான் இவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு இயேசுக்கு காரணமா இருந்தது. சோதர, இன்னொரு காரியத்தை சொல்றேன், இவன் என்ன பேசியிருப்பான்? எடுத்த உடனே அவன் என்ன பேசியிருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. திடீர்னு முழிச்சிட்டான், செத்து போன உயிரோடு தான் பேச தொடங்கினான். உனக்கு என்ன பேசியிருப்பான் சொல்லுங்க. யார சொல்லு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா மனிதனுடைய ஆத்மாவுக்கு கான்சியஸ் இருக்கு, சரீரம் தான் செத்து போச்சு. அப்ப இவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போய் எங்கேயோ பிரயாணம் பண்ணியிருப்பான், இல்ல தேவ சமூகத்துக்கு பரதீசுக்கு. நான் எப்படி இங்க வந்தேன் அவன் கேட்டது என்னது? நான் மறுபடியும் எப்படி இங்க வந்தேன் அதான் கேட்டிருப்பான். சாது சுந்தர் சிங் சொல்றாரு, இயேசுவை பார்த்தமே அவன் கேட்டான், அங்க இருந்தவர் எப்படி இங்க வந்தாருன்னு கேட்டானா? கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மயப்படுத்துவோம், பரலோகத்தில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறார். சாது சுந்தர் சிங்கிற்கு கத்தர் வெளிப்படுத்தினாரா? அவன் என்ன பேசினா, இப்பதான் அவர் அங்க பார்த்து இவர் இங்க இருக்காருன்னு சொல்லி. அல்லேலூயா, தேவன் நமத்தில உலாவுகிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். மரித்தவன் பேச தொடங்கினான்.
இப்ப பாடையில

இவன் இப்ப திரும்ப போகும்போது இப்ப ஊர்வலம் எங்க போகுது, ரிட்டர்ன் போகுது. ஆமே சொல்லுவா, சுடுகாட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை வீட்டை நோக்கி நடக்க வைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். டாக்டருங்க சொல்லலாம், நீ இவ்வளவு நாளைக்கு தான் வாழ்வ, நீ செத்து போவ, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு ஜீவன் இல்லை, உன்னை சுடுகாட்டுக்கு நேராக உலகம் வழி நடத்தலாம், என் ஆண்டவர் உன்னை வீட்டுக்கு நேராக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பகுதியெல்லாம் படித்து தியானித்த போது எனக்கு எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா, தேவனுடைய அன்பு. ஐயா நீங்க ஒரு சத்தியத்தை அறியாம ஒரு சம்பவம் மாதிரி வாசிச்சு போயிடக்கூடாது, பைபிளுக்குள்ள நுழையணும், நீச்சல் ஆழத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். ஆண்டவருடைய பிரயாணத்தை திருப்பிட்டார். இதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரயாணம் எங்க போய்கிட்டு இருக்கு, நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ மரணத்துக்கு இடம் கொடுத்து ஆத்துமாவிலே செத்து போன நிலைமையில நீ ரட்சிக்கப்படாமல் இன்னும் நீ மரணத்தை நோக்கி போய்கொண்டிருப்பாயனால் இன்றைக்கு கத்தர் உன் பாதையை தொட விரும்புகிறார், உன் வாழ்க்கையை தொட விரும்புகிறார், நீ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போவதற்காக. ஸ்தோத்திரம், மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிரயாணம் நரகத்தை நோக்கி அல்ல, சுடுகாட்டை நோக்கி அல்ல, நான் ஜீவனை நோக்கி போக விரும்புகிறேன், ஜீவிக்கிற ஜனங்களை நோக்கி போக விரும்புகிறேன். இப்ப நல்ல கவனிங்க, ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. பாடை ஏற்றிட்டு போகும்போதுல பாடை பின்னாடி வருமா, ஜனங்கள் பின்னாடி வருவாங்களா? ஜனங்கள் பின்னாடி வருவாங்க, பாடை ஏற்றிட்டு முன்னாடி போவாங்க. இப்ப ரெண்டு கூட்டம் சேர்ந்துருச்சு. ஊராறில் வெகு ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க, ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய அழுகையை கண்ட ஜனங்கள் உன் ஆனந்தத்தையும் காண்பதற்காகத்தான் என்பதை மறந்து போய்விடாரு. இதுவரை உன் கண்ணீரையே கண்ட ஜனங்கள் உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்படி என் தேவன். எனக்கு கைதட்ட முடியல, நீங்களா தட்டுங்களேன். ஆமே. உன் முகத்தில் வடிந்த கண்ணீர், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு, இதை பார்த்து உன்னை பரிதாபமாகவே பார்த்த ஜனங்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி என் தேவன் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மறந்து போய்விடாதே. Glory to Jesus. இப்ப ரெண்டு கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சு, சுடுகாட்டுக்கு நான் போறது. இவனுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, இவன் மூலமாய் அநேகருடைய விசுவாசத்தை தூண்டிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் உங்கள் விசுவாசத்தை மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் வாழ்கிற மக்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். அதனால தான் ஒரு அற்புதம் செஞ்சார்னா வந்து சாட்சி சொல்லணும். இப்போ நம்ம மறுபடியும் சாட்சியெல்லாம் போக போகிறோம், இன்றைக்கி லேட்டானாலும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு நல்ல சத்தியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, கத்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. என்னுடைய கண்மான கத்தருடைய பிள்ளைகளை, இப்போ மறுபடியும் ரெண்டு ஊர்வலமும் ஒன்று சேர்ந்துருச்சு. எங்கே நோக்கி போகுது? சுடுகாட்டுக்கு. அங்கே இருப்பான் வெட்டியான் குழியை தோண்டி வச்சுட்டு காத்திருப்பான், என்னப்பா குழி, அந்த குழியை போட்டு மூடு, உனக்காக மற்றவன் தோண்டின குழியை மூட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அமைன்னு சொல்லுவோமா? உன்னை குழியில போடுறதுக்கு உலகம் கொண்டு போகலாம், ஆனால் உன்னை உயர்த்தி வைப்பது என் தேவனுடைய திட்டம். ஏவன் குழி பறிச்சாலும் நீ கவலையே படாத, அவன் வெட்டின குழியில் அவனே வழுவான். சோத்திரம். அங்க குழி வெட்டினவன் என்னடா போன வருன்னு பார்த்துக்கிட்டு போட்டு புதைச்சா ஏதாவது காசு கிடைக்கும். உனக்கு குழி வெட்டினா இன்னொருத்தன் கூலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். உன் வேலை ஸ்தலத்துல உன் வேலையை காலி பண்ணிட்டா, நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், அவனை காலி பண்ணிடு, ஆள் இருக்கலாம். உனக்கு குழி வெட்டுறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கலாம், அவனுக்கு ஒரு கூலியும் கிடைக்காம குழியை சும்மா விட்டுட்டு போக வைக்க எந்த அவனால முடியும். ஆமே கத்தர் சோத்திரம். இப்ப ஊர்வலம் போறாங்க. இப்ப முன்னாடி யாரு போவா? இப்போ வரும்போதில் தூக்கிட்டு வந்தாங்க, நாலு பேரை சார்ந்து வாழ்ந்தவன் இப்பொழுது இயேசுவை சந்திச்சதுக்கப்புறம் தானாக நடக்கிறான். இதுவரைக்கும் நீ மற்றவங்கள சார்ந்து வாழ்ந்திருக்கலாம், உன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ ஊர்வலம் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்குள்ளே போகுது, டபுள் மடங்கு போகுது ஊருக்குள்ளே. ஊருக்குள்ளே போகும்பொழுது முன் வரிசையில் யார் போயிருப்பா சொல்லுங்கள்? இயேசு. அதுக்கு பக்கத்தில் யார் போயிருப்பா? இவன் உயிரோடு எழுந்தவன், அதுக்கு பக்கத்தில் அவனுடைய தாய், சீஷர்கள். இப்போ அவன் ஐக்கியம் யாரோட மாறிடுச்சு? தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும். தேவ பிள்ளையே, கத்தர் உன்னை ரட்சித்து இருப்பது உன் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்றதுக்காக அல்ல, மறித்த கூட்டத்தோடு வாழ்வதற்காக அல்ல, மறித்த ஆத்மாவிலே மறித்து உலக வழக்கத்தின்படி வாழ்கிற மக்களோடு வாழ்வதற்காக அல்ல, உன்னுடைய ஐக்கியத்தை மாற்றுவதற்காகத்தான் கத்தர் உனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவான். உன்னுடைய ஐக்கியம் மாற வேண்டும். பழைய ஃப்ரெண்ட்ஸை நீ ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், அவனை பழி வாங்கினா நீ அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்து. உன் ஃப்ரெண்ட்ஸு தானே சர்ச்சுக்கு வரவிடாமல் உன்னை தடுத்தான், இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இயேசுவை பற்றி சொல்லு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறான். உன்னுடைய ஐக்கியம் பழைய நண்பர்களோடு அல்ல,
புதிய ஐக்கியத்தோடு இருக்கணும். இப்போ ஊருக்குள்ளே போகும்போது எல்லாம் ஊர் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஏய் எப்படிடா அவன் உயிரோட வரான், எப்படிடா உயிரோட வருவான், ஏய் எப்படிடா நீ உயிரோட வந்த, இயேசுவை பற்றி அந்த ஜனங்களுக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிறணும். இயேசுவை பற்றி அதிகமாக தெரியாது. இப்போ இயேசு சும்மா சாதாரணமாக வர்றாரு, இவன் போய் இயேசுவை அந்த மக்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், உனக்கு கர்த்தர் புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறது இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். ஆமீன் சொல்லுமா, உனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை மற்றவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். மரித்தவன் பல காரியங்களை பேசியிருப்பான், ஆனால் உயிரோடு எழுந்தவன் யாரை பற்றி பேசுகிறான் சொல்லுங்க, யாரை பற்றி பேசுகிறான், பேச்செல்லாம் யார் தான், தெய்வ பிள்ளையே மனம் திரும்புங்க, கண்ட காரியத்தை பற்றி பேசாமல் கண்டவங்களை பற்றி பேசி கிருபை இழந்து போகாமல் எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை பற்றியே நான் பேசுவேன்.

நான் சொல்றதெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. இவன் வீடு வீடா போய் சொல்லிப்பான், ஏன் நான் உயிரோட வந்துட்டேன், நான் உயிரோட வந்துட்டேன். இப்ப பாருங்க, இப்ப இவன் வாழ்றது யாருக்காக வாழ்றான்? இதுதான் அவனை உயிரோட எழுப்புனதுக்கு பர்பஸ். கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன? உன்னை ரட்சித்த தெய்வத்தை பற்றி பேசு. இன்னைக்கு கடைசி நாட்களில் விசுவாசிகள் சுயநலக்காரராக மாறிட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீட்டுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஜபத்துக்கு வாங்க, நேரம் இல்லை. பயில் சுடிக்குவாங்க, நேரம் இல்லை. உன்னை உயர்த்தின தெய்வத்துக்கு கடைசி வரைக்கும் உண்மையாரு. உனக்காக வைக்கிற பெண்கள், பெண்களுக்காக ஆண்கள், ஆண்களுக்காக வாலிபர்கள், வாலிபர்களுக்காக, இது இன்னும் நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தரை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மா வெளியே வரும்போது, வா வா எங்கள்கிட்ட தானே வரணும் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இப்போ அவங்க நினைப்புல ஆண்டவர் மண்ணலி போட்டார். உனக்கு விரோதமாக எவன், நீ எங்கிட்ட தான் வரணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் பொழப்புல மண்ணலி, பொழப்புல இல்லை, அவன் எண்ணத்தில் மண்ணலி போட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ எங்கிட்ட வந்து தான் ஆகணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி தூசி தட்டிட்டு போங்க. நான் இயேசுகிட்ட தான் வந்தேன், அவன் உன்னை நம்பி நான் வரலை, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கேன். இந்த அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய மறுபடியும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவங்க ஐயோ நம்ம வழிக்கு வருவாங்கன்னு நினைச்சோம், இதுக்கு காரணம் யாரு? எஸ், நல்ல கவனிங்க. இவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் யூதையா முழுவதிலும் சுற்றிலும் இருக்கிற திசைகளிலும் துணித்தது. இங்க நான் முடிக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவங்களுக்கு சொல்லப்பட வேண்டும், மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லணும். ஆமீன் சொல்லுவோமா? அப்படி இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடுவோம், அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை விசாரிப்பாரற்ற சீயோனாக இருந்திருக்கலாம், ஒருவரும் கடந்து நடவாததாக இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் உரியாவை போல, உசியாவை போல ஒரு மனமேட்டிமையாக இருந்திருக்கலாம், ஆகாசை போல அந்நிய தேசத்தினுடைய பலிபீடத்தின் சாயலை அணிந்து கொண்டது போல இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தின் வாழ்க்கையில் விழுகை, ஏற்ற இறக்கம், நஷ்டம், வியாதி, போராட்டம் வந்தது உண்மைதான். ஆனால் அப்படியே விட்டு விடாத நல்ல தெய்வம் என்னை சந்திப்பதற்கும் ஒரு நாளை வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறா.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சந்திரனுக்கு வேலைப்பழு மிக அதிகமாக இருந்ததால் அன்று மாலையில் அவனுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து அவன் வாசிக்கவில்லை. வேலை நேரம் முடிந்த பிறகு தன்னுடைய உறவில் ஒருவர் மிக அதிகமாய் வியாதிப்பட்டிருந்ததால் இந்த இமெயிலை பார்க்க கூட நேரமில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார். யாராவது தன்னோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக அந்த பெரியவருக்கு உதவி செய்திருக்கலாமே என்று அழுத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் கடவுளோடு நேரம் செலவு செய்த பின்பு அலுவலகம் செல்வதற்கு முன்னால் கடந்த நாள் மாலையிலேயே தன்னுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து வாசித்து பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்த காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வகையிலே இன்றைக்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி. இதை வாசித்த சந்திரன் மிகவும் வெட்கப்பட்டான். தன்னுடைய நண்பனின் அந்த இமெயிலை என்ன என்று ஏற்கனவே பார்த்திருந்தால் கடந்த நாள் மாலையில் ஆஸ்பத்திரியில் அவனுக்கு மிக உதவியாயிருந்திருக்குமே என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் பிறவியிலேயே பார்வையிட்டிருந்த ஒருவனை பார்த்து இதே கேள்வியைத்தான் கேட்டார். ஆம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்பதுதான் அந்த கேள்வி. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து இப்படித்தான் கேட்கிறார். வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்காமல் ஓடும் பொழுது அவர் நமக்கு என்ன உதவி செய்ய விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளாமல், பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த நாளுக்குள் ஓடி விடுகிறோமோ என்பதை எண்ணி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வேத வசனங்களை வாசிக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்ற கடவுளுடைய சத்தத்தையும் ஆலோசனையையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்வோமா?

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு, மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதின் இடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்து கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாத படிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலை உண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே,
உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான்.

கேளும். முதல் வசனம். இரண்டாவது, உம்மிடத்தில் சேருவதாக. ஆறு விண்ணப்பத்தில் இரண்டாவது விண்ணப்பம், உம்மிடத்தில் சேருவதாக. ஜெபிக்கிற ஜெபம் மேல் வீட்டறையோடு நின்றுவிடக்கூடாது, கூரையோடு நின்றுவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கின்ற விண்ணப்பம் அது உம்மிடத்தில் சேர வேண்டும். எப்படி யோவான் 11 அதிகாரத்தில் இயேசு தைரியமாய் கல்லறையிலிருந்து சொன்னார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை இவர்கள் அறியும்படி. அப்படியானால் விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில் போய் சேருகிறதா இருக்க வேண்டும். அநேக விண்ணப்பங்கள் சேருவதில்லை. தானியேலை குறித்து சொல்லும் போது தேவ தூதன் சொல்லுகிறார், உம்முடைய மனதை செலுத்திய முதல் நாளே உம் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியானால் அந்த விண்ணப்பம் தேவனிடத்தில் சேர்ந்தது. மூன்றாவது தலைப்பு, மூன்றாவது விண்ணப்பம், இரண்டாம் வசனம் சொல்லுகிறார், உமது முகத்தை மறைக்காதீர். உமது முகத்தை மறையாதீர். மிக முக்கியமான மூன்றாவது குறிப்பு. ஆண்டவரே, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 வேதனை இருக்கலாம், உங்க முகத்தை மட்டும் நீங்க மறைக்க கூடாது. தாவீது அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், உங்க முகம் அப்பா, உங்க முகம் ஆண்டவரே. சங்கீதம் 104:29 வாசிச்சிங்கன்னா, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், உமது முகத்தை மறைக்க திகைக்கும். 28, நீர் கொடுக்க அவைகள் வாங்கும். ஆண்டவருடைய முகம் மாத்திரம் மறைக்கப்பட்டால் வாழ்க்கையே சூனியமாய் மாறிவிடும். ஆண்டவரே, உங்க முகத்தை மறைக்க வேண்டாம். 4 ஆகமத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், என் முகத்தை தேடி. தாவீதுக்கு ஒரு பெரிய விண்ணப்பம், உங்க முகத்தை மட்டும் மறைக்காதீங்க. மோசே சொன்னார் பாருங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். 4வது ஜெபம், 2வது வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்கள், உமது செவியை என்னிடத்தில் சாயும். சாயும், அதாவது செவி கொடும், நான் பேசுவதை கேளும். அநேக ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே செவி சாயும். சங்கீதத்தில் நீங்கள் 116வது சங்கீதத்தை பார்க்கும் போது 2வது வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால். அப்ப தாவீதுடைய 4வது ஜெபம், அப்பா நான் எந்த ஜெபம் பண்ணினாலும் நீ செவி சாய்க்கணும், செவி சாய்க்கணும். 5வது அதே வசனத்தில் பார்க்கிறோம், உத்தரவு அருள செய்யும். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு கேளும், சேருவதாக, முகத்தை மறைக்காதீர், சாயும் என்றெல்லாம் சொல்லுகிறேனே. 5வது என்ன தெரியுமாப்பா, இப்ப கீழே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்க போறேன், நீங்க தயவு செய்து உத்தரவு அருளணும். கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் உத்தரவு தரணும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா. 6வது அவருடைய ஜெபம், 24 இருக்கு, அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். அண்டர்லைன் பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளாதையும், எடுத்துக்கொள்ளாதையும். இதே ஜெபத்தை தான் ஆண்டவர் யோவான் 17வது அதிகாரத்தில் அவர் சீஷர்களுக்காய் ஜெபிக்கிறார். 17:5, ஆண்டவரே இவர்களை, ஆண்டவரே உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், பாதி வயதுல சாகக்கூடாது. இது வந்து தியானம்னால தான் நான் வேக வேகமா பேசுறேன், இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் பல ரெஃபரன்ஸ் தரலாம். பாதி வயதில் அநேக சாபங்கள், அநேக குடும்பங்களில் இள வயதின் குடும்பம் வருகிறது, மரணம் வருகிறது. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய் வேதம் சொல்லுது. அப்ப தாவீது 24 ஜெபிக்கிறார், அப்பா நான் பாதி வயதுல செத்துறக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதையும். 6 ஜெப விண்ணப்பங்கள். அடுத்த பகுதியை தாவீதியின்

பரிதாப நிலை, இல்லை என்றால் தாவீது கடந்து போன பாதை. இந்த ஆறு ஜபம் பண்றாரு பாருங்க, அவருடைய பரிதாபமான நிலை 20 இருக்கு. 20 வாசித்தால் கஷ்டமா இருக்கும். ஒரு உண்மை நிலை ஆண்டுகிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உண்மையான நிலை 3 வசனம், அதுல என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, அது ஒரு நிலை. என் எலும்புகள் கொள்ளியை போல எரி உண்டது, 2 நிலை. என் இதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிட்டு, நான் உலர்ந்து போயிட்டேன், என் போஜனத்தை புசிக்க மறந்த, சாப்பிடவே நல முடியல, 4 நிலை. பெருமூச்சு சத்தத்தினால் எலும்புகள் எல்லாம் மாம்சம் ஒட்டுது. இப்படி 20 நிலை சொல்லுகிறாரு. 6 சொல்றாரு, 7 சொல்றாரு, நான் தனித்திருக்கிறேன், குருவியை போல இருக்கிறேன், என் சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள். அப்ப தாவீதுடைய பரிதாபமான ஒரு நிலை 20 நிலையை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 20 நிலை நீங்க உண்டோன்னா பாருங்க. 10 சொல்றாரு, நான் சாம்பலை அப்பமாய் புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன், சாப்பிடக்கூட முடியல, வாயில வைக்க முடியல. இது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சொல்லப்படுகிற நிலை. துயரத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறார். சரி, 3 தாவீதின் விசுவாச அறிக்கை. 6 ஜபம் பண்றாரு நம்பிக்கையோடு, கேளும் சேருவதாக, மறவாதையும் மறையாதையும், சாயும் அருளச் செய்யும் என்று சொல்லிட்டு, கடைசியில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். இப்படி ஜெபித்தவர். ஆனா இவட சூழ்நிலை பெருசு, 20 நிலையில இவர் இருக்கிறாரு. 20 நிலை, அவ்வளவு நிந்தையான நிலையில 3 விசுவாச அறிக்கை வாசிக்கட்டுமா? விசுவாச அறிக்கை 12 வசனத்துல இருக்கு, 13 வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. 1000 பிரச்சனையில் இருந்தாலும், 20 நிலையில இருந்தாலும், இப்படிப்பட்ட விண்ணப்பத்தில் இருந்தாலும், எனக்கென்று ஒரு குறித்த நேரம் வரும். அங்கு மாத்திரமல்ல, 22, 23 அது 24 கீழெல்லாம் வாசிக்கிட்டீங்கன்னா 25 வரைக்கும் அங்கு ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறாரு. குறித்த நேரம் வரும், 1000 பிரச்சனை எனக்கு இருந்தாலும் எனக்கென்று ஒரு குறித்த நேரம், நான் ஒரு காலத்துல நல்லா இருப்பேன், சீயோனுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. நான் உங்களை இந்த செய்தியை முடிக்கும் போது சொல்கிறேன், 1000 பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன? விசுவாச அறிக்கை, எனக்காக தேவன் நியமித்த நேரம் வந்தது, தேவன் எனக்கு நியமித்த நேரம், தேவன் எனக்கு குறித்த நேரம் வந்தது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, ரோமர் 9 ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லுகிறது, 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையானது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் என்னும் ஒரு குமாரனை பெறுவாள், குறித்த காலத்தில் வருவேன். 25 பிரச்சனை தான், 25 குழந்தை இல்லை உண்மைத்தான், ஆனால் குறித்த காலத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர் ஆதியாமத்தில் வாசித்தால் குறித்த காலத்தில் வந்தார். இதை முடிக்கிற நேரத்தில் சொல்கிறேன், உங்கள் நிலை தாவீது அந்த இடத்தில் 20 தன் நிலை சொல்கிறார். நீங்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், குறித்த நேரம் வந்தது. விசுவாச அறிக்கை, ஆபிரகாமே குறித்த காலத்தில் வருவேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதே போல குறித்த காலம் வந்தது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தலை நிமிர்கிற காலம் வந்தது, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற காலம் வந்தது. இந்த வருடம், இந்த வருடம் அது உங்கள் காலம். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். God bless you. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. பிளாக் பார்ட் என்பவன் ஒரு தொழில் முறை திருடன். அவன் வெல்ஸ் ஃபார்கோ என்ற கார்கோ நிறுவனத்தையே அச்சுறுத்தியவன். 1875 1883 வரை அவன் 29 விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றிச் சென்ற குதிரை வண்டிகளை கொள்ளையடித்திருக்கிறான். ஆனால் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற அவன் ஒரு முறை கூட துப்பாக்கியை பயன்படுத்தியதில்லை. அவன் தன்னுடைய தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் யாருமே அவனை பார்த்திருக்க முடியாது. பிளாக் பார்ட் கொள்ளையடிப்பதற்காக யாரையும் பிணைய கைதிகளாக பிடித்து சென்றதில்லை. தான் எவ்வாறு எளிதாக கொள்ளையடித்தேன் என்று அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது இவ்வாறு கூறினான். முகம் தெரியாதவர்களை பயமுறுத்தி மிரட்டுவதுதான் என்னுடைய ஆயுதம் என்றான். அவனுடைய மிரட்டல் நிறைந்த வார்த்தைகளே போதும் அந்த குதிரை வண்டி காவலர்களை பயமுறுத்த. அம்பிரியமானவர்களே, இன்று சாத்தானும் அப்பாவி மக்களை பயமுறுத்தித்தான் அவர்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கிறான். பயமுறுத்துவதைத்தான் அவன் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். பயத்தினால் அநேகர் அவனுக்கு இரையாகிறார்கள். அவனை எதிர்க்க திராணி இல்லாமல் போகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பிசாசை ஜெயித்து விட்டார். ஆகவே சாத்தானின் மிரட்டல்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை பயன்படுத்தி பிசாசை ஜெயித்தார். ஆகவே நாமும் அவனுடைய அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவ வார்த்தை என்னும் வாளை நம் கையிலே பிடித்து கொண்டு அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடிப்போவான். இன்று அநேகர் பிசாசின் கிரியைகளாகிய செய்வினை, பில்லிசூனியம் போன்றவைகளுக்கு பயப்படுகின்றனர். இதிலிருந்து விடுதலை பெற பிசாசையே நாடி செல்கின்றனர். பிரியமானவர்களே, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே நம்மை இடராத செம்மையான நல்ல பாதையில் நடத்தும் இயேசுவை பின்பற்றிச் செல்வோம். அப்பொழுது சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய முடியாது.

0: பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குடியிருக்கிறதற்கென்று ஜெம்ஸ் கொடுத்திருக்கிற அந்த வீட்டில் முன்னால ஒரு பெரிய வசனத்தை நான் எழுதி போட்டிருக்கேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது மட்டும் அடி போல இல்ல, கர்த்தருடைய கிருபையினால, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலதான் ஒரு வீடு வளாகத்துக்குள்ளே இருக்குது, நாங்கள் குடியிருக்கிறோம், அவ்வளோதான். ஐ பே த ரெண்ட், ஐ பே த எலக்ட்ரிசிட்டி.
1: ஐயா ஜபக்குமா, நீ ஃபவுண்டர் இல்லை?
0: ஃபவுண்டர் தான், ஆனால் கைவேலை இல்லாத வீடுண்ட மேலே தான் தருவேன் என்ன சொல்லி போகலையோ. ஐ பே ரெண்ட் ஸோ தட் மை சில்ட்ரன் வில் நோ தட் ஐ லீவ் இன் அ ரெண்டட் ஹவுஸ் அன்டில் மை டெத். என் பிள்ளைங்களுக்கு தெரியணும் நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தேன்னு. என் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏண்டா அப்போஸ்தல நிருபங்களில் கடைசியில் பவுலை குறித்து எழுதியிருக்கு, பவுல் தனக்கு உண்டான வாடகை வீட்டிலே குடியிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கி கொண்டிருந்தான்ட்டு. அந்த அப்போஸ்தலனால் முடியும்னா என்ன மாதிரி ஒரு குட்டி ஊழியக்காரனால் முடியாதான்னு சொல்கிறதுக்காகத்தான் ஐ ப்ராக்டிஸ் திஸ். யாரையும் குற்றப்படுத்த சொல்லவில்லை, இல்லைன்னா என்னை மேன்மைப்படுத்த சொல்லவில்லை. ஐ லேர்ன் த லைஃப் ஸ்டைல் from the word, from the revelation. That is why I wrote, பூமி அழியும் பூதலம் எரியும் சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டை, ஊழியக்காரங்க வீட்டில் சண்டை, பெரியவனுக்கா சின்னவனுக்கா, அது யாருக்கு இது யாருக்கு, ரெண்டு பிள்ளைங்க பெற்றுட்டு சிலர் சாகும் வரைக்கும் இந்த சண்டையில் செத்தவங்களை எனக்கு தெரியும்.
1: Sir, listen, my dear people of God, நோவாவே, உன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு உனக்கு டைரக்ஷன் தெரியாதா? தெரியாது. உன்னுடைய குடும்பத்தை டிரைவ் பண்றதுக்கு உனக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? கிடையாது. இயற்கை சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் கவலை இல்லை. எங்கப்பா தங்கணும்? He knows. வார்க்கு எங்கப்பா போய் செட்டில் ஆகும்? You know.
0: தெரியாது அவனுக்கு அரராத் மலையில மேல நிக்கணும்னு. தெரியாதம்மா, தெரியாது. அதனாலதான் நீங்க வாசித்தீங்கன்னா ஒண்ணு செய்வான். நோவா வாசிக்கலாம். திருப்புங்கள் மறுபடியும் ஆதியாமத்திற்கு. ஆதியாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன்ஸ் ஆர் தேர் விச் வில் பி அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஜெனரேஷன். 8:13 இருந்து வாசிக்கலாம்.
2: அவனுக்கு
0: 601 வயதாகும் வருஷத்தில்
2: முதல் மாதம் முதல் தேதியிலே
0: பூமியின் மேல்
2: இருந்த ஜலம் வற்றி போயிற்று.
0: நோவா
2: பேழையின் மேல் தட்டை
0: எடுத்து பார்த்தான்.
2: பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது.
0: இரண்டாம் மாதம்
2: 27ஆம் தேதியிலே
0: பூமி காய்ந்திருந்தது.
2: அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி
0: நீயும்
2: உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள்.
0: நல்லா கவனிங்க. திறந்து பார்த்தா எல்லாம் காஞ்சிருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு மேல இந்த நாய் கோழி குதிரை பூனையோட கடந்து செத்தாச்சு. ஒரே நாத்தாண்டித்திருக்கும் இல்லவா? என்னதான் அங்க வந்து அவுட்லெட் இருந்தாலும், ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த அவுட்லெட், எனக்கு தெரியாது. எல்லாம் வைக்கோல தின்னதுனால அதனால கொஞ்சம் ஸ்மெல் குறையா இருந்திருக்கும், அவ்வளோதான். எல்லாம் நான் வெஜிடேரியன்னா இப்போ வெஜிடேரியனாக மாறினதுனால ஆடு புழுக்க போட்டிருக்கோம், யானை என்ன போட்டிருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதில் வேற எட்டு வேற வேற வேலை இருந்தா இவன் வேற எல்லா கழிவு பொருளும் வெளியே போய் ரெண்டு நாள் மாட்டு கொட்டைகளை போய் படுத்து தூங்க, அப்போ தெரியும் ஏன் மாடு எப்படி வசனம் அடிக்கணும்னு. 14ஆம் தேதி வாலண்டைன் டேன்னு சொல்லாத பசுவை தழுவும் நாள்னு அனுபவிச்சுட்டானுங்க திடீர்னுட்டு. இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டானுங்க நல்ல வேலைக்கு. ஒருத்தன் எழுதியிருக்கிறான், பசுவை தழுவினால் எனக்கு கிடைப்பது சாணி. நான் நேசிக்கிற விலை தழுவினா எனக்கு கிடைக்கும் ரோஸ். பசுவை தழுவினால் எனக்கு கிடைக்கும் சாணி, கை நிறைய சாணி கிடைக்கும். நம்ம தேசம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுல வேற விலங்குகளின் வாரியம் அறிவிச்சது. எல்லாவும் போட்ட போடல, இன்னைக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க லவ்வர்ஸ் டேயாவே வச்சீங்கன்னு சொல்லிட்டான். அதை குறித்து பேச வரல. போய் மாட்டு கூட படுத்து பாருங்க ஐயா, நாங்கெல்லாம் படுத்து வாழ்ந்தவர்கள். இன் அவர் மிஷினரி சர்வீஸ் மெனி டைம்ஸ் ஐ ஸ்லெப்ட்
1: in cow sheds, in cattle sheds, many times. ஏன்னா வீட்டுக்குள்ள இடம் இருக்காது, அதனால ஆடுகளோடு தான் தங்கி இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி மேன்மைப்படுத்த விரும்பலை. மிஷினரியா போனா அப்படித்தான் வேலை செய்யணும்னுட்டு அறிஞ்சு கொண்டேன். பட் இட்ஸ் நாட் ஈஸி. என் மகன் மூணாவது ஆளுக்கு எப்பவும் பறவை இருக்கணும், பிராணி இருக்கணும். அதனால் அவன் வீட்டு மேலே புறா வளர்க்குறான், அந்த பக்கம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறான், அந்த பக்கம் மீன் வளர்க்குறான், அந்த பக்கம் முயல் வளர்க்குறான், அப்படி அவனுக்கு இருக்கணும். அதனால் ஒரு நாள் வந்து கேட்டான், டாடி வி மஸ்ட் ஹேவ் அ பப்பி. சரி பிள்ளை, பறவைகளோடு கூட மிருகங்களோடு நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அழகான பப்பி எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுக்குறான் டாடி, ரொம்ப காஸ்ட்லி பட் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் சொன்ன நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் வர்றவங்கள வரவைக்கணும், வாழை ஆட்டணும்டா. திருட வந்தாலும் வாழை தான் ஆட்டணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யார் வருவாங்க, கடிச்சிருக்கூடாது டப்புன்னுட்டு. ஊழியக்காரன்டா, நான் திறந்த புஸ்தகமாக வாழ்கிறேன். இதில் வேறு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், வீட்டுக்கு வர்றவங்க என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் பெண் ஜாதியை தவிர. என் சகோதரர்லாம் அங்கே வச்சுட்டு தான் சொல்கிறேன். யூ கேன் கம் அண்ட் டேக் எனி திங் ஃப்ரம் மை ஹவுஸ் எக்ஸப்ட் ரூபா, ஃபினிஷ். நல்லா கவனிங்க. அதனால் யார் வருவாங்கடா, அது வாழை தான்டா ஆட்டணும். அதனால் டேடி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்னு சொல்லி எனக்கு படம்லாம் காட்டினான். சரின்னுட்டு நான் ஒரு வாரம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தபோது ஒரு சின்ன பப்பி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அங்கே அவன் ரூமில் பார்த்தேன், அவன் ரூமில் ஒரு பெரிய பெட்டு அந்த கார்னரில் அழகாக செய்து பெட்டெலாம் போட்டு அதுக்கு தலைவனாலாம் வச்சு அதுக்கு பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு குளிர்காலம் பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தான். சூப்பர். மூணு நாள் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். வந்திருக்கும் போது வீட்டுக்குள்ளே நுழைய முடியலை, ஒரே நாத்தம். என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், என்னம்மா சாப்பாடு வைக்க போகிறா, இங்கே ஆனால் பயங்கர ஸ்மெல் அடிக்குதே. அதான் உங்கள் பிள்ளைக்கு தான் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களே, அது பண்ணுற அட்டகாசம் தான். அது எங்கே வேணாலும் டாய்லெட் பண்ணி விட்டுருது, கழுவி கழுவி பார்க்குறோம், அது போக மாட்டேங்குது. அவன் ரூமுக்குள்ளே போனான், அவன் அங்கே நின்றுட்டு சொல்கிறான், சாரி டேடி வி வில் கீப் திஸ் அவுட் சைட். நானே தூங்க முடியாமல் ராத்திரி முழுது எனக்கு வீசிங் வந்துட்டு. பக்கத்தில் இருக்கான் கேளுங்க, ஒரு நாய்க்குட்டிக்கே வீசிங் வந்துட்டுனா இத்தனை மிருகத்தோடு இத்தனை வருஷம் படுத்திருக்கானே, அவன் எப்பண்டா போவான்னு பார்த்துருப்பானா இல்லையா சொல்லுங்க. மேல் தட்ட திறந்து பார்த்துட்டான் காஞ்சிட்டு. ஆனால் கத்தர் சொல்கிற வரைக்கும் போக மாட்டான். கத்தர் சொன்னார் போப்பான்னு சொன்ன பிறகு தான் போகிறான். பூமியில் ஒரு ஆளும் கிடையாது, போட்டிக்கு ஒரு ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காஞ்சி இருக்குது. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கும் கையப்படி சொல்லுங்க, எல்லோ லைட்டு விழுந்துட்டு ஓடாத, கிரீன் லைட் வரட்டும். நிறைய பேர் அங்கே ரெட் லைட்டே போகிறதுக்கு பார்க்குறான். உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் அதுவும் கட்டு, உள்ளுக்குள்ளே வர்றான், இப்படி போயிட்டு இருக்கோம் சர்றன்னு இப்படி வந்துடுறான். நான் எனக்கு வண்டி ஓட்டின டிரைவரை பார்த்து கேட்டேன், என்னப்பா மதுரையில் எல்லாரும் உள்ள பாயிறான், எங்கள் ஊரே பாச்சல்கார ஊர், மதுரை வீரர்கள் பாச்சல்கார. நம்ம லைஃப்லையும் ரெட் லைட் விழுந்தா நிற்கணும். ஆனால் இவருக்கு பூங்காத்து அந்த அது அந்த எல்லோ வந்து தான் கிரீன் வரும். ஏன்னா எல்லாம் வந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் போன்னு சொல்லுது, எல்லாம் வர்றதுக்கு உள்ளேயே தபால்னு பாஞ்சிடுவார். சிலர் கிரீன் லைட் வந்த பிறகும் நிற்பான், பின்னால் இருக்கிறமே ஹார்ன் அடிக்கிறான் கீ கீ கீனு, அவதெல்லாம் கேட்காது. அதுக்குள்ளே இவன் பக்கத்தில் இருக்க அக்கா சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க. இவன் போற வழியில நின்று அந்த கிராசிங்ல போகும்போது அங்க ரெட் லைட் விழுந்துருது. இவன் முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. இந்த பக்கம் வந்து இடிக்கிறான், இந்த பக்கம் வந்துக்கிறான். போலீஸ்காரன் ஓரங்கட்டு சார், ஐயா ஏர்போர்ட்டுக்கு போ, ஓரங்கட்டு சார், நீ ஏர்போர்ட்ல ஏர்ல தான் போறது தான் போறீங்க. ஹலோ, பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா எல்லோ லைட் விழுகும் போது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கிரீன் லைட் வந்தா பாரு. நீ ரெட் லைட் வந்தோடனே இந்த பொண்ணை விட்டா கிடைக்காது, இந்த பொண்ணை விட்டா கிடைக்காது. வெயிட் வெயிட் வெயிட் வெயிட். பக்கத்தில் உங்க சொல்லுங்க, கல்யாணம் கட்டினாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பார்த்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்க. நோவா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு ஒரு பெரிய உதாரணம். கரங்களை தட்டி நோவாவுக்கு, நோவா தாத்தாவுக்காக ஆண்டு பண்ணிப்பு. That is the family life, sir. When you depend on God, you will depend for everything.

0: வாடுறது எளிது. When circumstances become hot, when pressure become big, very difficult. ஆன வாழ்க்கையில தரிசனம் உள்ள குடும்பம் தான் அப்படி இருக்கும். என்னால எவ்வளவு பேரை உள்ள அடக்க முடியுமோ அவ்வளவு பேரும். அதனாலதான் இந்த பக்கம் பேழையும் கெட்டுவான், அந்த பக்கம் போய் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. Because he has the vision, he knows what is going to happen, he knows everything. நீங்களும் நாங்களும் ஐயா இந்த உலகத்துல வரப்போகிறத அறிய முடியும். As a Christian, you know what is going to happen. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் தேவன் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல எழுதி கொடுத்திருக்கிறாரு. You must have the pilot ship. You are there. உங்களுக்கு தான் தெரியும். பெரிய ஷிப்ல போனீங்கன்னா துறைமுகத்துக்குள்ள அதனுடைய இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். தெரியுமா உங்களுக்கு? ஷிப்பில் போனா தெரியும். நாங்கள் முதல் முதல்ல அந்தமானுக்கு ஒன்றா போனோம். எங்கள் ஷிப்பில் டெக்கு பேசஞ்சர் நாங்கள் போகும்போது, நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர், வரும்போது டெக்கு பேசஞ்சர். அதெல்லாம் பெரிய கதை. அந்தமானில் போனவுடனே நாங்கள் கல்கத்தாவுக்கு போக வேண்டியதாக போச்சு. எனக்கு ஷிப்பு கிடைக்கல. நான் உண்டு, பாஸ்டர் தயானந்தன் உண்டு, ஜோசப் பாலன் உண்டு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து டெக்கு பேசஞ்சர். பயங்கர டயர்ட். ஏன்னா நாலு நாள் டொகுடி டொகுடி டொகுடி டொகுடின்னு அந்த ரங்கோலான்னுட்டு ஒரு ஷிப்பு எங்களை இழுத்து கொண்டு அங்கே கொண்டு கல்கத்தாவில் விட்ட உடனே நைட் வந்துட்டு, நைட் வந்து நாங்கள் நினச்சோம் வந்துட்டு கல்கட்டான்னுட்டு. அதுக்கு பிறகு ஒரு சின்ன போட்டு ஒன்று வந்து அதில் மாட்டிக்கிட்டு ஷிப்பை இழுத்துட்டு போகுது. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். நான் கேட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய கடலில் இன்ஜின் போட்டு அது போட்டு மாலுமி வச்சு கேப்டன் வச்சு அதெல்லாம் போனீங்க, இங்கே வந்தோம்னா சின்ன போட்டு இழுத்துட்டு போத. ஏன்னா இன்ஜினையும் ஆஃப் பண்ணிட்டான், இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டான், ஒரு சின்ன போட்டு மட்டும் இழுத்துட்டு போகுது. அப்போ அந்த கப்பலில் இருந்தவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு தெரியாது, கல்கத்தா துறைமுகத்திலேருந்து கடல் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஹூப்ளி நதியில் தான் இழுத்துட்டு போகணும். ஹூப்ளி நதியில் இன்ஜின் விட்டாச்சுன்னா ரெண்டு பக்கமும் நதிக்கு கரையை பிஞ்சிட்டு போயிடும். அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன போட்டை வச்சு, இதுக்கு பேர் இதுதான் பைலட் போட்டு, இது இழுத்துட்டு போகணும்னு சொல்லி ராத்திரி முழுவதும் இழுத்தானுங்க. காலையில் கொண்டு விடலை, மத்தியானம் கொண்டு விட்டான். நாங்கள் அவசரமாக போய் நாங்கள் கோரமண்டல் பிடிக்கணும். பிடிக்கும்போது இவங்கெல்லாம் என்னை தேடி பார்க்குறாங்க, நான் இல்லை. ஏன் தெரியுமா? அவ்வளோ டயர்டு, பெஞ்சு கடியில் தான் இடம் இருந்து அங்கே தூங்கிட்டேன். I understood there. You may be a big ship or a big organization or a big church. One nadathiradhukku or chinna boat venunda. One nadathiradhukku inda mulu ulagam evlo irundalum inda ulagatha nadathiradhukku sabai ondru adhigaram petradhu. Don't say we are minority. Oru naal solla pakkathula konjunga minority nu sollada. Ini minority nu sonna adi vaanguvinga. நம்ம தான் இழுத்து கொண்டு போகணும். நம்ம தான் கரை, சொல்லுங்கள் எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நம்மளை தான் நம்பியிருக்கிறாரு கரை சேர்ப்பதற்கு. டோன்ட் ஃபர்கெட் தட். த லிட்டில் ஃபேமிலி ஆஃப் நோவா வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிரியேட் எ நியூ வேர்ல்டு. காட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் திஸ் ஸ்மால் ஸ்மால் சர்ச். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு தேவன் என் பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார். இப்பதான் சபையினுடைய அர்த்தமே புரியுது. என்ன இன் மதுரை, யூ மஸ்ட் பி த பைலட் போட், நாட் நெசசரி டு பி ஷிப். எல்லாருக்கும் ஆசை இருக்கு பெரிய சர்ச்சு, ஒரு 20,000 பேர் இருக்கிற சர்ச்சா வந்து கட்டணும். ஃபர்கெட் அபவுட் இட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் ஆஃப் காட், யூ வில் பி அ ஸ்மால் பைலட் ஷிப் டு டேக் ஹோல் மதுரை ஸோ தட் இட் கேன் ரீச் தி ஷோர். என்ன கேட்கிற அருமையானவர்களே, இந்த காரணத்துக்கு காரணம் நோவாவினுடைய குடும்பத்தை அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தான். எப்படி ட்ரெயின் பண்ணான்னு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு அடுத்தது போயிடுறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணியிருந்தான்? நீங்கள் வாசித்து பாருங்க. வீட்டில் போய் 120 இயர்ஸ் போட் கட்டுறதுக்கு ஆச்சு. மூத்தவனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது 100 வயசு. நீ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் ஹோம்ஒர்க். த ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ வாஸ் மேரீட் அட் த ஏஜ் ஆஃப் 100. 100 வயசில் இருக்கும்போது அவனுக்கு கல்யாணம். இதில் வேற உள்ளுக்குள்ளே கடந்ததெல்லாம் கணிச்சு கழிச்சு போட்டு 2 வருஷம் வச்சிங்க. 102 கல்யாணம் முடிச்சுட்டு போட்டுக்குள்ளே போன பிறகு 3 மருமக்கள் இருந்தாங்க, 3 சன்ஸ் இருந்தாங்க. ஆனால் போட்டை விட்டு வெளியே வர்றது, போட்டு செய்யும் போதும் சரி போட்டு மிதக்கும் போதும் சரி, போட்டு செட்டில் ஆன போதும், மூணு பேரும் இச்சையடக்கம் உள்ளவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஏன்னா தரிசனம் நிறைவேறணும்னா ஐ ஹாவ் டு ரெஸ்ட்ரைன் சர்டன் திங்ஸ், ஐ ஹாவ் டு ரெஸ்ட்ரைன் சம் பிளஷர்ஸ், ஐ ஹாவ் டு ரிலீஸ், கெட் டிட்டாச்ட் ஃப்ரம் சம் பிளஷர் விச் இஸ் கிவன் அஸ் அ நேச்சுரல் கிஃப்ட். நல்லா கவனிங்க, ட்ரெயின் பண்ணியிருந்தானா குடும்பத்தை, ட்ரெயின் பண்ணியிருந்தானா குடும்பத்தை, நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தான். Only after coming out of that boat, they had children. எனக்கு அதெல்லாம் நம்புறதே முடியல. They were staying in the same boat, maybe a same cabin. ஒரே கேபின்ல தான் இருந்தாங்க. பட் என்னுடைய சுயத்துக்காக அல்ல, என் கூட இருக்கவைகள்லாம் காக்கப்படுறதுக்கு. I'll keep my family, my desires, my pleasures with a check. நீங்கள் ஆண்டவருக்கென்று இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்குரிய குடும்பமாக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால், அழிவில் நின்று கொஞ்ச காரியத்தை ஆயிலும் காப்பாற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாய் மாறினால், யூ மே நீட் டு கெட் ரிலீட் ஃப்ரம் சம் பிளஷர்ஸ் விச் த வேர்ல்ட் ஆஃபர்ஸ் அண்ட் த நேச்சர் இன்ஸ்டிங்ஸ். இயற்கையாய் அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்ற, இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்காதவர்கள் போலவும். My teachings may be hard, but that is what my Bible shows. நான் சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தெரியலாம், ஆனால் என்னுடைய சத்திய வேதம் சொல்கிறதெல்லாம் அதுதான். தேவனுக்கு உகந்த இந்த உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றி போட்ட, இந்த உலகத்தின் நடைமுறைகளையே மாற்றி போட்ட, இந்த உலகத்தின் உணவு பழக்கங்களையே மாற்றி போட்ட நோவாவின் குடும்பம். Before that, everybody was a vegetarian, but now they are permitted to be non-vegetarians. இப்ப non-vegetarian சாப்பிடலாம். அதுக்கு முன்னால இருந்தது வித்தியாசமான வாழ்க்கை, இப்ப வித்தியாசமான வாழ்க்கை. அதுக்கு முன்னால வேற மாதிரி ஓட்டம், இப்ப வேற மாதிரி ஓட்டம். The whole world has been changed by this one man's obedience and understanding. It's not just obedience, it is understanding of the times. காலத்தை அறிந்து என் தாத்தா இறக்கும்போது அது வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், என் குடும்பத்தை. அதனால தான் எபிரேய நிருப ஆக்கியோன் இந்த வசனத்தை வாசிக்கிற எழுதுகிறான். அதை வாசித்து விட்டு அடுத்த காரியத்துக்கு போகலாம். 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம்.
1: விசுவாசத்தினாலே
0: நோவா
1: தற்காலத்திலே
0: காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று
0: பயபக்தி உள்ளவனாகி
1: தன் குடும்பத்தை
0: ரட்சிப்பதற்கு
1: வேலையை உண்டு பண்ணினார்.
0: அதனாலே
1: அவன் உலகம்
0: ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து
1: விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்.
0: Yes, it's very clear. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம்? You are in a country as a small group of people. When we don't have concern for this great nation, which is dying, which is going to the grave, and through the grave they enter into the hellfire. நம்முடைய செலவுகள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள், நம்முடைய காரியங்களை கொஞ்சம் பட்டியலிட்டு அதனுடைய பட்ஜெட்டை பார்த்தால், இட்ஸ் எ பேத்தட்டிக் திங். கோ பேக் அண்ட் சீ யுவர் பர்சனல் பட்ஜெட், கோ பேக் அண்ட் சீ யுவர் ஃபேமிலி பட்ஜெட், கோ பேக் அண்ட் சீ யுவர் சர்ச் பட்ஜெட். வாட் இஸ் த அமௌண்ட் யுவர் அலாட்டிங் ஃபார் ரீச்சிங் பீப்புள் தோஸ் ஹூ நெவர் ஹர்ட் த காஸ்பல்? காணிக்க கொடுக்கறதுலயே உங்க காணிக்கையை பட்ஜெட் போட்டு பாருங்க. எதுக்கு காணிக்க கொடுக்குறீங்க? ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார் மீ, please understand. Spend your money, spend your energy, spend your time in reaching the unreached. விசுவாசியை தாளாட்டினது போதும், உன் பிள்ளைகளுக்கே கவனம் செலுத்தினது போதும். Most of the time you spend your money and time on children. It's good, you are responsible for that. இதுல வேற சிலரு கிராண்ட் சில்ட்ரனையும் மேல போட்டுக்கிடுவாங்க.
2: அது உங்களுக்கு கொடுக்கப்படாத சிலுவை தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் எங்கேயாவது, ஆபிரகாமுக்கு பிள்ளை யாரு நீங்க சொல்லுங்க? யாக்கோபும் ஏசாவும் ஆபிரகாம் இருந்த நாட்கள்ல உயிரோடு இருந்தார்களா, பிறந்திருந்தார்களா? ஆபிரகாம் சாகும் போது ஈசாக்கும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம்? பைபிள படிக்கிறது இல்ல நாங்கள். ஆபிரகாம் ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அர்த்தம், அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான், இதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா அதையே கேட்டு கேட்டு பழகப்பட்டோம். ஆபிரகாம் யாக்கோபு, ஆபிரகாம் மரிக்கும் போது அவர்களுக்கு 15 வயசு. கோ அண்ட் கால்குலேட். டீனேஜர்ஸ், டீனேஜர்ஸை கூப்பிட்டு டேய் தேவன் என்ன தெரிந்து கொண்டாடோ, நம்ம குடும்பத்தை தெரிஞ்சு கொண்டாடோ, நம்ம குடும்பத்தை அதுக்கு தான் வச்சிருக்காருன்னு பேர பிள்ளைங்கிட்ட பேசினதாக ஏதாவது ஒரு கான்வர்சேஷன். நோ நோ, ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிஸ் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் சில்ட்ரன். அன்பு காட்டலாம், ஆசையா பொருள் வாங்கி கொடுக்கலாம், ஏன் கொஞ்சம் சொத்தையும் கொடுக்கலாம், ஆனா யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் கிராண்ட் சில்ட்ரன். கொஞ்சம் பேருக்கு இடிக்குது. தாவீதுடைய பேர பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ சொல்றாங்க 1000 மஞ்சாதிக்கு எத்தனை பெத்தானே தெரியாது எங்களுக்கு. 1-2 வச்சிருந்தா பரவாயில்ல, 1000 பிள்ளைங்களுக்கு என்ன பெத்தான் தெரியாது. It doesn't talk about the grandchildren and David's conversation. No!
3: சாலமன கூப்பிட்டு பேச முடியும், மகனே கர்த்தருடைய வழியில நட, அவர் என்னை காண்பிச்ச செய்து முடியடா, அதெல்லாம் ஒன்லி விட்டு இந்த சாலமன் டேவிட் சோல்.
2: நம்ம பேர பிள்ளைங்களை போட்டுருவோம் எதுக்குப்பா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவன் தந்த சிலுவை உண்டு, சாத்தான் கொடுக்கிற முள்ளும் உண்டு, ஆனா நீனா எடுத்து போட்டுக்கிட்ட சிலுவை உன்னை அழுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். நல்லா கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் வேதத்தில் தான் சொல்றேன். தேவன் கொடுத்த சிலுவைனா உனக்கு சமக்கிறதுக்கு கிருபை தருவாரு, சாத்தான் கொடுத்த முள்ளையும் மேற்கொள்வதற்கு கிருபை தருவாரு, ஆனா நீனே எடுத்து போட்டுக்கிட்டே அந்த சிலுவைக்கு உன்னை முன்னாலையும் போட மாட்டேங்கு பின்னாலையும் போட மாட்டேங்கிட்டீங்கன்னா நடக்க வைத்துவிடும். பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஐ எம் ஆல்சோ கிராண்ட் பேரண்ட் ஆஃப் 9. எத்தனை வரப்போகுதுன்னு தெரியாது. But I tell you, I am not responsible. I take Sunday school for my grandchildren when I am at home. Na veetla irukumbodhu ippozhudhum kadha solradhu thatha dhaan. Avangalukku kadha solli avangala jomanu vechi avangala paattu paada vekkira naan dhaan inga family prayer la. If I am at home, over Sunday na cheyren. I take it as a privilege, that's all. But that's not my duty. I show my children this is the way to do it because I am a child evangelist. Marudi solra inne peruma paaratrenu solladhinga. Na practice pandradha dhaan ungalukku solren. நம்ம தேவையில்லா சிலுவைகளை சுமக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை. தேவன் அழைத்ததெல்லாம் ஆனால் ஒன்று அபிரகாம் செய்தான், அதை எபிரேயர் நிபுணர் ஆக்கியத்தில் தான் பார்க்குறோம். என்னென்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 11 அழகாக இருக்குது, வாசிக்கலாம். 9 வசனம்,
4: விசுவாசத்தினாலே
2: அவன்
4: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
2: தேசத்திலே
4: பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
2: He showed them, that's all. He didn't teach them, but showed them. இந்த உலகத்தில் நான் பரதேசியா வாழ்றதுதான் இருக்கிறேன், கூடாரத்தில் இருக்கிறப்பான்னு சொல்லி பேர பிள்ளையாய யாக்கோபுக்கு காட்டி கொடுத்தான். அவ்வளவுதான், யாக்கோபு டீனேஜர், துருத்துருன்னு இருப்பான். ஏசாவும் சாதாரண ஆள் இல்லை, டீனேஜர், 15 இயர்ஸ் ஓல்டு, ரெண்டோரும் ஒரே நாளில் பிறந்தாங்க. டீனேஜர்ஸ்னாலும் ஐ வில் ஷோ ஹவ் யுவர் கிராண்ட் ஃபாதர் லிவ்ஸ். ஃபினிஷ். என்ன கேட்கிற அருமையானவர்களே, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம் குடும்பங்களை கட்ட வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தை இன்றைய நாட்களின் காட்சியோடும் அன்றைய நாட்களின் காரியங்களோடும் இணைத்து அந்த வெளிச்சத்தில் பார்த்தாதான் நீ தேவனுக்கு பிரியமான குடும்பத்தை கட்ட முடியும். இது மாறாத பிரமாணம். இன்னைக்கு சபைகளில் ஆசீர்வாதங்களை குறித்தும் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை இழக்க முடியும் என்பதெல்லாம் குறித்து பேசுவார்கள். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஐ எம் டீச்சிங் யூ தி ரூட் ஆஃப் அ ஃபேமிலி லைஃப். ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் என்கிற வேறாணியான அச்சாணியான காரியத்தை காண்பித்திருக்கிறேன். தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனுஷன், மறுபடியும் சொல்கிற நேற்று ராத்திரி சொன்னது போல, அவனுக்கு வேதம் கிடையாது, அவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, அவனுக்கு

ஆதாயப்படுத்துபவர். கர்த்தரின் சித்தம் செய்ய தன்னை தத்தம் செய்வார். இது நான் எழுதின ஒரு பாட்டினுடைய வரிகள். காலத்தை ஆதாயப்படுத்துபவர் கர்த்தரின் சித்தம் செய்ய தன்னை தத்தம் செய்வார். இன்றைக்கு சர்ச் மிஷன்ஸ்க்கு அப்படியே எரியணுமோ? நான் எரியலை. ஏன்னா ஏன்னா ஏன்னா இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் பேதுரு எழுதினார்ல, அன்றைக்கு இருந்த உலகம் இன்றைக்கு இருக்கிற உலகம் என்று பேதுரு தான் சாக முன்னால இந்த கூடாரத்தை விட்டு போற நாட்கள் வந்துட்டு அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போறேன்னு சொல்லிட்டு எழுதினார அந்த இரண்டாவது பேதுருல. அந்த காலத்தில் இருந்தது போல இந்த காலத்தில் வாழ்கிற நீ எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பித்துக் கொடுத்து எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் இன்றைக்கு பிரசங்க பீடங்களை விட்டு ஓடிவிட்டது. இன்றைக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்வோம் என்கிற கொள்கை உள்ளே புகுந்து விட்டது, சபையை கடுத்து விட்டது. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு இருந்த ஆதி கிறிஸ்தவர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் கேளுங்கள். They didn't have much knowledge like you and me. They didn't have a computer. They didn't have a mobile phone. ஒருவேளை உடுத்துறதுக்கு சரியான ஒரு வேஷ்டி தானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தன்னுடைய மார்பை மூடுவதற்கு ஒரு ஃப்ராக் கூட இல்லாமல் பாட்டிய மக்கள் இருந்திருக்கலாம். But they knew very well how to lead a family, how to lead the generation after generation in godliness. தேவ பயத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ்றதுக்கு தங்களுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி ஐயா எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? ஒன்னே ஒன்றுதான், ஒன்னே ஒன்றுதான். தேவனுக்கு பயந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், காலத்துக்கு தகுந்தாற்போல் வாழ வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தார்கள். சிம்பிள் ட்ரூத். இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா வரமும் உண்டு. என் வரம் அப்படியே பொங்கி வழியுது, அங்கே பிச்சுட்டு போகுது, இங்கே பிச்சுட்டு போறேன்னு சொல்ற தீர்க்கதரிசிகளால் ஏமாந்து விட்டோம். Let me tell it again. We are duped by these false prophets, those who are showing you something which is not in the word of God, because they don't see the events of this world through the eyes of God. Veda vasanathin adipadaiyile indraki ulagathil nadakkira kaaryangalai kannadiyile appadi paarthu janathai echirikka iyaladavargalaga maari vittapadinaale kudumbangal sidaindhu varugindana. பட் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு போதும், ஒரு மனுஷன் போதும். அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையில்லை, அவனுக்கு நிறைய ரோல் மாடல். நோவாவுக்கு என்னையா ரோல் மாடல்? நோ ரோல் மாடல், நோ ரோல் மாடல். நோவாவுக்கு அட்வைசர் யாரையா? நோ அட்வைசர். நோவாவுக்கு யாரையா டீச்சர்? நோ டீச்சர். நோவாவுக்கு யாரையா பாஸ்டர்? நோ பாஸ்டர். நோவாவுக்கு என்னையா வேர்ட் ஆஃப் காட்? நதிங், நாட் ஈவன் எ சிங்கிள் லிட்ரேச்சர். ஒன்னே ஒன்று, எங்கள் ஏனோக்கு தாத்தா சொல்லிட்டு போனாரு, எங்கள் ஏனோக்கு தாத்தாவுடைய தாத்தா சொல்லிட்டு போனாரு, மெத்துசலா சாகர நாட்கள் அது வரும், அதற்கு ஏற்ற வண்ணமாக நான் வாழுவேன், அதற்கு ஏற்ற வண்ணமாக என் குடும்பத்தை ரெடி பண்ணுவேன், அதற்காக அவரோடு சஞ்சரித்து அவருடைய சத்தம் கேட்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கரங்களை உயர்த்தி ஒரு கவியை பாடிட்டு அடுத்த பாயிண்டையும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நாலு நினச்சேன், ஒன்றுலே 1.5 மணி நேரம் போயிடுச்சுது. இன்னும் அடுத்ததை பேசணும், இன்னும் 4-5 மணி நேரம் ஆயிரும். ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கி போ. லார்ட், ஃபில் மீ வித் தி நாலேஜ் ஆஃப் தி டைமிங், ஃபில் மீ வித் தி நாலேஜ் ஆஃப் தி வேர்ல்ட், ஃபில் மீ வித் தி நாலேஜ் ஆஃப் ஹேப்பனிங், ஃபில் மீ வித் தி நாலேஜ் ஆஃப் understanding what I am, why I am here. Oppukadathilodu thala nammude valadhu kaiye maatram vayarthi.

0: சின்ன காரியத்தை காண்பித்து கொடுத்து முடிக்கிறேன். திருப்பி கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை பார்க்கலாம். சரித்திரத்தை திருப்புவதற்கு ஆண்டவர் எழுப்பி தந்த இன்னொரு பாத்திரத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு தெரிந்த கேரக்டர், தெரியாத ஒன்றை வாசிக்கலாம். 1:6, 7 வாசிக்கலாம்.
1: அவர்கள் இருவரும்,
0: Luke 1:6-7, yes come on.
1: அவர்கள் இருவரும்
0: கர்த்தரிட்ட
1: சகல கற்பனைகளின்படியையும்
0: நியமங்களின்படியையும்
1: குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக
0: நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
1: எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது.
0: இருவரும்
1: வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள்.
0: இந்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துமஸ் சமயங்களிலே இதை தியானித்திருக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனிங்க, எலிசபெத் சகரியா வயசாகி போச்சு, இனி எக்ஸ்பெக்டேஷனுக்கே வழி இல்லை. ஜெபம் பண்ணாங்க, ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை தாங்க சுவாமின்னு கேட்டாங்க. ஆனா இப்போ நாட்கள் கடந்து போயிட்டு they come to a hopeless situation. அதனால தான் ஆசாரிய முறைமையின்படி சகரியாவுக்கு சீட்டு கிடைக்க, தூபம் காட்ட சீட்டு கிடைத்த போது அவளோடு போனவன் ஊமையாக திரும்பி வருகிறான். Listen, he is supposed to be the mouthpiece. ஏனென்றால் தேவ சமூகத்தில் போய்விட்டு வருகிறான். தேவனுக்கு தேவனிடத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்கும் தனங்களின் நன்றி தூபமாகிய அந்த ஆராதனை நடத்திவிட்டு வருகிறான். தேவ ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வாக்கை கொண்டு வந்திருக்க வேண்டும். But he returned as a dumb man. ஊமையா வர்றான், செய்ய தான் காட்ட முடியுது. உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம், இதெல்லாம் அதிகம் பேச விரும்பல. நீ விசுவா, நீ கேட்டதே விசுவாசிக்கலடா, நீ ஜெபம் பண்ணதே நீ விசுவாசிக்கல. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல், தகுந்த வார்த்தைகளை தகுந்த நேரத்தில் நடக்க போகிற, நீ விசுவாசியாத அப்படின்னா பேசக்கூடாமல் மாறிவிடுவாய். வந்தான் வீட்டில், வந்து எலிசபெத்துக்கு எப்படி சொல்லியிருப்பான்னா யோசிச்சு பார்க்கறது வழக்கம். வீட்டுக்கு வந்தவன், இந்த வசனம் அடிக்கடி கல்லற தோட்டங்களில் பேசப்படுகிறது, அவன் ஊழியத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் போது இந்த வசனம் தான் எடுத்து நிறைய பிரசங்கையார் பேசுறதை கேட்டிருக்கேன். ஆனால் வீட்டுக்கு போய் அங்கே எலிசபெத்தா வந்திருப்பா, என்னங்க ஆராதிக்கிறதுக்கு போனது மட்டும் இல்லை, யுவர் வொர்ஷிப் லீடர், தட் இஸ் வை வென்ட் ஹோர் தேர் டு மேக் த பீப்புள் வொர்ஷிப். போகும்போது நல்லா தானே பண்ணிரு, அங்கே போய் ஏதாவது கோளாறு பண்ணிடுற ஆண்டவர் டொப்புன்னு வாயிலே போட்டார். ஹலோ, நான் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறது வழக்கம், ஆண்டவரே சில வொர்ஷிப் லீடருடைய வாயை அப்படி அடைப்பீராக, வீட்டுக்கு போகும்போதாவது இவன் சத்தம் காட்டாமல் போட்டும். எலிசபெத் கேட்டிருப்பா, நான் நினச்சேன் வழியாக ஆசீர்வாதத்தோடு வந்திருப்பீர்னா, நீர் என்னடா இது, நீர் வாயடைக்கப்பட்டு வரும் எப்படி காட்டினான்னு தெரியல. தூதன் வந்தான், உனக்கு குழந்தை உண்டாக போறான், அவர் பைத்தியம் வேற பிடிச்சிருக்கு. நான் நினைச்சேன் வாய் தான் அடைச்சிட்டு மேலையும் அடைச்சிட்டான், ஒரு நட்டை டைட் பண்ணி விட்டார் ஆண்டவர், அப்படிலாம் நினைச்சிருக்கணும். தேவனுக்கு பயந்து தானேங்க நடந்தோம், ஒன்று கூட நம்ம தவற விடலைங்களே. நம்ம ஜபம் கேட்கப்படலைனாலும் கூட ஆண்டவரை விடலைங்களே, நம்ம கேட்டதை ஆண்டவர் கொடுக்கல ஆனாலும் ஆண்டவர் விடலைங்களா, எப்படிங்க இப்படி வந்திருக்கீங்க? வந்தவள் வந்த சில நாட்களில் இப்போ கர்ப்பவதி ஆனவொடனே அவளுக்கு ரொம்ப வெக்கம், இந்த கிழவிக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்ப வெக்கம். எல்லாரும் கேட்பாங்க, என்னக்கா இவ்வளோ வரதுக்கு பிறகு, ஏன்னா அவ்வளோ வெக்கமாக, அதனால தான் வெளியே வெளிப்படாமல் இருந்தாலும் இருக்குது. நல்லா கவனிங்க, அப்போ ரொம்ப வயசான காலத்தில் ஆசையாக வாஞ்சித்த ஆசையாக ஜபித்த பிள்ளை கையில் வந்திருக்குது. இப்போ இந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவருக்கு கொண்டு போகணும். என்ன சொல்லணும் அங்கே போய், என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க பாருங்க. இத்தனை வருஷம் காத்திருந்தேன் கை நிறைய கொடுத்துட்டாரு, அப்படிதானே காத்திருக்கணும். ஆனால் அவன் வாயில் வர்ற வார்த்தையை பாருங்க, வாசிக்கலாம். 1 அதிகாரம், எல்லா வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனாலும் வாசிக்கலாம். 67 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 அதிகாரம், 1 அதிகாரம் 67 இருந்து.
1: அவனுடைய தகப்பனாகிய சகரியா,
0: அவனுடைய தகப்பனாகிய சகரியா
1: பரிசுத்த ஆவியினாலே,
0: பரிசுத்த ஆவியினாலே
1: நிரப்பப்பட்டு,
0: நிரப்பப்பட்டு
1: தீர்க்க தரிசனமாக,
0: தீர்க்க தரிசனமாக
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக,
0: ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: அவர் நம்முடைய பிதாக்களுக்கு,
0: அவர் நம்முடைய பிதாக்களுக்கு
1: வாக்குத்தத்தம் பண்ணின,
0: வாக்குத்தத்தம் பண்ணின
1: இரக்கத்தை செய்வதற்கும்,
0: இரக்கத்தை செய்வதற்கும்
1: தம்முடைய,
0: தம்முடைய
1: பரிசுத்த உடன்படிக்கையை,
0: பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி
1: உங்கள் சத்துருக்களின் கையென்று,
0: சத்துருக்களின் கைகள் என்று
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு,
0: விடுதலையாக்கப்பட்டு
1: உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், பயமில்லாமல்,
0: பயமில்லாமல்
1: எனக்கு முன்பாக,
0: எனக்கு முன்பாக
1: பரிசுத்தத்தோடும்,
0: பரிசுத்தத்தோடும்
1: நீதியோடும்,
0: நீதியோடும்
1: எனக்கு ஊழியம் செய்ய,
0: எனக்கு ஊழியம் செய்ய
1: கட்டளையிடுவேன் என்று,
0: கட்டளையிடுவேன் என்று நீங்க சொன்னீங்க. உங்களுடைய ஜனத்தை பார்த்து அதப்படியே இப்போ தனங்களை சந்திக்கிற நேரம் வந்துட்டு, அதனால 75வது வசனம்,
1: 75 நம்முடைய தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார்.
0: Until now he is talking about his nation. Please understand, my people, that time has come that you are going to be released from the fear. You are going to release to worship and serve God without any fear. பயமில்லாமல் ஊழியம் செய்வதற்கு, நீதியோடு வாழ்வதற்கு டைம் வந்துட்டுதுன்னு எல்லாம் தேசத்தை குறித்து பேசுறான். அதுக்கு பிறகு என்ன சொல்றான், 76வது வசனம்,
1: நீயோ
0: பாலகனே, பாலகனே
1: உன்னதமானருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும்.
0: வயசான காலத்துல நீ பாத்துக்கப்பா, இனிமே எனக்கு வேலை இல்லடா, முன்னாலேயாவது ஆலயத்துக்கு கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பானுங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுடா. நல்லா கவனிங்க, தூபம் காட்டுற ஆசாரின்னு கூட அந்த நாட்களில் பழைய ஏற்பாடின்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. Now the time is over. I am getting retirement from my services, my son. But at least during retirement I got you. ரிட்டையர்மெண்ட்லயாவது கொடுத்தாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, பா பா சீக்கிரம் வளர்ந்துருப்பா, நல்லா வளர்ந்துருப்பா, பெருசா வளர்ந்துடா, வந்துட்டா நீ என்ன பாதுகாத்துக்கொள்ளகனே, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதாகவே தேவன் என்னையும் அம்மா எலிசபெத்தையும் நம்பி இருக்கிறார். யூ ஆர் கோயிங் டு மேக் எ சேஞ்ச் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். யூ நோ, நான் அடிக்கிட்டே போலாம், ஞானஸ்நானம் எந்த நாட்கள் இருந்து வந்தது, யோவான் நாட்கள் இருந்து. பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றது யாரு, நோவான். அவனை போல வேற ஒருத்தர் எழும்பினது இல்லை, பினிஷ். பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் இடத்திலும், பிள்ளைகளுடைய இதயத்தையும் பிதாக்கள் இடத்துல திருப்ப வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் யார், இந்த அற்புதம் செய்யாத எலியா. He brought a change in every thinking. He put a full stop to the old tradition. பல எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு புதிய ஆரம்பத்துக்கு வழிவகுக்கிறதுக்கு, the turning point என்று சொல்லுவேன். தேவ ஜனங்களுக்கு ஒரு turning point, that is John the Baptist. நல்லா கவனிங்க, அங்க டேர்னிங் பாயிண்ட், அது வரைக்கும் மழை வராமல் இருந்தது, நோவாவுக்கு பிறகுதான் மழை வந்துச்சு. நோவா பிகம் எ டேர்னிங் பாயிண்ட். தி சேம் வே இன் தி நியூ டெஸ்டமென்ட், ஜான் தி பேப்டிஸ்ட் பிகம் தி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் தி ஹோல் ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட். எனக்கு நேரம் இல்லை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு. கவனிங்க, கவனிங்க, இந்த டேர்னிங் பாயிண்ட் பெற்ற இந்த ஜாம்பவான் ஒரு இடத்துக்கும் போல. அவனுக்கு கூட்டம் நடத்தின அகஸ்டின் ஜப போறேன்னா, ஜோசப் பண்ணன் 10 மாதத்துக்கு முன்னாலேருந்து என்கிட்ட கேட்டு இங்கே நோட்டீஸ் அடித்து வாட்ஸ்அப்பில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு 4 பேரை கூப்பிட்டு வைக்க வேண்டியிருக்குது. கவனிங்க, பட் நத்திங், நோட்டீஸ்லாம் கிடையாது. வனாந்திரத்தில் இருப்பான், சட்டம்லாம் ஒழுங்காக போட தெரியாது. அதனால் அம்மா சொன்னால் மாற்றி மாற்றி போடுறது இவனுக்கு தெரியல, அதனால் தோல்லே தைச்சி விட்டுலான்னு ஒட்டக மயிரில் தைச்சி விட்டா. குளிருக்கும் வெயிலுக்கும் ஒரே ட்ரெஸ் தான். வெயிலானோன்னு நம்ம ஊருக்காரங்க 3-piece சூட்டில் நிற்கிறாங்க வெயிலான உடனே, அது என்னன்னு தெரில, எங்கேன்னு பிடிச்சாங்கன்னு தெரில, ஆனால் இவருக்கு ஒரே ட்ரெஸ் தான். சரி அப்பா,
2: 400 வருஷமா ஆண்டவர் பேசாமல் இருந்தார்னா தம்முடைய ஜனத்தில் கோபத்தினால மௌனாயிட்டாரு. நீ தான் சத்தத்தை கொடுக்க போற, யூ ஆர் கோயிங் டு பி த மவுத்பீஸ் ஆஃப் காட் ஆஃப்டர் 400 இயர்ஸ் ஜான்.
0: ஜனங்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்கடா, ரொம்ப அடிக்க போட்டு இருக்காங்கடா. அவங்க நினைச்சாங்க பாபிலோன்ல இருந்து விடுதலை கிடைச்சிட்டு வந்து ஊர்ல இருந்தா நல்லாயிரும், ரோமன் வந்து இப்ப வரி வாங்குறாண்டா. எங்களை போட்டு நசுக்கிறான்டா. இந்த ஆலய குருக்குள் அவனோட கூட சேர்ந்துட்டாங்கடா, அவனோட சேர்ந்துட்டாங்க. ரோமர் எங்களை ஆளுறாங்கப்பா, ரோமர் எங்களை ஆளுறாங்க. அவங்கள கேட்டா சொல்றாங்க, அந்த பிரதான ஆசாண்டு கேட்ட, ரோமர் நம்மளே ஆளுகிறாள்னு அறியல, நம்ம இடத்துல இருந்து அதிகாரத்தெல்லாம் பிடிங்கிடுவான் உங்களுக்கு தெரியாதா, அவன் சிங்கி அடிக்கிற கூட்டம் ஒண்ணு அவங்க கூட சேர்ந்துடுப்பான். பி சாஃப்ட் வித் பீப்புள், பி சாஃப்ட் வித் பீப்புள். ரொம்ப நொந்து போயிருக்காங்கடா, ரொம்ப காயப்பட்டிருக்காங்கடா. வரி வேண்டாதுக்கெல்லாம் வரி போடுறான்டா. லஞ்ச பேர் வழிகளுக்கு கணக்கு வழக்க இல்லடா. சகைவை கேட்டா சொல்றான், இவனோட துரோக அநியாயமா வாங்கினால் நாலு லஞ்சம் எவ்ரிவேர், கரப்ஷன் எவ்ரிவேர், தம்பி நாளா 400 வருஷத்துக்கு ஆண்டவர் பேசுற சத்தம் நீ கேட்க பண்ண போற. ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா பேசுமா ஜனங்களே, பிரியமானவர்களே, ரத்தத்தின் ரத்தமே, உடன்பிறப்புகளே, அப்படி பேசுடா, கடப்படான்னு பேசாதடா. நீ அப்பாலகனே, குரடும் புரடானவைகளை நேராக்கவும் பள்ளங்களை எல்லாம் சரி செய்யவும் தேவன் அழைப்பிறதுக்கு, அந்த அழைப்புக்கு வாட் அ ஃபாதர், வாட் அன் அட்வைஸ். கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்கள் பிள்ளை தரசரத்தை, உங்கள் பிள்ளை சரித்திரத்தை திருப்பணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளை சரித்திர நாயகனாகணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று செய்யுங்க, வருங்காலத்தில் வரப்போகிற மேசியாவுக்கு அவர் வருகைக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டு பாருங்கள். டீச் யுவர் சில்ட்ரன், teach your children what are you going to do for preparing this world for the second coming of the king of kings. சொல்லி கொடுங்க. இந்த சாட்சி நான் சில இடங்கள்ல சொன்ன, மறுபடியும் இங்க சொல்ல முடியாது, ஏவப்படுறேன். போன கிறிஸ்மஸ்ல எங்க சபைக்கு நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒன்னு வைப்போம், கிறிஸ்மஸ்ல மாரத்தான் வைப்போம். 5000 பேரை கூப்பிட்டு சிட்டியில எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்து, இயேசுதான் சமாதானம், இயேசுதான் வழின்னு பின்னால் எழுதி 20 ரூபா கட்டினா உனக்கு பனியன்னு சொல்லி 200 ரூபா பனியான 20 ரூபாய் கொடுத்து அவனை மாட்டை வச்சு இங்கேருந்து மாரத்தோன் அப்படின்னு சொல்லி 13 கிலோமீட்டர் ஓட வச்சோம். ஹிந்துக்களும் மிஸ்லீமனும் இயேசுதான் வழின்னு சொல்லி ஓடுவான். உங்களுக்கு தெரியலன்னா அப்படி ஏதாச்சும் செய்யுங்க ஐயா, அடிக்கிறான் கடிக்கிறாங்க அதை அவனையே வச்சு, ஏன்னா சிங்கத்தின் வாய்க்குள்ள தான் தேன் இருக்குது. உனக்கு தெரியலன்னா வேதத்தை படித்து பாரு, எல்லாம் ஓடுறான், எல்லாம் ஓடுறான். 5 வருஷத்துக்கு நல்லா கொடுத்தா இன்னும் போட்டுக்கிட்டு திரிகிறான். ரயில்வே ஸ்டேஷனில் போங்க, இயேசுதான் வழி, இயேசுதான் சமாதானம், இன்னும் பனியன் போட்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஆளுங்க எல்லாரையும் ஓட விட்டோம், அந்த 20 ரூபா அவங்ககிட்ட வாங்கி அதில் கொஞ்சம் ரிக்ஷாவாலாங்களுக்கு ரெயின் கோட் செஞ்சு கொடுத்தோம். ரெயின் கோட்டில் பின்னால் என்ன தெரியுமா, ரிக்ஷாவாலாங்களுக்கு எங்கள் ஊரில் 3-4 மாதம் மழை பெய்யல, ரிக்ஷாவாலாங்களுக்கு என்ன தெரியுமா, பின்னால் வருத்தப்பட்டு பாரசூருக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் போகிறவங்களாம் வாசத்து தாங்கன்னு வேறு வழியே கிடையாது. அவனுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம், கலெக்டரை கூப்பிட்டு ஃப்ரீயாக கொடுத்தோம். கலெக்டர் நினச்சார் என்ன பயங்கர சேவை, அவங்ககிட்டே காசு வாங்கி அவனுக்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு. அல்லேலூயா. இப்படி நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்குது வழக்கம். அப்படி செய்யும்போது இந்த வருஷம் என் சகோதரெலாம் வந்து கேட்டாங்க, அண்ணா இந்த வருஷம் ஒரு புது மெத்தட் நான் சொன்னேன், நம்ம சர்ச்சில் 2 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்குற வழக்கம் இருந்ததுன்னா 500 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினா நீ 250 ரூபாய்க்கு நீ வாங்கிக்க, 250 ரூபாய்க்கு அதே கலர் அதே ஷர்ட்டு அதே சைஸில் போய் அதை மாதிரி தேவைப்பட்ட ஒரு ஆளுக்கு 24ஆம் தேதி போய் போடு குடு, 25ஆம் தேதி அந்த போட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் சோறு குடு. கிறிஸ்மஸ் மீன்ஸ் கிவிங். மை பீப்புள் டிட் இட், கிளாடாக செஞ்சாங்க. இதுதானே கிறிஸ்மஸ், எல்லார் வீட்லேயும் விருந்து நடக்குது, பயங்கர விருந்து. யார் தெரியுமா, இயேசுவை இதுவரைக்கும் அறியாதவன் புரியாதவன், சட்டை 2 பேரும் ஒன்று போல போட்டிருக்கோம் பார்த்தியா, நம்ம 2 பேரும் ஒரே சட்டை போட்டிருக்கோம். என் பிள்ளை, என் கடைசி மகா இருக்கிறா, என் கடைசி மகான்னு இருக்கிறா, எனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. என் கடைசி மகளுக்கு ஒரு கை கிடையாது. இங்கே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அவள் பிறந்த 2வது நாளில் அவங்க அம்மா ட்ரெயின் முன்னால் தூக்கி போட்டாங்க. ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால பிள்ளை கீழே உருண்டு வந்துட்டு, ட்ரெயின் போயிட்டு அம்மா போயிட்டாங்க. கீழே உளுந்த பிள்ளைய ஒரு 2 நாய் சாப்பிட ஆரம்பிச்சுது, ஒரு கையை சாப்பிட்டுட்டு ஒரு காலை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்த ஒரு 7 மகன் அந்த நாயெல்லாம் விரட்டிட்டு ஒரு அழுக்கு துணியில் சுற்றி அரசாங்க ஆஸ்பத்திரி மீராகுமாருடைய தொகுதியாகிய சஸ்ராமில் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை, அதனால் அங்கே இருக்கிற பேண்டேஜ் துணியை கட்டி அந்த பிள்ளைய ரெண்டு நாள் மருந்தும் இல்லாம வச்சான், சோறும் இல்லாம வச்சான். என் மனைவிக்கு தெரிஞ்ச உடனே என் மனைவிக்கு பிள்ளைங்கன்னா போதும், உடனே ஓடி போய் தூக்கிட்டு வந்து ஜெம்ஸ் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு எலும்பு மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது. எங்க டாக்டருங்க இங்கிருந்து அதுக்கு இங்கிருந்து வெட்ட வேண்டியதாயிடுச்சு. வெட்டின உடனே அந்த சதையை மூடுறதுக்கு அவளுக்கு சதை இல்லை, ஏன்னா ரெண்டு நாள் சாப்பிடல பிள்ளை, ரெண்டு நாள் மருந்தும் இல்லை. இப்போ அந்த சதை மூடுறதுக்கு சகோதரிகளாக சேர்ந்து சுற்றி பெட்டில் சுற்றி நின்று ஜெபிச்ச போது அடுத்த நாள் தானாகவே சதை வந்து மூடிட்டு ஒரு வாரத்தில் அஞ்சு மிராக்களை பார்த்துட்டா. ட்ரெயினில் சாகலை, நாய் சாகடிக்கலை, அழுக்கு துண்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் படலை, ரெண்டு நாள் சோறு தண்ணி இல்லாமல் மருந்து இல்லாமல் கிடந்தது அவளை கொல்லலை. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அம்பியூட் பண்ணாங்க எங்கள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஜாக்கின்னு ஒருத்தர். அவங்க சொன்னாங்க, அண்ணன் பிள்ளை பிழைச்சதே பெருசுன்னு அப்படின்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட அஞ்சு ஆப்ரேஷன் பார்த்தா, நான் வெளியில் ஊழியத்துக்கு போயிருந்தேன், எங்கள் அப்பா என் மனைவி ஃபோன் பண்ணா, டேடி நமக்கு இன்னொரு பிள்ளை கிடச்சிருக்கு. இப்போ போய் நமக்கு இன்னொரு பிள்ளையா, இப்போ தாண்டி ஒரு பிள்ளைய சாவு கொடுத்தோம், இப்போ தானே நம்ம நேசமாக வளர்த்த பிள்ளைய சாவு கொடுத்தோம், இன்னொரு பிள்ளை வேறு வந்திருக்குன்னு சொல்கிறியே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க டேடின்ட்டா. நான் என்னடி கேட்டேன், வந்து பாருங்கன்ட்டா. நான் வீட்டில் போனால் ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுங்க, ஒன்று ஒரு கை இல்லை, ஒரு விங் இருக்கிற ஏஞ்சல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுனால அப்படி அள்ளி அணைச்சி அவளுக்கு என் பிள்ளை ஆயிட்டா. அவளும் எங்கள் வீட்டில் ஆறு வயசுலேருந்தே இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு ஆதிவாசி பிள்ளை தான், அவளை பார்த்த ஆதிவாசின்னு சொல்ல மாட்டீங்க, அழகாக இருப்பா. அவளையும் படிக்க வச்சு எங்களுக்கு உதவியும் செய்வா, படிக்கவும் செய்வா, காலேஜில் படிக்க வச்சோம், அப்படி டீச்சர் ஆகிட்டா, எங்கள் ஸ்கூல்லே டீச்சர் ஆகிட்டா. ரெண்டு பேரும் டேடி நாங்கள் போய் யாருக்காவது ட்ரெஸ் கொடுக்க போகிறோம், நேற்று வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு என் மகளும் அவளும் காட்டினாங்க. போங்கன்னே 8 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமம், மெயின்னு ஒரு கிராமம், அங்கே போய் தேடியிருக்காங்க. அவங்க சைஸுக்கு ஆள் தேடியிருக்காங்க. அப்போ எல்லா பொம்பளைங்களும் அங்கே சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ என் மகன் அங்கே போயிட்டு வந்துட்டு சொல்கிறா, டேடி நான் சரியான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு வருவேன், நீங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிடணும், அவனுக்கு அவளை சாஸ்து அவளிருந்து போயிடணும், ஏசு வரைஞ்சி கொடுன்னு சொல்கிறா. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னொன்று சொன்னான், டாடி இன்னொன்று நடந்து தெரியுமா உங்களுக்கு, நாங்கள் போனோமா அங்கே எல்லா பொம்பளைங்களும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் அங்கே போடுற ஏசு ஏசு ஏசு அல்லேலூயாங்கிறதுல எங்கள் ஊர் சாமியெல்லாம் பொட்டணத்தை கட்டிட்டு போயிடுச்சுது, நாங்கள் ஒரு வருஷமாக என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம், அது கேட்கவே மாட்டேங்குது. என் பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, இருந்தால் தானே கேட்கும், அதுதான் பொட்டணம் கட்டிட்டு போயிடுச்சே, நாங்கள் போட்டது 8 கிலோமீட்டரில் அது போயிட்டு. நான் ராத்திரி அவளை கூப்பிட்டேன், அவள் பேர் ஷேரன். ரெண்டும் ரொம்ப உற்சாகம் சொன்னாங்க. நானும் சொன்னேன், அல்லேலூயா, நான் ஒரு நம்மகிட்ட இங்கே போடுற அல்லேலூயா, அங்கே போய் பிசாசு ஓடுதுன்னா பாரு, நம்ம ஊர் பிசாசுலாம் சில்லற பிசாசு தான். நான் கேட்டேன், ஷேரன் வாட் யூ டு லேர்ன், என்ன படித்தம்மா, என்ன படித்தடா, கொடுத்துட்டு வந்துட்டேன், அடுத்த நாள் நீ சாப்பாட்டும் கூட்டு வரப்போற, அந்த பிள்ளைங்களுக்கு ஜோம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நீ சாப்பிட்ற சாப்பாடே அது சாப்பிட போகுது, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே அது போட்டிருக்கு, அது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் அது வாங்கினதே இல்லை, உனக்கு கிடைச்சத உனக்கு சதைச்ச கிஃப்டில் நீ வாங்கின அதே மாதிரி வாங்கி கொடுக்குற, ரொம்ப நல்லதுடா. வாட் டிட் யூ லேர்ன் பை கோயிங் அவுட் அண்ட் ரீச்சிங் சம்படி ஹூ இஸ் நீட் ஆஃப் ஜீசஸ். அவள் சொன்ன, அம்மா நான் ட்ரெஸ்ஸை கொடுத்தனா டேடி, என் வயசு பிள்ளை 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், என் வயசு பிள்ளை என்னைய மாதிரி ஹைட்டாக இருந்தா, நான் கற்பாக இருந்தா என் கையே விட மாட்டேன்ட்டா, என் கையை பிடிச்சிட்டு அவள் என்ன சொன்னா, அக்கா அக்கா இங்கேயே இருங்கக்கா, எங்கள் வீட்டிலே இருங்கக்கா, உங்களை மாதிரி அன்பு செலுத்துறதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போ நான் சொன்னேன், டேடி நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, என் கதையை சொல்கிறேன், அப்போ உனக்கு தெரியும் என்னுடைய அன்பை காட்டிலும் கல்வா அருகில் அடிக்கப்பட்ட ஒரு பெரிய ஆண்டவருடைய அன்பை நீ புரிஞ்சு கொள்வேன். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்னை தேடி வந்து எனக்கு உலகம் முழுவதும் சுற்றுற ஒரு அப்பாவை தந்திருக்கிறாரு. ஐ லிவ் இன் அ ஹவுஸ். எங்கள் அம்மாவுக்கு என்னை வேண்டாம், என் சமுதாயத்துக்கு நான் வேண்டாம். நாய் கூட சாப்பிட முடியலன்னு விட்டுட்டு போயிடுச்சு, நாய் கூட கடிச்சு பார்த்து வெறும் கையை மட்டும்தான் சாப்பிட்டுச்சு, என் உடலை சாப்பிடலை. I was not wanted by dogs. I was not wanted by my mother. இப்படி என்னை அள்ளி அணைச்சேன். ஒரு ஆண்டவரை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவட்ட சொன்னேன், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவில்ல, என் கூட உட்காந்து சாப்பிடுவில்ல, அப்போ நான் என் கதையை சொல்கிறேன், அப்போ உனக்கு தெரிஞ்சிடும் என் இயேசு, நாங்கள் சொல்கிற இயேசு, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும். இந்த மதுரை மாநகரத்தில் பல லட்சங்கள் அன்புக்காக இயங்குகிறதையா. நீயோ உன்னுடைய நேரம் சக்தி பணம் அனைத்தையும் You go to the church just to please you. You worship the Lord just to please you. சுய இன்பத்துக்காகவே நீ ரிலிஜியஸ். என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற ஒரு பெரிய அபல கூட்டம் பெரிய பணக்கார வீட்டில் உண்டு. என் கூட வாங்க. We have an ICSE school. ஸ்கூலில் படிக்கிற பல பிள்ளைங்களை பார்க்குறேன், பேசுகிறோம் நாங்கள். Those children used to say, my father is after money, money, money, money, money, money. My mother is going from one beauty parlor to another beauty parlor. My sister is taking the Facebook and watching all through the night. I am all alone. There is nobody to love me. பெரிய இடத்து பிள்ளையோ அன்புக்காக ஏங்குது. கிராமத்தில் இருக்கிற பிள்ளையும் என்கிட்ட யாருமே அன்பு செலுத்தலைன்னு சொல்லுது. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறார்? Will you show your love to this dying world? Will you show this love of Calvary to the unknown millions? What are you going to do? எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாம். யாரும் கலைந்து போகாதபடி கண்களை மூடி கேட்ட வசனங்களை தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்க வேண்டுமே, குடும்பமாக அன்பை காண்பிக்க வேண்டுமே, அலைந்து திரிந்து ஏங்கி தவித்து நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற கோடி மக்கள் கொண்ட இந்த தேசத்தில் நாங்கள் அன்பை காண்பிக்கிறதற்கு எங்களைத்தானே இந்த உலகம் எதிர்பார்க்குது, எங்கள் குடும்பத்தை தானோ எதிர்பார்க்கு. My family life will not be the same again. My devotion to God will not be the same again. என்னுடைய குடும்ப வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கிற போதனையும் என் முன்போல் இருப்பதில்லை. மாறாக

அமைதியாக இருக்க நேரத்தில் கண்கள் திறக்காத போது சென்று பக்கமா சரித்திரத்தை மாற்றி அமைக்க தேவன் எங்களையும் என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார் என்பதையும், என் பிள்ளைகளை குறித்து தேவன் நோக்கத்தை புரிந்த ஒரு ஓட்டத்தை செய்வதற்கு நீயோ பாலகனே உன்னதமானவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த உன் தலை போனாலும் சரி. ஜான், you may lose your head. ஜனங்களுக்கு அருணோதயம் உதித்திருக்கிறது சொல்வதற்கு தான் தேவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா எடுத்திருக்கிறாரு. வெளிச்சத்துல கொஞ்ச பேராது களி குற போறாங்கப்பா. வெளிச்சத்துல கொஞ்ச பேராது களி குற போறாங்க. Will you commit completely? Now we as a family commit. குடும்பமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அருணோதயம் தோன்றிற்று என்று சொல்வதற்கு தேவன் என்னைத்தான் நம்பியிருக்கிறான், என்னைத்தான் நம்பியிருக்கிறான், என்னை என் குடும்பத்தையும் நம்பியிருக்கிறான், என் பிள்ளைகளை நம்பியிருக்கிறான். We will concentrate more on taking this light to the darkest places. இருளில் பிரகாசிப்பதற்கு யோவானை குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாயிருந்தான், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற மனதாயிருந்தீர்கள் என்பதை சகரியா பார்த்து அவனை தன் பாலகனை பார்த்து சொல்றான். அவனுக்கு விளங்கி இருக்காது இந்த பாலகனுக்கு. But he was just prophesying. He was just prophesying over the little one. On the eighth day, எட்டாவது நாளிலேயே அந்த பிள்ளையை பார்த்து சொல்றான், I am dedicating you. என்னை தருகிறேன், என்னையும் என் வீட்டையும் தருக.

எல்லாம் சேர்ந்து தெரிந்த பாடல் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உன் காரியத்தை எண்ணி போற்ற வேண்டும். வார்த்தையினால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறதுனால அவரை நன்றி சொல்லி உற்சாகமா இந்த பாடல எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கைகளை தட்டி சந்தோஷத்தோட பாடுவோம். ஏதோ நம்ம ஒரு மீட்டிங் வந்துட்டோம் பாட சொல்றாங்கன்னு பாடாம உற்சாகத்தோட பாடுவோம்.

எல்லாரும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சத்தமா பாடலாமா? ஆண்டவரை பாடுறதை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய வேலை இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா? ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறதை விட ஒரு மேன்மையான ஒரு வேலை இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அதனால உள்ளத்துல இருந்து பாடுவோம், உண்மை பாடாமல். நீங்க மாத்திரம் பாடுறீங்களா சத்தமா?

0: அருமை செய்தவரை என் கரங்களை தட்டி மகிமைப்படுத்த கூடாது.
1: ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சந்திரனுக்கு வேலைப்பழு மிக அதிகமாக இருந்ததால் அன்று மாலையில் அவனுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து அவன் வாசிக்கவில்லை. வேலை நேரம் முடிந்த பிறகு தன்னுடைய உறவில் ஒருவர் மிக அதிகமாய் வியாதிப்பட்டிருந்ததால் இந்த இமெயிலை பார்க்கக்கூட நேரமில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார். யாராவது தன்னோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக அந்த பெரியவருக்கு உதவி செய்திருக்கலாமே என்று அழுத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் கடவுளோடு நேரம் செலவு செய்த பின்பு அலுவலகம் செல்வதற்கு முன்னால் கடந்த நாள் மாலையிலேயே தன்னுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து வாசித்து பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்த காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வகையிலே இன்றைக்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி. இதை வாசித்த சந்திரன் மிகவும் வெட்கப்பட்டான். தன்னுடைய நண்பனின் அந்த இமெயிலை என்ன என்று ஏற்கனவே பார்த்திருந்தால் கடந்த நாள் மாலையில் ஆஸ்பத்திரியில் அவனுக்கு மிக உதவியாயிருந்திருக்குமே என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவனை பார்த்து இதே கேள்வியைத்தான் கேட்டார். ஆம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்பதுதான் அந்த கேள்வி. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து இப்படித்தான் கேட்கிறார். வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்காமல் ஓடும் பொழுது அவர் நமக்கு என்ன உதவி செய்ய விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளாமல், பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த நாளுக்குள் ஓடிவிடுகிறோமோ என்பதை எண்ணி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வேத வசனங்களை வாசிக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்ற கடவுளுடைய சத்தத்தையும் ஆலோசனையையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்வோமா?

2 கொரிந்தியர் 2 அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அவிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலில்லாதிருந்தது. ஆதலால் நான் அவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கெதுனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போவர்களுக்குள்ளே மரணத்துக்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலைப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம்.

சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உறவுக்கு உதவும் உபத்திரவம், சஃபரிங் அண்ட் ரெக்கன்சிலியேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 12:13. எத்தியோப்பியா நாட்டு பெண்ணை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா நாட்டு பெண்ணு நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மட்டுமா பேசினார், எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டால் அவர் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால்

உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 12:26. ஓர் உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். இஃப் ஒன் பார்ட் சஃபர்ஸ், எவ்ரி பார்ட் சஃபர்ஸ் வித் இட். சக விசுவாசிகளோடு உள்ள உறவு முறிவுகளை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக தவறும் போது நாம் கடவுளின் பொறுமையைத்தான் சோதிக்கிறோம். படகு அசையாது செல்லும் வரை ஒருவரையும் சாராது நாம் தனித்து சமாளிப்போம். அது அலசடிப்படும் போதோ அல்லது மணலில் சொருகிக் கொண்டாலோ தேவ மக்களின் உதவிக்காய் தவிப்போம். சோதனையின் வேளைகளில்தான் உடன் விசுவாசிகளின் நட்புதவியின் அருமை விளங்கும். உடன் விசுவாசிகள் என்றார் யார் தெரியுமா? எபிரேயர் 12:22-23 அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேனாரவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற இந்த கூட்டம் எவ்வளவு மகத்துவமான ஒரு பெரிய கூட்டம் பாருங்கள். இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். A brother is born for the day of adversity. நீதிமொழிகள் 17:17. கெத்சேமனேயில் தம்முடைய சீடர்கள் தம்முடன் இருப்பதை இயேசு எவ்வளவாய் வாஞ்சித்தார். மேல் நோக்கிய பரிசுத்தத்தின் சமதள பிரதிபலிப்பு மனிதரோடு உள்ள சமாதானமாகும். பிறருக்கு எதிரான கசப்பு யாவையும் நமது இருதயத்திலிருந்து நாம் பிடுங்கி எறியாவிடில் இறையருளை நாம் இழந்து போவோம். எபிரேயர் 12:14-15 இப்படி வாசிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத வடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத பிடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்றாய் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் ஒரு நரியின் ஆலோசனை கேட்டு தனித்தனியாய் மேய புறப்பட்ட போது நடந்ததை நாம் சிறுவயதில் படித்திருக்கிறோம். கூடி வாழ்ந்த மிரியாம் மோசே ஆரோனின் குழுவினரில் திடீரென பாடகி மிரியாம் புறங்கேறிய பாவத்தினாலும் பொறாமையினாலும் தொழுநோயானாள். தனது மதியினத்தை அவள் உணர்ந்த பின் கடவுள் அவளை குணமாக்கினார். பாடுகளும் சோதனைகளும் நமது இதயங்களை இழக்கி ஒப்புரவாகுதலை இலகுவாக்கின்றன. நெடுநாள் விரோதித்துக் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் திடீரென்று அதிக நோய்வாய்ப்பட்டு விட்டதால் உடனே இருவரும் சமாதானம் உண்டாக்கி கொண்ட சந்தர்ப்பங்களை பற்றி எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் என்ன தெரியுமா? குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செவிப்பதை என்று யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். எத்தன் யாக்கோபை முடிசூட்டும் முன் கடவுள் அவனை முடமாக்கினார். ஹி வாஸ் கிரிப்பிள்ட் பிஃபோர் ஹி வாஸ் கிரவுண்ட். ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் எத்தன் என்று அவன் பதில் சொல்லி தன்னுடைய பாவ உணர்வின் நிலைக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் அவனை முடிசூட்டினார். நாம் மனந்திரும்பி மன்றாடிய உடனேயே சிக்ஷையின் புறம்பை தேவன் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே அப்படி நடப்பதில்லை. எனவேதான் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நாம் திரும்ப நிமிர்த்தும்படி ஆலோசனை தரப்பட்டுள்ளது. இஸ்ரவேலரது எதிரிகள் அனைவரையும் தேவன் சீக்கிரமாய் துரத்தி விடாமல் இரு காரணங்களுக்காக அவர்களை விட்டு வைத்தார். ஒன்று, இஸ்ரவேலர் யுத்தம் செய்ய பழகுவதற்காகவும்
அடுத்து

அவர்களது கீழ்ப்படிதலை சோதிப்பதற்காகவும் அப்படி செய்தாராம். இறைவனது தாமதங்கள் பிரியமானவர்களே நமது நன்மைக்காகவே. சங்கீதங்கள் 6, 13, 38, 56, 70, 88, 143 இவைகளெல்லாம் தனது இக்கட்டுகளில் எதிரிகளிடமிருந்து தன்னை விடுவிக்கும்படி தாவீது செய்த அருமையான வேண்டுதல்களாகும். ஆனாலும் எல்லா சமயத்திலும் கடவுள் உடனடியாக விடுதலையை அனுப்பிவிட்டார் என்று சொல்ல முடியாது. பழங்கால பரிசுத்தர்கள் இந்த சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தனர். எனவேதான் அவர்கள் எழுதிய பாடல்களில் இச்சத்தியம் பிரதிபலித்துள்ளது. எடுத்துக்காட்டாக தேவதாசன் ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிறேன் தேவா, என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசு நாதா, இரக்கம் வைத்தெண்டனின் குறைதனை நீக்கு, என்னை ஆட்கொண்டவா இயேசு சர்வேசா. ஓர் உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். எங்கள் மகா பெரிய தேவனே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று திருவசனத்தில் உம்முடைய பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் ஏறத்தாழ எல்லா புத்தகங்களிலும் அதற்குரிய ஆலோசனைகளை நடைமுறை புத்திமதிகளை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மோடு காரியங்களை சரி செய்து விடுகிறோம். ஆனால் எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி காரியங்களை சரி செய்ய எவ்வளவாய் தயங்குகிறோம். இன்னும் இருமாப்பு, இன்னும் பெருமை, இன்னும் அகம்பாவம், இன்னும் பிடிவாதம், இன்னும் கசப்பு, இன்னும் வைராக்கியம். கர்த்தாவே, இவை எல்லாவற்றையும் பணிபோருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உருக்கிவிட வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனுப்புகிற உபத்திரவங்களின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய உறவுகளை சீர்படுத்தி கொள்ள சமாதான பிரபுவாகிய உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உறவு கொடுத்த உபதேசங்களை அப்பியாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சமுதாயங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

உயர்த்துவோம். அல்லேலூயா. அது என்னது அல்லியா, நம்மளுக்கு அது புது அந்நிய வார்த்தையா, அந்நிய பாஷை மாதிரி இருக்கு. அரணுக்கு திரும்புங்கள் என்பதற்கான அந்த மூல பாஷையினுடைய ஒன்று. நம்ம ஆண்டவர் பூமியில வாழும்பொழுது அந்த பாஷையெல்லாம் பேசினார். நம்மளுக்கு அது வந்து இப்ப அந்நியர் பாஷை தான், அது அந்நியருடைய பாஷை தான் அது. இந்த வரிகள், நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் அழைத்து செல்வார். அது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும், நீங்க இந்த வேலைக்கு வேண்டாம், you are not worthy to be here anymore, போயிட்டு வா, துக்கத்தோடு வந்துடுவோம். திருப்பியும் கூப்பிட்டு, ஐயோ உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, நீ வாழும் பொழுது வரும்பொழுது குனிஞ்சு போயிருப்போம், போகும்போது எப்படி போவோம், அப்படி வா, என்ன சொன்ன, என்னையா வேணான்னு, இப்ப பாத்தியா கூப்பிட்டல வருவோம்ல, அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலாத்தான் ஆண்டவர் நம்மை வைப்பார். ஸோ எந்த இடத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டோம், இது உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, நாம எங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமது வாழ்க்கைகள் சூழ்நிலைகளினால நம்ம கைதிகளாக்கப்பட்டு அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பி நாம இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் ஒருவேளை நீங்க உங்க ஸ்தானத்துல மீண்டுமாய் நிலைநாட்டப்படுகிற நாளாக இது அமையலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹாஃப் இன்க்ரீஸ். நம்ம மறுபடியும் அந்த வரிகளை பாட போறோம். என்னை அரணுக்கு திரும்ப வர பண்ணுகிறவர், அரணான பட்டணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உரைக்கப்பட்ட நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை இன்றைய நாளில ஒருவேளை ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம்.

கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள், அதற்காக வாசல்களை திறக்கிறவர் என் தெய்வம்.

ஒடுக்கினோரை குணிய செய்தார், பரியாசம் செய்தோரை எனக்கு முன்பாக பணிய செய்தார், சத்ருவினுடைய வாசல்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்தார், என் தலைகளை நிமிர்ந்து

மறுபடியும் சொல்ல போறோம். ஒடுக்கினோரை எனக்கு முன்பாக குனிய செய்தார், என்னை பார்த்து பரியாசம் செய்தோருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்தேனோ அங்கெல்லாம் என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் என் தெய்வம். அவர்

மனசுல இருக்கிறத எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மையே முழுசா கொடுக்கணும். எனக்கு ஒரு நான் கேட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் வீட்டில் அழகான ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாராம். அந்த மரம் ஃபுல்லும் அப்படி பெரிய பெரிய ஆப்பிள் அழகழகா காய்ச்சி அப்படி கொட்டி கிடக்குமா. காலையில் அதை அள்ளி விலை விலைக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தினருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவைக்கு சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு எரிச்சல் வந்துச்சான். இது என்ன இவர் வீட்டில் மட்டும் இப்படி பழுக்குது, என்ன உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது குப்பையும் சாக்கடையும் அள்ளி கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி கிடந்த பழத்து மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது யார் வேலை? இவ் பழத்து மேலே போய் யாருக்காச்சும் இப்படி போட மனசு வருமா? யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து டெய்லி இது நடக்குது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஐயா பக்கத்துக்கிட்ட ஐயா வேலை அது. போய் சட்டையை பிடிச்சி என்ன காரியம் பண்ணுறேன்னு கேட்கலான்னு மனசில் தோணுச்சு. நம்ம பெண்ணாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன்ப்பா, பக்கத்து வீட்டு சார் தான் இந்த வேலையை பார்க்குறாரு, போய் நாலு கேள்வி கேட்கலாமா, பொறுமையாரு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு கூட நிறைய அந்த ஃபைன் அந்த ஆப்பிள்லையே எது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாம் அடுக்கி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாராம். அவருக்கு அதிர்ச்சி தாங்கல. என்னென்ன இல்லை உங்களுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், உங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு அவர் குப்பையை கொட்டுறதை நிறுத்திட்டாராம். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், ஏப்பா குப்பையை கொட்டினவருக்கு போய் ஃபைனஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அவர்கிட்ட இருக்கிறத அவரு கொடுக்குறாரு, எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னாராம். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிறது என்னது? குப்பையும் சாக்கடையும், அதை அவரு கொடுத்தாரு. என்கிட்ட குப்பை சாக்கடை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமான ஆராதனையை கொடுக்க போறீங்களா? புலம்பலையும் அழுகையையும் கொடுக்க போறீங்களா? ஆண்டவர் இடத்துல தான் அழணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விழுந்து அழுகிறதுக்கு மடி ஆண்டவருடைய மடியில தான் விழுந்து அழணும். எங்கே போனாலும் ஆண்டவர் பாதத்தில் தான் வந்து விழணும். உரிமையாக சண்டை கூட போடலாம், ஏன்ப்பா என் விஷயத்தில் அமைதியாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை உரிமையாக அப்படி கூட கேட்கறது கூட அது வந்து ரசனைக்குரியது தான். ஆனால் ஆனந்த பலி என்று ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனந்த பலிகள், ஆனந்த களிப்புள்ள உதல் பலினா அதில் வலி இருக்கணும். சந்தோஷத்துக்கு ஏது வழி? நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுன்னா பிடிக்கும். யாருக்காச்சும் அழுகிறதுக்கு பிடிக்குமா? சில பேருக்கு சாவு வீட்டுக்கே போக பிடிக்காது, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. கல்யாண வீட்டுக்குன்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போனால் கூட ஏன் அழற மாதிரி இருக்குதே, எதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க உண்டு. அப்போ சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில என் துக்கத்தை மறந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துவேன்னு நம்ம மனசை ஆண்டவருக்காக மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆனந்த பலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற மூடு இல்லை, ஜாலியா இருக்க மூடு இல்லை, சந்தோஷமா கை தட்டி பாட்டு பாடி அப்படி ஒரு டான்ஸ் பண்ற மூட்ல நான் இல்லை. நான் வந்து துக்கத்தினால சார மிகுந்த மன நோவுனால இருக்கிறேன். எனக்கு அழணும்னு தான் இங்க முட்டிட்டு நிக்குது எனக்கு அழுக. இப்ப போய் என்ன சிரிக்க சொல்றீங்களே? இல்லை ஆண்டவரே, என் பாரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அழறதுக்கு நேரம் தனியா இருக்கட்டும், இப்ப நான் என்ன செலுத்த போறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி, அப்பாவுக்கு என்ன, அப்பாவுக்கு, அப்பாவுக்கு என்ன செலுத்த போறீங்க? ஆனந்தம் எப்படி பலியாகும்னா, செய்ய முடியாத சூழ்நிலையில என்ன நான் ஜெயிச்சு, இல்லப்பா உங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சந்தோஷமா பலி செலுத்துறதுக்கு பேர் தான் ஆனந்த பலி. நம்ம எப்படி ஆராதிப்போம்? எனக்கு தோணினா அழுவேன், எனக்கு தோணினா சிரிப்பேன், எனக்கு தோணினா பாடுவேன், எனக்கு தோணினா கோச்சிட்டு படுத்து தூங்குவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற தேடல். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிச்சிட்டேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், நைட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்போம்ல, அப்போதான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். எப்படி சாரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், கன்வென்ஷன் ஆராதிச்சு மூன்றாம் வாரத்துக்கே போயிட்டு வந்து இறங்கி வந்திருக்கேன், ஐ எம் சோ டயர்ட் யூனோ, ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மனசில் தோணும் பொழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சார், ஆண்டவர் கூட டூ இனி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஆண்டவரை தேடுற தேடலில் மட்டும் பஞ்சமே வச்சிடாதீங்க. தேடுகிறவன் இன்னும் தேடட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் தேடட்டும், விசுவாசிக்கிறவன் இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் இன்னும் இன்னும் இன்னும்
உறவாடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை யார் தடுக்க முடியும்? என் தேவனால் நான் உயருவேன், வளருவேன். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த சச்சு சச்சுன்னு போய் உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்ணு பார்க்க தான் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை நம்பி நம்பி உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்கள் பார்க்கத்தான் போகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கலாம், இப்போ அது வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் ட்ரெஸ் நீங்களும் பிடிச்சுக்கிட்டு இந்த இயேசுசாமி நம்பினதுனால தானே உங்க பிள்ளை இப்படி இருக்கு, நானும் உங்க கூட வரட்டா, நீங்க போய் கூப்பிடவே வேண்டாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட முடியாது. மதம் மாத்திரியா என்ன சர்ச்சு கூப்பிடுறியா தெரியும். இந்த கிறிஸ்டியன் வேலையே இதுதான். ஆனா ஒரு நாள் வரும், நாம கூப்பிடவே வேண்டாம், அவங்களே பின்னாடி ட்ரெஸ் பிடிச்சிட்டு நை நை நானும் வரேன் நானும் வரேன், என்னைய கூப்பிட்டு போய் அப்படி வா அப்படின்ட்டு நம்ம போறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை நம்ம

நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றார். நான் தனிமையாய் நிற்கும் பொழுது உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார்.

நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னதான் ஆண்டவர் செஞ்சாலும் இன்னொருத்தர் வாயிலிருந்து அது வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம்னு வைங்களேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டயட்டு அப்புறம் ஒரே பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க வந்து என்ன இப்படி திரும்ப இழைச்சிட்டீங்க அப்படி இளமை ஆயிட்டீங்கன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாடா அப்பாடா அப்படியா, பயங்கர டயட்டா இருக்கீங்களோ. அப்போ நம்மளுக்கே தோணினா கூட இன்னொருத்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் செய்யறது உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். சொல்லாமா மறுபடியும், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயமாய் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து சாட்சி சொல்லும்படி என் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா.

என்ற பொழுது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்து போகும் பொழுது திடன் கொள் என்றார். என் அருகில் நின்று நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். என் தேவைகளை சந்திக்கும் தேவ

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. பிளாக் பார்ட் என்பவன் ஒரு தொழில் முறை திருடன். அவன் வெல்ஸ் ஃபார்கோ என்ற கார்கோ நிறுவனத்தையே அச்சுறுத்தியவன். 1875 1883 வரை அவன் 29 விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றி சென்ற குதிரை வண்டிகளை கொள்ளையடித்திருக்கிறான். ஆனால் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற அவன் ஒரு முறை கூட துப்பாக்கியை பயன்படுத்தியதில்லை. அவன் தன்னுடைய தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் யாருமே அவனை பார்த்திருக்க முடியாது. பிளாக் பார்ட் கொள்ளையடிப்பதற்காக யாரையும் பிணைய கைதிகளாக பிடித்து சென்றதில்லை. தான் எவ்வாறு எளிதாக கொள்ளையடித்தேன் என்று அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது இவ்வாறு கூறினான். முகம் தெரியாதவர்களை பயமுறுத்தி மிரட்டுவதுதான் என்னுடைய ஆயுதம் என்றான். அவனுடைய மிரட்டல் நிறைந்த வார்த்தைகளே போதும் அந்த குதிரை வண்டி காவலர்களை பயமுறுத்த. அம்பிரியமானவர்களே, இன்று சாத்தானும் அப்பாவி மக்களை பயமுறுத்தித்தான் அவர்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கிறான். பயமுறுத்துவதைத்தான் அவன் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். பயத்தினால் அநேகர் அவனுக்கு இரையாகிறார்கள், அவனை எதிர்க்க திராணி இல்லாமல் போகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பிசாசை ஜெயித்து விட்டார். ஆகவே சாத்தானின் மிரட்டல்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை பயன்படுத்தி பிசாசை ஜெயித்தார். ஆகவே நாமும் அவனுடைய அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவ வார்த்தை என்னும் வாளை நம் கையிலே பிடித்து கொண்டு அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடிப்போவான். இன்று அநேகர் பிசாசின் கிரியைகளாகிய செய்வினை, பில்லிசூனியம் போன்றவைகளுக்கு பயப்படுகின்றனர். இதிலிருந்து விடுதலை பெற பிசாசையே நாடி செல்கின்றனர். பிரியமானவர்களே, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே நம்மை இடராத செம்மையான நல்ல பாதையில் நடத்தும் இயேசுவை பின்பற்றிச் செல்வோம். அப்பொழுது சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய முடியாது.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:17 21 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 12:17 21 வரைக்கும். ஏசையா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரல் இடமாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்பதில்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரிய அணைக்காமலும் இருப்பார், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அதனால இந்த தீர்க்க தரிசனம் எங்கே எப்பொழுது உரைக்கப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 42:1-4 வரைக்கும் இது காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், ஏசையா 42:1 நான் படிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்குரலிடமாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார், அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கடிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்துக்கு நீங்கள் காத்திருக்கோம் போதும். அன்பாவில் இன்னைக்கு பாருங்க, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே குறிப்பிடுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை தான் மத்தேயுல இங்கே குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன ஆண்டவர் இதன் மூலமாக சத்தியத்தை சொல்ல இருக்கிறார் என்று பார்த்தால், இங்கே பாருங்க, அந்த மத்தேயு 12:18 நாம் வாசிப்போம். நான் தெரிந்து கொண்ட என் தாசன், இன்னைக்கு நீ நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டமா அல்லது சேர்த்து கொள்ளப்பட்டமான்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தியானித்தோம். இன்னைக்கு சீஷர்களால் மத்தேயு என்பவன் என்ன செய்யப்பட்டான், சீட்டு போட்டு சேர்த்து கொள்ளப்பட்டான் அப்போஸ்தலர் பட்டத்தில். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் பவுல். இன்னைக்கு பவுலுடைய ஊழியத்தையும் இன்னைக்கு மத்தேயு ஊழியத்தையும் நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு ஊழியத்தை வேதத்தில் தேடி பிடிச்சா கூட என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் பவுல் ஊழியம் உலகம் அறிந்த ஒரு ஊழியமாக இருக்குது. அதே போல் இன்னைக்கு நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோமா அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறோமா அப்படின்றத நாம் முத 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இன்றைக்கி நாம் எல்லாருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷர்கள் தான், மனுஷிகள் தான். இன்றைக்கி எல்லா விசுவாசிகளமாக இருந்தாலும் சரி, ஊழியக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் யார், எந்த கேட்டகரியில் வரோன்னா சேர்த்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வரல, நம்ம வந்து ஆண்டவரால் சூஸ் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இங்கே பாருங்கள், இங்கே அதே தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசையா தீர்க்க தரிசனம் ஆகிய இந்த தீர்க்க தரிசி சொல்கிறாரு, இவர் என்னால் இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசன் அப்படின்றார். அப்போ யார் அந்த தாசன்னா, இயேசுவை தான் குறிக்குது. இயேசுவை குறித்து தான் தீர்க்க தரிசனம் தான் அது. பாருங்கள், அந்த தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி நீ நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு, தாசன் நேசன் கட்டம் போடுங்க உங்கள் பைபிளில். இன்னைக்கு காலையில் நான் இதை தான் தியானித்தேன். தாசன் நேசனாய் மாறின ஒரு காரியம். தாசன் நம்ம தாசனாகவே இருக்கிறோம், நம்ம இன்னும் நேசமாக நேசனாய் மாறவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்கு நேசனாய், நேசமான பிள்ளையாய், நேசமான மனிதனாய், மனுஷனாய், மனுஷியாக மாறுறியா, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியே அப்படியே இருக்கிறியா? தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? நீ நான் அவருக்கு பிரியமான மனுஷனாய் மாறணும், பிரியமான மனுஷியாய் மாறணும்ன்ட்டு. இன்றைக்கி நாம் எதை நாம் கொடுக்குறோம்? பிரியத்தை கொடுக்குறோமா, அவருக்கு துக்கத்தை கொடுக்குற மனுஷனாக மனுஷியாக இருக்கிறோமா? இதை சொல்லும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்னென்னா, சவுல் என்ற முதல் ராஜாவை இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். சவுல் என்ற ஒரு வாலிபனை அவனை அபிஷேகம் பண்ண சொன்னார். அவர் சாமுவேல்கிட்ட அவர் தான் அபிஷேகம் பண்ணுறான், அவன் தான் முதல் ராஜாவாக வந்தான். ஆனால் அந்த முதல் ராஜா வந்து அவன் ஆண்டவரை பிரியமாய் நடக்காமல் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்குறவனாக இருந்தான். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாக இல்லாமல் அவன் தாந்தோணித்தனமாக ஒரு பெருமையிலையும் மேட்டுமையிலையும் செருக்கிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ராஜா பொசிஷன் வந்த உடனே அவன் வளர்ந்த கதை, வாழ்ந்த கதை, அவன் ஆரம்பித்த கதையை அவன் என்ன செய்யலை, நினச்சே பார்க்கல. அவன் என்ன செஞ்சான், எங்கே வானத்திலேருந்து நம்ம ராஜாவாக கூச்சிட்டோம், நமக்கு இவ்வளோ பரிபாலனெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடவுளே மறந்து போயிட்டு இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான், அவன் பெருமையிலும் மேட்டுமையிலும் போனதுனால தான் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, இவனை நான் ராஜாவாக தேர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப மன வேதனைப்படுகிறேன் என்று. அப்போ அந்த சவுல் என்ற ராஜா அவனுக்கு வேதனையை, ஆண்டவருக்கு வேதனையை கொடுத்தானா, சந்தோஷத்தை கொடுத்தானா? வேதனையை தான் கொடுத்தான். அன்பவன் இல்லை, இன்றைக்கி நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். இன்றைக்கி ஆண்டவர் தான் தெரிந்துக்கிட்டார். ஆனால் இன்றைக்கி வேதனை கொடுக்குற கிறிஸ்தவனாக இருக்கிறியா, இல்லது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருக்கிறியா? நீ யாராக இருக்கிற? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொன்னான் ஆண்டவர். என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொன்னார். இன்றைக்கி அவன் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்குறான்ற கொஞ்சம் பாருங்கள், அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பாருங்கள். ஏன் தாவீதை வந்து ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார், ஏன் சவுலை வந்து நான் தெரிந்து கொண்டதுக்கு ரொம்ப துக்கப்படுறேன்னு சொன்னாருன்னு நீ போய் பழைய ஏற்பாட்டில் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தை படிச்சுப்பார். இன்னைக்கு படிக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திஷ்டாந்தகமாக. இன்னைக்கு நீனு தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாய் தாசியாய் இருக்கிற, ஆனால் அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமான நேசனாய் நேசியாய் மாறி இருக்கிறையா? இன்றைக்கி இந்த கேள்வியோடு நம்ம கேட்கணும். இந்த தியானத்தை நம்ம பண்ணணும். உண்மையிலே இன்றைக்கி காலையில் அதான் கேட்டார் நம்மளை, போய் கேள், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய். அப்போ ஆண்டவுடைய ஆத்துமாவுக்கு பிரியமான ஒரு பிரியமுள்ள பிள்ளையாக நாம் மாறியிருக்கிறோமா? அப்போ எப்போ ஆண்டவுடைய ஆத்துமாவுக்கு பிரியமான பிள்ளையாக மாற முடியும்? அவருடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றும் போது, அவருடைய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது, அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசத்தோடு நடக்கும்பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற முடியும். உன் இஷ்டத்துக்கு நடந்தால், கீழ்ப்படியாமல் நடந்தால், உன் முரட்டாட்டத்தில் நடந்தால், உன் பெருமையில் நடந்தால், உன் சுயநீதியில் நடந்தால் நீ பிரியமாக மாற முடியாது, நேசனாய் மாற முடியாது, நேசியாய் மாற முடியாது. அன்பாவில்லே பாருங்க, அவர் என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன் அப்படின்னார். இன்னைக்கு நீ நானும் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கிறோமா? அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். இன்னைக்கு அவருக்கு நேசமான பிள்ளையா நீ மாறினா, பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே என்ன செய்வார், பொழிந்தருள்வார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நமக்குள்ளார இருந்தார்னா நீ எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆமென். இன்றைக்கி பாருங்கள், நம்ம அதை வந்து தக்க வச்சுக்க தெரியல. அவருக்கு நேசமான பிள்ளையா, அவருக்கு பிரியமான பிள்ளையா நாம் மாற வழி தெரியாததுனால, இன்றைக்கி நம்ம முரட்டாட்டத்தில் போகிறதுனால, இன்றைக்கி உலக பாவத்திலையும் உலக சிற்றின்பத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற மக்களையும் மனுஷனையும் இல்லை உலகத்தில் இருக்கிற பிசாசானவனையும் நம்ம பிரியப்படுத்திகிட்டு இருக்கிறதுனால அவருடைய ஆவி நம்ம மேலே என்ன செய்யலை, ஊற்றப்படவில்லை. இன்றைக்கி பாருங்கள், நாம் அவருக்கு மட்டும் நேசமாய் மாறி வேண்டோம், அவர் விரும்பத்தக்கிற அளவுக்கு நாம் மாறினோம் என்றால் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே என்ன செய்வார், வைப்பார், அமர பண்ணுவார். அந்த ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி ஏசாண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இன்றைக்கி அதிக ஜனங்களுக்கு நன்மை செய்தார், அதே போல் ஒன்றை கொண்டு எண்ணெய் கொண்டு அதிக அற்புதங்களை அடையாளங்களை செய்து இன்றைக்கி இந்த உயிர் மீச்சியை என்ன செய்வார், ஒன்றை கொண்டு என்ன கொண்டு இந்த பகுதியில் ஏற்படுத்துவார். அன்பான அதுக்கு நீ நான் என்ன செய்யணும், முழங்காலில் நின்று, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையா, உமக்கு பிரியமான மகனாய் நான் மாற வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தாதான் உண்டு. அன்பாங்க பாருங்க, அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்றார். இன்னைக்கு ஏசாண்டவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவித்தாராம். புறஜாதியை ஒதுக்கி வச்சுருந்தானுங்க இந்த யூத பசங்க. ஜாதி வித்தியாசம் பார்த்து, மத வித்தியாசம் பார்த்து, இன்னைக்கு ஆண்டவர் ஜாதி வித்தியாசம் பார்க்கல, மத வித்தியாசம் பார்க்கல, எல்லா புறஜாதியும் என்ன செஞ்சார், சேர்த்து அணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பம் இல்லையே. ஆனால்தான் இன்னைக்கு புறஜாதியார் என்ன செஞ்சாங்க, அவரை உலக ரட்சகர் என்று சொன்னானுங்க. சமாரியாவில் உலக ரட்சகர் என்று முதல் முதலாக இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் வச்சது யாருன்னாக்கா, தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தால் அந்த சமாரியன் தான் உலக ரட்சகர் என்று இயேசுவை அடையாளம் காண்பித்தான். இன்னைக்கு யூத பசங்க காட்டல, இன்னைக்கு யூதர்கள் இன்னைக்கு இயேசுவை என்ன செய்கிறாங்க, வெறுத்து தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் மேலே அந்த ஆவி அபிஷேகம் இருந்ததுனால புறஜாதிக்கு நியாயத்தை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க அடுத்தது பாருங்க, 19 வாக்குவாதம் செய்ய மாட்டார். இன்னைக்கு அன்பு கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், வாக்குவாதத்தில் நாம் இறங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஆர்குமெண்ட், இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு பெற்றோரை பார்த்து என்ன ஆர்குமெண்ட்டு, பேரண்ட்ஸ் இன்னைக்கு கணவனை பார்த்து என்ன ஆர்குமெண்ட், மனைவி மனைவியை பார்த்து கணவன் என்ன ஆர்குமெண்ட்டு. இன்னைக்கு பாருங்க, அவர் கூக்குரல் இட மாட்டார். இன்னைக்கு இயேசுனுடைய பிள்ளையா இருந்துகிட்டு இன்னைக்கு நீ நானும் எவ்வளோ கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறான் பான்லே. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நாம் யார், நான்லாம் உண்மையிலே நான் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு வருவதற்கு முன்பாக நான் பயங்கர ஆர்குமெண்ட் உள்ள ஆள். யாருக்கிட்ட வேணாலும் ஆர்குமெண்ட் தான் பண்ணுவேன். அப்பா அம்மாகிட்ட ஆர்குமெண்ட் ஏற்று பேசிகிட்டே இருப்பேன், ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க சொல்கிற கருத்தை மறுத்து பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் எப்போ இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பைபிளை நான் வாசிக்க ஆரம்பித்தனோ, இந்த கூக்குரல் இடமாட்டார் என்ற வாகுதி, இந்த இயேசு 42 அதிகாரம் என்னை மாற்றியது. அன்பானில் இன்றைக்கி இயேசு ஆண்டவர் போல் நம்ம கூக்குறது, என் அப்பா சொல்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணுவேன், அது தப்பாக இருந்தாலும் ராங்காக இருந்தாலும் சரி, அது அநியாயமாக இருந்தாலும் சரி, அப்படியே பொறுத்துக்கிட்டு அதை அப்படியே செய்வேன் கீழ்படி. அவர்கிட்ட ஆர்குமெண்ட்டே கிடையாது, நோ மோர் ஆர்குமெண்ட். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் உனக்கு தெரியாது சும்மா கடன்னு சொல்லுதுங்க அம்மா அப்பாவை, உனக்கு தெரியாது சும்மா இரு, ஆர்குமெண்ட் எதை எடுத்தாலும் ஆர்குமெண்ட், இதை செய்யுமா, செய்ய முடியாது. அன்பானில் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நேசனாவோ நேசியாவோ நம்ம மாற முடியாது. இன்னைக்கு கூக்குரல் இடாத இருந்தால் தான் இன்னைக்கு நேசனா நேசியமா. அடுத்து பாருங்க, அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்டதில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய சத்தம் வீதியிலே கேட்பது போல யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கேட்குது. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறார், ஒரு 5 கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி இன்னைக்கு அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளை அவர் அடையாளம் காட்டுறார். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை குறை சொல்கிறத எதில் போடுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் போடுறாங்க. அது தெருவில் போட்டு கூக்குரல் இருக்கிற கதை தான். இன்றைக்கி இது மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. நீ ஜபம் பண்ணு, அவன் கள்ள தீர்க்க தரிசியாக இருந்தால் அது அவன் பாடு, ஓம் பாடாது. நீ என்ன மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குற, இன்றைக்கி எல்லோரும் ரசிகர் கூட்டமாக போய் கொண்டு இருக்கிறார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ரசிகர்கள் கூட்டமாக இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறான்னா ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் இன்றைக்கி நீ ரசிகராக இருக்காது, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறு, ஆண்டவருக்கு நேசனாக மாறு. ஒரு ஊழியக்காரனுக்கு நேசனாக இருக்காத, ஊழியக்காரனை ரகசியனை ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு நீ என்ன செய்யாத, போகாத, பின்தொடராத. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, இந்த வேதத்தில் பைபிளில் என்ன சொன்னாரோ, அவருக்கு பிரியமாக நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். அதான் சொல்கிறாரு, வீதியிலே சத்தம் நம்ம ஒருத்தரையும் குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறது வீதியில் சொல்கிறதுக்கு சமம், இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் சொல்கிறதெல்லாம். அது என்ன சொல்கிறாரு, அவர் நியாயத்தை ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெருந்த நாளிலே முறிகாமலும். நாணல் என்பது எப்பக்கம் சாஞ்சாலும் காத்தடிச்சா சாயம், அப்படிப்பட்டது தான். அது கூட முறியுதுன்னா அப்போ பார்த்துக்கோ, அதை நியாயம் கிடைக்கிற வரைக்கும் முறிக்க மாட்டேன்றார். என்னதான், அப்போ உனக்கு எனக்கு நியாயத்தை காண்பிக்கிறவர் தான் தேவன், நியாயத்தை வழங்குறவர் தான் தேவன். அன்பாவிலே இன்னைக்கு மங்கி எறிகிற திணியை அணையாமலும் இருப்பார் என்று பார்க்குறோம். அவர் இன்னைக்கு நம்மளுடைய வெளிச்சத்தை அவர் என்ன செஞ்சார், உலகம் முழுவதும் கொண்டு போனார். அன்றைக்கி நீ நானும் அவருடைய வெளிச்சத்துமாக இருந்து உப்பாக இருந்து அவருக்கென்று ஊழியம் செய்கிறோமா. அவருடைய நாமத்தில் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று. இன்றைக்கி உன் மூலியமாக எத்தனை புறஜாதியார் இல்லை எத்தனை பேர் ஆண்டவரை நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்பால் இன்றைக்கி நீ நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். இன்றைக்கி நாம் எப்படி அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா, அவருக்கு பிரியமான தாசனாக இருக்கிறோமா, இல்லது அவருக்கு வேதனையை கொடுக்குற, இன்னைக்கு அவருக்கு துக்கத்தை கொடுக்குற பிள்ளையாக இருக்கிறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீனு எப்படி கூக்குரல் இடுற, எப்படி கீழ்ப்படியாமல் போகிற, எப்படியாக இன்றைக்கி நியாயத்தை செய்யாத இருக்கிற புறஜாதியை நேசிக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் நீ என்னை அறிக்கையிட்டு ஆண்டவரே ஒப்பு கொடு. ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் உனக்கு பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு என் மேலே உன்னுடைய ஆவியை நீர் ஆண்டவரே ஊற்ற வேண்டும். அதன் மூலமாக இன்னைக்கு புறஜாதிகளுக்கு நீ நியாயத்தை கொடுக்கணும், அநேகருக்கு உண்மை நிரூபிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளையாய் நாம் மாறுவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளை நிரப்பி நம்மளை அவருக்கு பிரியமான தாசனாய் தாசியாய் மாற்றுவாராக. ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த ஏசையா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது உன் வாழ்க்கையில் நடந்தது. அதே போல் என்னையும் எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நானும் நாங்களும் உமக்கு பிரியமாய் நடக்க, பிதாவுக்கு பிரியமாய் நடக்க, குமாரனுக்கு பிரியமாய் நடக்க, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு கிறிஸ்துவனாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நான் எங்கள் மேலே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம்மை நிரூபிக்கிறவர்களாய், நியாயத்தை நீதியை ஆண்டவரே இந்த உலகம் அறிய செய்கிறவர்களாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எசேக்கியேல் 3:14 ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 1:14 தேவ சமூகத்திலே எசேக்கியேல் முகங்குப்புற விழுகிறான். அதாவது தேவ சித்தத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்படி அர்ப்பணித்த எசேக்கியேலை கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது என்று. இப்பொழுது அவனாக நடக்கவில்லை, மாறாக அவரால் நடத்தப்படுகிறான். அப்படி நடத்தப்படுகிற ஒரு சூழலிலே இதே எசேக்கியேல் சொல்லுகிறார், இதே வசனத்துல, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். சில வேளைகளிலே தேவன் நடத்துகிற பாதைகள் நமக்கு நன்மையா இருந்தாலும் நம்முடைய மாம்ச பலவீனத்தை நிமித்தம் நாம் சோர்ந்து போவது உண்டு. நம் தேவன் யார் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர். நீ தேவனால் நடத்தப்படும் போது, தேவன் நியமித்த பாதையிலே நீ அவரால் நடத்தப்படும் போது வாழ்க்கையில நீ சோர்ந்து போவாயானா? கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள் இங்கே. ஆனாலும், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தரால் நடத்தப்படும் போது சில நேரங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாய் சில காரியங்கள் நடக்கும். நாம் ஒரு காரியம் நினைத்திருப்போம், அதே போல நடந்தால் நாம் உற்சாகம் கொள்வோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாய் ஒரு காரியம் நடக்கும் போது நாம் சோர்ந்து போவது இயல்பு. ஆமென். ஆனால் அதே நேரத்தில் இந்த நாளிலே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான், நீங்கள் சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை. நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தருடைய கரத்தை நம்மேல் பலமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கரம் இருக்க பயமில்லை, அவர் பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவருடைய நீதியின் வலதுகர நம்மை தாங்குகிறதா? அது மாத்திரமா, அவருடைய கரம் நம்மேல் பலமாயிருக்கிறது. ஆமென். கீழும் அவருடைய கரம், மேலேயும் அவருடைய கரம். அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை பொதிந்து வைக்கிறார். அவருடைய கரம் சத்துவமுள்ள கரம், எவரையும் பலப்படுத்த வல்லமையுள்ள கரம். அந்த கரம் நம்மோடு இருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நீங்க சோர்ந்து போவதை குறித்து மற்றவர்கள் மைண்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனால் நம்மை அழைத்தவர், நமக்கான பாதையில நம்மை நடத்துகிறவர் நாம் சோர்ந்து போவதை விரும்பவில்லை. சோர்ந்து போகும் போதெல்லாம், தொய்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதுனால் மட்டுமே இம்மட்டும் நாம் நிற்கிறோம். இதுவரை எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது எத்தனை இடங்களிலே நாம் முடங்கி இருந்தோம், அப்பொழுதெல்லாம் அவருடைய கரம் தானே இருந்தது. ஏன் தெரியுமா? நாம் சோர்ந்து போக அவர் விரும்பவில்லை. எனவே அவர் நிச்சயமாய் விட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து முன் செல்லுங்கள். அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க

தகப்பனே, எங்களை சோர்ந்து போக விடாதவரே, நாங்கள் சோர்ந்து போவதை விரும்பாதவர். உம்மால் நாங்கள் நடத்தப்பட, உம்முடைய கரத்தால் நாங்கள் பலப்படுத்தப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் பரிசுத்த ஆவியினுடைய ஒவ்வொரு ரூபங்களை குறித்து ஒவ்வொரு விதமான ஆவியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உணர்வை அருளும் ஆவி என்ற தலைப்பிலே எசாயா 11:2 உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேலிருந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து எசாயா தீர்க்கதரிசி மேல் இருக்கக்கூடிய பூரணமான 7 அபிஷேகங்களை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலம் இந்த அனைத்து அபிஷேகங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் ஜெபித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எபேசியர் 1:17. இதில் ஒன்று உணர்வை அருளும் ஆவியாகும். பாருங்கள், சாத்தான் உணர்வை கெடுக்கும் அசுத்த ஆவிகளை கொண்டு வருகிறார். வேதம் வாசித்தால் அதை உணரவே விடமாட்டார். வசனங்களுக்குள்ளே உள்ள ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள விடமாட்டார். கண்கள் திறந்திருந்தாலும் கவனிக்க முடியாததா இருக்கும். காதினால் கேட்டாலும் அது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். பாருங்கள், இயேசு சீஷர்களுடனே எம்மாவூருக்கு கடந்து போனார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்தும் இயேசு என்று உணர்ந்து கொள்ளவில்லை. வேத வசனங்களை விளக்கி காட்டியும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் துக்க முகமுடையவர்களாகவே சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் எவ்வளவோ வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை உணர்ந்து செவி கொடுப்பதில்லை. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறார்கள். இதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருக்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மார்க்கு 4:3 இந்த வசனத்தை நாங்கள் காணலாம். வேத வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாத உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. பிசாசானவர் ஆகாயத்து பறவையை போல பறந்து வந்து வசன விதைகளை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறார். இயேசு சொன்னார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறார். அவனே பலியருக்கே விதைக்கப்பட்டவன். இதனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் எழுதி முடிவிலே காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னார். காதுள்ளவன் என்பது உணர்ந்து கொள்ளுகிறவன் என்பது அர்த்தமாகும். சில உவமைகள் சீசரலுக்கு விளங்கவில்லை. ஆகவே இயேசு தனிமையா இருக்கும் போது அவரிடத்துல வந்து விளக்கம் கேட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது வேதத்தின் ரகசியங்களையும் மறைபொருட்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்களுடைய நினைவுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பே. எசாயா 45:4. நீங்கள் விரும்பி வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

சிந்திப்போம், செயல்படுவோம். ரெண்டு நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்டட் வீடியோ பார்த்தேன். அதை என்னால மறக்கவே முடியாது. என் மனசை ரொம்ப தொட்டுச்சுது. அந்த வீடியோ 2-2 நிமிஷம் தான் ஓடிச்சது. அது ஒரு மௌன படம். பல மாடி கட்டடத்துல ஒரு லிஃப்ட் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளோர்ல அது நிக்குது. பல பேர் அதுல ஏறுறாங்க. கடைசியா ஒரு வாலிபன் வேகமா ஓடி வந்து அந்த லிஃப்ட்ல ஏறான். லிஃப்ட் மூட மாட்டேங்குது. ஓவர்லோடுன்னு காமிக்குது. ஒரு ஆள் அதிகம்னு காட்டுது. கீ கீன்னு சத்தம் வேற போடுது. யாருமே லிஃப்டை விட்டு வெளியே வர தயாரா இல்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு அவசரம். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க முகத்தை பாக்குறாங்க. அப்புறம் தலைய குனிஞ்சுக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தர் முகத்தையா காட்டுறாங்க. ஒருத்தர் கண்ணாடியை கலற்றி மாட்டுறாரு. ஒருத்தர் வாட்சை பாக்குறாரு. ஒரு பெண் தலைய கோதி விடுறா. ஒருத்தர் நாடிய தடவுறாரு. ஒருத்தர் நெற்றியில கைய வச்சு தன்னுடைய எரிச்சலை வெளிப்படுத்துறாரு. லிஃப்ட் தொடர்ந்து கீ கீன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு எல்லாருக்கும் பின்னால நிக்கிறா. அவ லிஃப்டுக்குள்ள முதல்ல ஏறினவளா இருக்கலாம். அவ ஒவ்வொருத்தர் முகத்தையும் பாக்குறா. யாரும் இறங்குற மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரையும் மெதுவா தள்ள சொல்லிட்டு அவ லிஃப்டை விட்டு வெளியே வர்றா. எல்லாரும் அவளை ஏறிட்டு பாக்குறாங்க. அவ ஊன்றுகோல் உதவியோட நடந்து போறா. லிஃப்ட்ல இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குற்ற உணர்வு தெரியுது. அந்த பெண் லிஃப்ட திரும்பி பாக்குறா. லிஃப்ட் மேல போகுது. அதை பார்த்து அவ சந்தோஷமா புன்னகைக்கிறா. அதோட அந்த வீடியோ முடியுது. ஒரு வார்த்தை இல்ல, அனாவசிய சத்தம் இல்ல, மனசை பிழிஞ்சு எடுத்துட்டது இந்த படம். இந்த அவசர உலகத்துல நாம மனிதாபிமானத்தை இழந்துகிட்டு இருக்கோமோ? ரொம்ப தன்னயமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ? நம்மள மட்டும் நினைக்காம மத்தவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கரிசனையோட பார்ப்போமே. தன்னயமான வாழ்க்கையை மாத்தி அமைப்போமே. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கத்துக் கொடுக்குது.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம்.
2: Let us again continue our meditation from
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம்
2: Proverbs chapter 3
1: ஏழாம் வசனம் வாசிக்கலாம்.
2: Verse 7.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம்.
2: By the grace of God, yesterday we meditated from the first part of this verse.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணி விடாதே.
2: Do not be wise in your own eyes.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு இதோட இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லலாம்.
2: Today let us enter the second part of this.
1: ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: So a man is supposed to depart from evil when he fears the Lord.
1: மூன்று முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
2: Today I want to share three important things.
1: முதலாவது, the reality of evil, தீமையினுடைய நிஜ தன்மை.
2: The reality of evil,
1: தீமை என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது.
2: No one can refuse evil.
1: Not recognize the existence of evil. தீமை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது என்பதை ஒருவராலும் வந்து மறுக்கவே முடியாது.
2: No one can deny that the existence of evil in this world.
1: நீங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 15 and verse 3,
1: கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வாசிக்கிறோம்.
2: We read the eyes of the Lord are in every place, keeping watch on the evil and the good.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, கர்த்தரும் என்ன செய்றார்னா, நன்மையும் இருக்கிறதையும் பார்க்கிறாரு, தீமை இந்த உலகத்தில் இருக்கிறதையும் பார்க்கிறாரு.
2: So it means that the Lord is also watching over the evil and the good that is present in this world.
1: இதை நாம வந்து முதல்ல அங்கீகரிக்கணும்.
2: This we have to first accept it.
1: இன்றைக்கு வந்து ஒரு பழங்கால ஒரு philosophy இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, எல்லாமே நல்லது, எதிலுமே தீமை இல்லை என்று சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்லது ஒரு விதமான philosophy, ஒரு தத்துவம் வந்து பரப்பப்படுகிறது.
2: So today we have a old philosophy where they say that everything is for good and there is nothing evil in anything.
1: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க தான் ஒன்ற பாவம் சொல்றாங்க, ஒன்ற நீதின்னு சொல்றாங்க.
2: So they say only narrow minded people call it as evil or sin on the one side and the good on the other side.
1: ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக தான், அவங்களை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் ஒன்றை வந்து தீமைன்னு சொல்றாங்க, ஒன்றை நன்மைன்னு சொல்றாங்க.
2: In order to frighten the people and scare the people and bring them under control, they say there is evil and the good.
1: ஆனால் வேதம் அப்படி சொல்லல.
2: But the Bible doesn't say so.
1: வேதம் சொல்லுகிறது, தீமை என்று ஒன்று இருக்கிறது, நன்மை என்று ஒன்று இருக்கிறது.
2: But the Bible says there is something called evil and there is something called good.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to listen carefully.
1: இந்த தீமையையும் நன்மையையும் வகை அறுக்கிறது யார்?
2: So who is the one who is discerning this evil and good?
1: ஒரு காரியம் நல்லது, ஒரு காரியம் கெட்டது, ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, ஒரு காரியம் நிராகரிக்கப்படத்தக்கது என்பது யார்? யாருடைய கட்டுப்பாட்டில் அது வருகிறது?
2: So who is discerning or under whom's control it is to identify it is good and evil or acceptable or unacceptable?
1: ஒன்றை மறந்துடக்கூடாது.
2: We should never forget.
1: ஒருவர் நீதி உள்ளவரா இருந்தார்தான் அவர் எது அநீதின்னு சுட்டிக்காட்ட முடியும்.
2: Only if a person is righteous, he can show and identify which is unrighteousness.
1: ஒருவர் நல்லவரா இருந்தால்தான் அவர் தீமை என்னன்னு சுட்டிக்காட்ட முடியும்.
2: Only if a person is good, he can identify which is bad.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: உலகம் முழுவதுமே குருடர்களாக இருந்தா அதுதான் நல்லது என்று எல்லாரும் நம்பிடுவாங்க.
2: If the entire world is full of blind, then they will consider and trust and believe that that is the truth.
1: அதுதான் ரியாலிட்டி அப்படி நினைப்பாங்க.
2: They think that is the reality.
1: ஆனால் எப்போ ஒருவன் பார்வை உள்ளவனா இருக்கானோ அவனுக்கு தான் தெரியும் பார்க்கிறதுனுடைய அருமை என்ன, கண் இல்லாததனுடைய அருமை என்ன, அவனுக்கு தான் தெரியும்.
2: But only a person who has the sight will know what is the reality or what is the value of seeing and what is the value of being blind.
1: நீங்கள் மனிதனிடத்தில் போயிட்டு தீமை என்ன நன்மை என்ன நீங்க டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா அவனுக்கு வகை இருக்க முடியாது.
2: So if you ask a man or human being what is the definition for evil and good, he will not be able to discern it.
1: ஏன்?
2: Why?
1: வேதம் சொல்கிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவனானான்.
2: Because the Bible says every man have sinned and fallen short of the glory of God.
1: அப்ப மனுஷன்ட்ட போயிடு நீங்க நன்மை என்ன தீமை என்னனு கேட்டிங்கனா அவங்களால வகை இருக்க முடியாது.
2: So therefore if you ask a man what is evil and what is good, he will not be able to define or discern it.
1: ஏற்கனவே கண் குருடானவனுக்கு வெளிச்சம்னா என்னங்கன்னு தெரியும்.
2: So how can a blind know what is light?
1: அவன் இருளை தான் வாழ்க்கைன்னு நம்புறான்.
2: He trust and believe that darkness is his life.
1: இருளை விரும்புகிறான்.
2: He also desires darkness.
1: இருளிலேயே பழகிட்டான்.
2: And he is used to be in darkness.
1: அவனுக்கு நீதி என்றா என்னனே தெரியாது.
2: He don't know what is righteousness.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனோ பரிசுத்தர்.
2: But the Bible says our Lord is holy.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ளவர்.
2: Our Lord is righteous.
1: அவரே நல்லவர்.
2: And he is good.
1: அவருக்கு தெரியும் எது நன்மை எது தீமை.
2: And he knows which is good and which is evil.
1: அப்ப யார் வந்து நன்மை தீமை என்று வகை அறுக்கிற அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார்னா தேவன் மாத்திரமே.
2: So who has the authority to discern evil and good? It is God alone.
1: அதனால தான் ஏசாயா ரொம்ப வேதனையா சொல்வாரு.
2: That's why Isaiah says with much grief.
1: நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்வாரு.
2: Woe to them who say good as evil and evil as good.
1: ஏன் அவங்க மாத்தி மாத்தி இப்படி சொல்றாங்க அப்படினா,
2: why do they change and say that
1: அவர்களால நன்மையையும் தீமையையும் வகை அறுக்க அவர்களால முடியாது.
2: Because they are not able to discern evil and good.
1: ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் பார்க்கும்போது தான் எது தீமை எது நன்மை அப்படின்றத அவர் பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: But the Bible says the Lord keep watching over what is evil and what is good.
1: அதான் நாம் வாசித்தோம்.
2: That is what we read here.
1: நீதிமொழிகள் 15:3.
2: Proverbs 15:3.
1: கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
2: The eyes of the Lord are in every place keeping watch on the evil and on the good.
1: நமக்கு தெரியும் நோவாமின் காலத்திலே வேதம் சொல்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே பாவத்தினால் கரைபட்டு கிடந்ததை மனுஷன் பார்க்கல கர்த்தர் தான் பார்த்தார்.
2: And we know very well in the times of Noah when the imaginations of and thoughts of men were evil, it was not seen by men but only God who have seen.
1: நீங்க மனிதனுடைய வரலாற்றை நீங்க வேதத்துல வாசிப்பீங்களானா?
2: If you read about the history of man in the Bible,
1: இந்த தீமைக்கு வந்து எதிர்த்து நின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டவங்க தான்.
2: Only people who know the ways of God are the one who opposed evil.
1: தேவனை அறியாத மக்களுக்கு தீமை தீமையாகவே தெரியல.
2: People who did not know God, it did not evil did not seem appear to be an evil to them.
1: அவங்க அந்த தீமையை நன்மையை போல அனுபவித்தாங்க.
2: They were enjoying and experiencing this evil as good.
1: அவங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இல்ல.
2: They were not pricked in their hearts.
1: பாருங்க உதாரணமா சோதோம் கொமோரா.
2: For example Sodom and Gomorrah.
1: யார் வந்து இந்த இடத்துல நியாய தீர்ப்பை கொடுத்தது?
2: Who brought a punishment over them?
1: யார் வந்து இந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் இட்டிருக்குன்னு சொன்னது?
2: Who said that this wickedness of the people reach the kingdom of God?
1: கர்த்தர் தான் சொன்னார்.
2: It is God alone.
1: பாருங்க காயினுடைய வாழ்க்கையை பாருங்க.
2: Even the life of Cain.
1: அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்டு கூட சற்றும் சலனமே இல்லாம உட்கார்ந்திருக்கிறான்.
2: So even after killing his own brother, he was not even thinking or not even regretted for that.
1: கர்த்தர் மாத்திரம் தலையிட்டு உன்னுடைய சகோதரன் எங்கே அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுதுன்னு சொல்லாம இருந்திருந்தா இவன் என்னமோ ஒண்ணுமே செய்யாதது போல அவன் போல வாழ்ந்து போயிருப்பான்.
2: If God would have not intervened and asked where is your brother, his blood is calling me from this earth, he would have not even regretted or spoke about it.
1: அது ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டான்.
2: He would have not even realized it.
1: ஆனா யார் வந்து இத இந்த தீமை என்னன்னு வகை அறுக்கிறான்னு சொன்ன கர்த்தர் தான்.
2: So it is God who discerns what is evil and good.
1: தேவன் மாத்திரம் மனிதனுடைய லைஃப்ல இல்ல அப்படினா மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல.
2: If the Lord is not present in the life of a man, then there is no hope for the life of man.
1: அதாவது எந்த நீதிக்கான நம்பிக்கை மனுஷன்ட சுத்தமா இல்ல.
2: And the hope of righteousness is not present with man.
1: ஏனென்றால் அவர்தான் தீர்மானிக்கிறார்.
2: It's because God determines it.
1: அவர் எது நல்லது எது கெட்டது அப்படின அவர்தான் தீர்மானிக்கிறார்.
2: He is the one who determines which is good and which is evil.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: அதனால தான் நீங்க வந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா,
2: that's why if you read Genesis chapter 1,
1: ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் தான் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு இது நல்லது.
2: After creating each and everything, the Lord himself gave a certificate saying that it is good.
1: மனிதனை உண்டாக்கிட்டு சொல்றாரு நல்லது, ஆனா அவன் தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல. அது யார் தீர்மானிச்சானா? கர்த்தர் தான் தீர்மானிச்சார்.
2: After creating man, he said it is good, but he said it is not good for man to be alone, and it is God who determined and decided it.
1: மனுஷனுக்கு அது புரியல.
2: Man did not understand.
1: நீங்க எங்கயுமே வந்து ஆதாம் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணதா நீங்க பார்க்கவே முடியாது.
2: Nobody can find that Adam complained about it.
1: He thought அதுதான் அவனுடைய ரியாலிட்டி, அவன் நினைச்சிட்டான்.
2: He thought that is his reality.
1: ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல.
2: But God said it is not good for you to be alone.
1: நல்ல வளையும் கொள்ளணும் நீங்க.
2: You have to understand.
1: நன்மையும் தீமையும் வகை அறுக்கிறது கர்த்தர் தான்.
2: It is God himself who determines or discerns evil and good.
1: அவர் வகை அறுத்ததுனால நம்மளால இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பார்வையில தீமையும் தெரியுது நன்மையும் தெரியுது.
2: Since he has discerned, we can easily identify that it is evil and it is good in the sight of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது எது தீமை எது நன்மை.
2: His word teaches us which is good and which is evil.
1: இன்றைக்கும் உலகத்துல இந்த தீமை இருக்கிறது என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும்.
2: First of all, we have to understand that this evil is still present in this world.
1: நான் மூன்று காரியங்களை இந்த நீதிமொழிகளில் காண்பிக்கிறேன்.
2: I can show you three things from Proverbs.
1: இந்த தீமை எப்படி வெளிப்படுது பாருங்க.
2: How is this evil revealed?
1: நீதிமொழிகள் 3:29.
2: Proverbs 3:29.
1: நீதிமொழிகள் 3:29.
2: Proverbs 3:29.
1: அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
2: Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake.
1: அல்லது இன்னொரு விதமா சொல்ல போனா,
2: in other words,
1: முதலாவது தீங்கு எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா, தீங்கின் நினைவுகள், நினைவுகள்.
2: So first this evil is being reflected by devising.
1: Devising of evil. தீங்கையே நினைப்பது, தீங்கையே பிணைப்பது.
2: So devising of evil.
1: இது ஒரு தீங்கினுடைய ஒரு நிஜத்தன்மை.
2: This is one of the reality of evil.
1: எல்லாருமே நமக்கு நன்மையை நினைப்பாங்க, நீங்க நினைச்சிடாதீங்க.
2: Don't think that everyone will think good about you, good of you.
1: இந்த உலகத்துல வந்து தீங்கையே நினைத்துட்டு இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க.
2: There are people who devise evil alone in this world.
1: இதை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பாப்பீங்க, இதை நீங்க உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க பாப்பீங்க.
2: This you can find in your personal life and you can also see in all the parts of your life.
1: முகத்தை பார்த்தா நல்லா பேசுவான்.
2: When you look at their face, they may speak very well.
1: மனதுல வந்து தீங்கை நினைக்கிறவன் இருக்கான்.
2: But there are people who devise evil in their hearts.
1: வெறும் தீங்க நினைக்கிறவங்க மட்டும் இல்ல.
2: Not only people devise evil.
1: எப்படி தீங்க இந்த உலகத்துல நிஜமா இருக்குதுன்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I will show you how this is existing in this world.
1: இன்னொரு கூட்டம் இருக்காங்க.
2: There is one more crowd.
1: நீங்கள் நீதிமொழிகள் 2:14 வாசித்தீங்கன்னா,
2: If you read Proverbs 2:14.
1: தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்கள்னு பார்க்கிறோம்.
2: Who rejoice in doing evil and delight in the perversity of the wicked.
1: அப்ப முதலாவது தீமையை நினைக்கிறாங்க.
2: First they devise evil.
1: இன்னொன்று இருக்காங்க, அவங்க யாருன்னா தீமையிலேயே மகிழுறாங்க.
2: And next group who delight in evil.
1: அவங்க தீமையில அவ்வளவு பிரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க.
2: So they delight and they rejoice in that evil.
1: இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம்.
2: This might be shocking you.
1: இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு.
2: Do we have people like this?
1: உங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா, இது வந்து இன்றைக்கு வரைக்கும் உண்மை.
2: The reality is it is still existing in this world.
1: தீமைய வந்து விரும்புறவங்க இருக்காங்க.
2: There are people who desire for evil.
1: நீ நினைக்காதீங்க தீமைய வந்து வேண்டா விருப்பா செய்றாங்கன்னு.
2: Don't ever think that they do this evil without intention.
1: அவங்க நிறைய கூட்டம் இருக்காங்க, அவங்க வந்து தீமை செய்ய பிரியப்படுறாங்க.
2: Many people delight to do evil.
1: அதை மனதார விரும்பி செய்றாங்க.
2: They intentionally with great desire they do it.
1: மூன்றாவது நான் சொல்வேன்.
2: And third I would tell you.
1: இந்த தீமையை குறித்து நீங்க நீதிமொழிகளை வாசிங்க. நீதிமொழிகள் 16:27 வாசித்தால்,
2: If you read Proverbs 16:27,
1: பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல பேலியாளின் மகன் வந்து தீமையை கிண்டி விடுகிறான் இருக்கிறது.
2: So it says an ungodly man digs up evil.
1: அவன் எரிகிற அக்கினி போன்ற அவன் உதடுகளில் இருக்கிறது.
2: And it is on his lips like a burning fire.
1: இன்னொரு விதமா சொன்னா இது வந்து எப்படின்னா, the தீமைய தூண்டி விடுறது.
2: So this is digging up evil or triggering evil.
1: இத வந்து ஏவி விடுறது.
2: So they trigger up evil.
1: சிலவங்க வந்து நேரா தீங்கு செய்ய தைரியம் இருக்காது.
2: They will not have boldness or guts to do evil directly.
1: ஆனா தீங்கு செய்ய வேற ஒருத்தனை ஏவி விடுவாங்க.
2: But they will trigger others to do evil to you.
1: இத போய் செஞ்சிட்டு வா.
2: You go and do this.
1: இப்படி அவனுக்கு விரோதமா பண்ணு.
2: So you do this against him.
1: சரி மூட்டி விடுவான்.
2: So they will trigger it.
1: இது வந்து வேதத்துல நமக்கு நீதிபதிகளே வாசிக்கிற சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I will show you these incidents where you can read in Proverbs.
1: முதலாவது தீமைய நினைக்கிறாங்க.
2: First they devise evil.
1: இன்னொரு தடவை சொன்னா பிணைக்கறாங்கன்னு சொல்வேன்.
2: Otherwise they make
1: டிவைஸ் தான், டிவைஸ் இங்கிலீஷ்ல வந்து டிவைசிங் ஈவில்ன்ற வார்த்தை பிணைக்கிறது, தீமையை நினைக்கிறது, பிணைக்கிறது.
2: தே டிவைஸ் ஈவில்.
1: இரண்டாவது தீமையில பிரியப்படுறது.
2: நெக்ஸ்ட் தே டிலைட் இன் ஈவில்.
1: மூன்றாவது தீமையை வந்து கிண்டி விடுறது.
2: அண்ட் நெக்ஸ்ட் தே டிக் அப் ஈவில்.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு பயமே உண்டாதா?
2: Glory be to the name of the Lord.
1: இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது?
2: So where did it start from?
1: இந்த தீமை எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தது?
2: How did this evil enter the life of a man?
1: ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read Romans 5 and verse 12,
1: 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல என்று வாசி.
2: Therefore as by one man sin entered into the world and death by sin.
1: நீங்கள் ரோமர் 5:19 வாசித்தால்,
2: If you read Romans 5:19,
1: அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல அப்படினு வாசிக்கிறோம்.
2: For as by the one man's disobedience the many were made sinners.
1: அப்போ நீங்க ஒன்னு நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: So you have to understand.
1: நாம் வாழ்கிற இந்த உலகத்துல தீமை என்பது நம்முடைய கண்ணு முன்னாக எப்பொழுதும் இருக்கிறது.
2: So it means that the evil is always present in the world that we are living in.
1: அது மனிதனுடைய எண்ணங்கள்ல இருக்கிறது.
2: That is present in the thoughts of man.
1: அது மனிதனுடைய பிரியமாகவும் மாறுகிறது.
2: That becomes delight of man.
1: மனிதன் அதை இன்னொருவனுக்கு விரோதமாக தூண்டி விடுகிறவனாக இருக்கிறான்.
2: So men also are kind of people where they trigger this evil against other one.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: எங்கே துவங்கினது என்று கேட்டிங்கனா,
2: Where did it start?
1: வேதம் சொல்லுகிறது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே.
2: It started from one man's disobedience.
1: அதனால தான் ஆதியாகமத்தை நீங்க வாசிப்பீங்களானா, ஆரம்பத்திலே கர்த்தர் வந்து இந்த பாவத்தினுடைய துவக்கத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார்.
2: That's why when you read in Genesis the Lord very well writes about this initiation or start of this sin.
1: எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு அவர் தீர்மானித்தார்.
2: He is the one who determine what you are supposed to eat and what you are not supposed to eat.
1: எது நல்லது எது கெட்டதுன்றதை கர்த்தர் தீர்மானித்தார்.
2: It is God who determine which is good and which is evil.
1: அந்த தீமையை செய்யாதன்னு சொல்லும்பொழுது அவன் அதை கீழ்ப்படியாம போனபோது அவன் அந்த தீங்குக்கு பாவத்திற்கு உட்படுகிறான்.
2: So when the Lord commanded him not to do, but when he did it and when he went into the evil, then he was just carried away by this sin.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பாவம் அவனுக்குள்ள முதலாவது எப்படி வருகிறதுனா கண்களின் இச்சையினாலே வருகிறது.
2: So first of all this sin entered into him by the lust of his eyes.
1: அது வந்து I would call it as attraction. அது வந்து ஒருவனை கவருகிறது.
2: So that I could call as attraction.
1: இந்த கவர்ச்சி இருக்கு பாருங்க, இது ஒரு மனுஷன் வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல.
2: So this attraction need not overcome a man.
1: அது வந்து எல்லா இடங்கள்ல இந்த கவர்ச்சி உண்டாகும்.
2: This attraction is present and it happens everywhere.
1: அந்த பாவம் வான்னு கூப்பிடும்.
2: This sin invites everyone.
1: ஆனா ஒரு மனுஷன் அதுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல.
2: It is not necessary for a man to involve himself into it.
1: அந்த அட்ராக்ஷன வந்து அவன் வந்து ரெஸ்பான்ட் பண்ணும்போது அதற்கு அவன் வந்து தன்னை இணங்கும் போதுதான் அந்த பாவம் என்ன செய்யுதுனா அவனுக்குள்ளே கருத்தரிக்குது.
2: So only when he responds to that attraction only then this sin is conceived in him.
1: எது அவனுக்குள்ளே கருத்தரிக்குதோ அது ஒரு நாள் அவனுக்கு விளைவாக வெளியே பிறக்குது.
2: So the one that is conceived in him that comes out as a reward or an outcome.
1: அது அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவனை பிணைக்குது, அவனை அடிமையாக்குகிறது.
2: So that actually takes control of his life and control and continually rules his life.
1: வெறும் அட்ராக்ஷனா தெரிந்தது இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணுது. வெறும் கண்களுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிந்த ஒரு காரியம் வந்து இப்பொழுது அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது.
2: The thing which actually appeared as an attraction now it began to arrest him.
1: ஆகவே நம்ம வாழ்க்கையில கடந்து போகும்போது நம்ம எச்சரிப்பா இருக்கணும். எல்லாரும் எல்லாமுமே நல்லது நல்லவர்கள் அப்படின்ற ஒரு நினைப்புல நம்ம போகவே கூடாது.
2: So as we live our life we have to understand one thing that it's not that everything and everyone is good.
1: ஆகவேதான் சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
2: That's why the Bible says you have to test and try it and then choose which is good to you.
1: ஆவிகளை கூட நாம் வந்து சோதித்தறிய வேண்டும்.
2: Even among the spirits you are supposed to try them.
1: Test every spirit in போட்டிருக்கு. எல்லா ஆவிகளையும் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
2: You have to test and discern every spirit.
1: நீங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே நீங்க கண்மூடித்தனமா நம்புனீங்கன்னா தீமைக்குள்ள ஆவீங்க.
2: So if you believe it as such everything then you will be taken into evil.
1: நமக்கு நேராய் வருகிற எல்லா சத்தமுமே தேவனுடைய சத்தம் எடுத்து கொள்ள கூடாது.
2: We should not consider all the voices that comes towards are God's voice.
1: நம்மட பேசுறவங்க எல்லாருமே தேவ தூதன் நம்பிர கூடாது.
2: We should never trust that everyone who speaks to us are God's angels.
1: எல்லாமே நம்முடைய நன்மைக்கானது நம்ம நம்பிர கூடாது.
2: And we should never trust that every everything that comes to us it's for a good
1: சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும்
2: we are supposed to test and choose the one which is good to us
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு அட்ராக்டிவா எவ்வளவு சிறந்ததா தெரியலாம்
2: no matter how best or attractive the words might be
1: ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் பிசாசுனுடைய வார்த்தை வந்து ஏவாளுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிஞ்சது
2: it's because instead of the word of god the words of satan found to be more attractive to eve
1: அதிகமான வாக்குறுதிகளை கொடுப்பது போல இருந்தது
2: it actually appeared like as if it was filled with more promises
1: இன்னும் அதிகமான மேன்மைகளை அது கொடுக்கிறது போல இருந்தது
2: it also appeared as if it was filled with much greatness
1: அது வந்து ஐயோ இத மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கற மாதிரி இருந்தது
2: so it actually made her to think that I should not miss this
1: தேவன் கொடுத்ததை விட இது ரொம்ப சிறந்ததாக தெரிந்தது
2: it appeared to be more best than which god has given her
1: ஆனால் அது எப்படிப்பட்டதா இருந்தா தீங்கினால் நிறைந்திருந்தது
2: but it was full of evil
1: நாம எச்சரிப்பா இருக்கணும்
2: we should be very careful about
1: அப்ப முதலாவது தீங்கு என்பது உலகத்திலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற உண்மையை நாம் முதல்ல அங்கீகரிக்க வேண்டும்
2: so first we have to understand the reality of evil that it is present in this world
1: இரண்டாவது
2: second
1: இந்த வசனத்தை திரும்ப நீங்க வாசிப்பீங்களா
2: if you read the verse again
1: நீ என்ன செய்யணும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள்
2: proverbs 3 and verse 7
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு
2: fear the lord and depart from evil
1: நீ என்ன செய்யணும்னா தீமையை விட்டு விலகு
2: you are supposed to depart from evil
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு
2: it is really surprising
1: இது இரண்டாவது என்ன சொல்லுகிறதுனா ஒவ்வொருவர் மேல் இருக்கிற கடமை உத்தரவாதத்தை பற்றி பேசுகிறது
2: now second it speaks about the responsibility of everyone
1: நல்ல கவனிங்க
2: listen carefully
1: தீமை இந்த உலகத்துல இருந்தாலும் அதுல இருந்து விலகுவதற்கு நம்ம மேல ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்குது
2: though this evil is present in this world but we all have a responsibility to depart from it
1: அதுவே தானா விலகிரும் நீங்க நினைக்க கூடாது
2: you should never think that it will depart from us automatically
1: நாம் தான் அதை விட்டு விலக வேண்டும்
2: we are supposed to depart from it
1: நாம் தான் அதை விட்டு விலகணும்
2: we are supposed to depart from
1: பாவம்
2: it
1: பாவம் அதுவா வந்துட்டு அதுவா போய்டும் நீங்க நினைக்க கூடாது
2: don't ever think that sin will come by itself and leave us and depart from us
1: தீமை வந்து தானா போய்டும் நீங்க நினைக்க கூடாது
2: don't think that evil will come by itself and depart from us by itself
1: தீமையை உள்ளே வரவேற்பதற்கும் நாம தான் உத்தரவாதி
2: we are the one responsible to invite this evil into our life
1: அதே வேளையில தீமையை விட்டு விலகிறதற்கும் நாம தான் உத்தரவாதி
2: and at the same time we are responsible to depart from this evil
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: நாம இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து வாழ வேண்டும்
2: we have to realize this responsibility and live accordingly
1: இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தரே என்ன பண்ணுவாரனா தீமை எல்லாத்தையும் அவரே விலக்கிடுவாரன்னு நினைக்கிறாங்க
2: today many people think that the lord himself will remove all the evil from our life
1: பாருங்க மனுஷனுக்கு வந்து நன்மை தீமை இன்னதென்று அறிகிற திறனை மாத்திர கர்த்தர் கொடுக்கல
2: the lord not only gave the ability to identify which is good and evil to man
1: அதே மனிதனுக்கு ஆண்டவர் எந்த திறனை கொடுத்திருக்கிறார்னா தன்னுடைய தீங்கை விட்டு பாவத்தை விட்டு விலகி போகவும் கர்த்தர் மனுஷனுக்கு உத்தரவாதத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார்
2: the lord has also given the ability and the responsibility and the strength to depart from the same evil
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: இந்த உத்தரவாதத்தை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும்
2: we have to understand this responsibility
1: ஐயோ நான் என்ன செய்வேன் நான் அப்படி தீங்கல விழுந்துட்டேனேன்னு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல
2: it is not necessary for you to say what can I do and sit along always in the evil
1: உங்கள் மேல ஒரு உத்தரவாதம் இருக்குது நீங்க எழும்பி தீமையை தெரிந்து கொள்வதா நன்மையை தெரிந்து கொள்வதா என்று நீங்க தான் தீர்மானிக்கணும்
2: so you have a responsibility it is vested on you that you should rise up and choose whether you have to choose evil or good
1: நல்ல கவனிங்க
2: listen carefully
1: ஒருவேளை வந்து தீமையை விட்டு விலகு அப்படினு சொல்ற வார்த்தை கேட்ன உடனே ஐயோ எம்எல் பெரிய உத்தரவாதம் இருக்கே நீங்க நினைக்கலாம்
2: so when you read the verse as depart from evil you may consider it to be a great responsibility that is vested on you
1: ஒரு பெரிய பழு எம்எல் இருக்கே
2: it is a big burden that is placed upon
1: பெரிய பாரம் ஐட்டனை இப்ப நான் இப்ப ஆண்டா விலகணுமா
2: சோ ஐ அம் ஐ சப்போஸ் டு டிபார்ட் ஃப்ரம் இட்
1: ஆனா இத நீங்க யோசிக்கும் போது இதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு
2: பட் தேர் இஸ் an important truth where you can rejoice over
1: அது அர்த்தம் என்ன தெரியுமா ஏன் சந்தோஷப்படலாம் தெரியுமா
2: why can we rejoice in this
1: ஏனென்றால் தீமையை விட்டு விலகுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார்
2: இட்ஸ் பிகாஸ் காட் கிவ்ஸ் அஸ் எ சான்ஸ் டு டிபார்ட் ஃப்ரம் ஈவில்
1: நல்லா கவனிங்க
2: லிசன் கேர்ஃபுல்லி
1: தீங்குக்கு நாம் உட்பட்டு விட்டாலும் இந்த தீங்குக்கு நாம் கடைசி வரைக்கும் அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: Even if you have fallen into evil, it is not necessary for us to remain as slaves to this evil forever.
1: நாம் தீங்கினால் எப்பொழுதுமே ஆண்டு கொள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லை.
2: We need not be dominated by this evil always.
1: நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand what I say?
1: தீங்கு எவ்வளவு பெரியதா இருந்தாலும்,
2: no matter how great is this evil,
1: தீங்கு எவ்வளவு பெரிய வலிய கொடுமையா இருந்தாலும்,
2: no matter how burdensome this evil is,
1: தீங்கு வந்து நம்மளை வந்து மரணத்துக்கு நேரா தள்ளக்கூடிய வலிமை இருந்தாலும்,
2: no matter how powerful the evil that can take us even to us,
1: நாம் வாசித்தோம் பாருங்க, ஒரு மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் மனிதனை ஆண்டு கொண்டதுன்னு பார்க்கறோம் பாருங்க.
2: Like how we read that because of one man's sin there is death and death overcame by the sin.
1: One man's sin came and through sin death reigned on man. அப்போ இந்த பாவத்தினால் வந்த மரணம் எல்லாம் நினைக்கும் போது பெரிய காரியமா உங்களுக்கு தெரியலாம்.
2: So when you see this death that came by sin, it may appear to be a great one.
1: ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க,
2: but don't forget,
1: இந்த தீங்கிலிருந்து நாம விலகுவதற்கும் ஒரு பாதை இருக்கிறது.
2: We have a path also to depart from this evil.
1: நீங்க சொல்ல வேண்டியது, ஐயோ நான் தீங்கல மாட்டிக்கிட்டேன், இனி காலமெல்லாம் நான் தீங்கலே தான் வாழணும்னு அவசியம் கிடையாது.
2: So you need not tell, I'm just caught into this evil, I may have to live in this evil forever.
1: நான் தீங்கிலிருந்து வெளியே விலகி வர என் மேல கர்த்தர் வந்து ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு.
2: The Lord has given a grace upon me that I may depart from this evil.
1: அதனால வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: That's what we read, fear the Lord and depart from evil.
1: நான் தெரிந்து கொள்ளலாம்,
2: I can choose it.
1: தீமையை விட்டு விலகிறதுக்கு நான் தெரிந்து கொள்ளலாம்,
2: I can choose to depart from evil.
1: யோபுவின் புத்தகம் 34 அதிகாரம் 4 வசனம் பாருங்க.
2: If you read Job chapter 34 verse 4,
1: 34:4, நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக.
2: Let us choose justice for ourselves.
1: நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக.
2: Let us know among ourselves what is good.
1: ரொம்ப நல்லா இருக்குல்ல?
2: It is very beautiful.
1: நியாயத்தை நமக்காக தெரிந்து கொள்வோமாக.
2: Let us choose justice for ourselves.
1: நாமளே தெரிந்து கொள்ளலாம்.
2: So we can choose it.
1: நாமளே விடுபடலாம்.
2: We can be departed from it.
1: நாம தீர்மானம் எடுக்கலாம்.
2: We can make a decision.
1: நான் வந்து தீமையை விட்டு விலகுவேன்.
2: So I will depart from evil.
1: தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் வந்து அவங்களுக்கு ராஜ போதனம் கொடுக்கப்பட்டது உண்மைதான்.
2: So it is true that a royal food was offered to Daniel and his friends.
1: ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்க இருதயத்துல தங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாங்க.
2: But they purposed and decided and determined their heart that they will not defile using this royal food.
1: Shadrach, Meshach, Abednego முன்பாக சிலை வைக்கப்பட்டது உண்மைதான்.
2: It is true that an image was erected before Shadrach, Meshach and Abednego.
1: எக்கானம் ஊதப்பட்டது உண்மைதான்.
2: It is true that the trumpets were blown.
1: ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்க வணங்க மாட்டோம்.
2: But they took a decision that we will not bow down.
1: எங்கள் தேவனங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம்.
2: Even if our God does not deliver us, we will not worship this idol.
1: அங்க தானியேலுக்கு வந்து ஜெபம் பண்ண கூடாதுன்னு சட்டம் வருது.
2: So there came a decree saying that Daniel should not pray.
1: அவன் செய்யற நன்மை எப்பொழுதும் செய்யறதுக்கு ஜன்னலை திறந்து 3 times அவன் ஜெபம் பண்ணிட்டே தான்
2: இருந்தான். And he was by his own routine, according to his own routine, he opened the windows and was praying 3 times a day.
1: தீமை அவனை மேற்கொள்ள விடல.
2: He never allowed evil to overcome him.
1: அவன் அந்த தீங்கை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க.
2: They took a decision to come out of this evil.
1: மோசேயின் வாழ்க்கையை பார்ப்பீங்களா, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவனை சுற்றி இருந்தது.
2: So even the life of Moses, there were pleasures of Egypt that were present to him.
1: அவன் வாழ்ந்த வீடு பாவத்தின் வீடு.
2: The house that he lived was a house of sin.
1: அவன் வாழ்ந்த தேசம் பாவத்தினால் நிறைந்திருந்தது.
2: The nation which he lived was filled with sin.
1: ஆனால் வேதம் சொல்கிறது,
2: but the Bible says,
1: அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டா.
2: He chose rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season.
1: அப்போ தெரிந்து கொள்ற உத்தரவாதம், தெரிந்து கொள்கிற கிருபை நம்ம மேல இருக்கு.
2: So therefore the responsibility of choosing and the grace of choosing is vested upon us.
1: முதல்ல வந்து என்னால தீங்கினுடைய பாதையில இருந்து விலக முடியும் நீங்க நம்பணும்.
2: First you have to believe that you can depart from the path of evil.
1: அதனாலதான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 வாசிக்கும் போது, எபிரேயர் 12 முதலாம் வசனம் பாருங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம்.
2: Therefore seeing we also are compassed about with so many so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith.
1: கவனிச்சிங்களா இங்க?
2: Did you notice it?
1: நம்மை சுற்றி நெருங்கி பாவம் நிக்குது.
2: So the sin is around us, besetting us.
1: ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படினா,
2: but what are we supposed to do?
1: அதை தள்ளி விட வேண்டும்.
2: We have to lay aside.
1: தள்ளி விட வேண்டும்.
2: We have to lay aside.
1: அதுதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது,
2: that's why when Paul writes to Timothy,
1: அவர் சொல்வாரு பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடின்னு சொல்வாரு.
2: He says flee away from youthful lust.
1: அப்போ உன்னால முடியும் பாது.
2: So it is possible for you.
1: நீ தான் செய்யணும்.
2: You are supposed to do it.
1: நீ வந்து அதற்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்ல.
2: It is not necessary for you to be a slave to it.
1: அது உன்னை ஆண்டு கொள்ளணும்னு அவசியம் இல்ல.
2: You need not to have the, you need not be necessary for it to be dominated by you.
1: நீ வந்து அதை மேற்கொள்ள முடியும்.
2: You can overcome that.
1: நீ உன் மனதில ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
2: You have to make a decision in your mind.
1: நீ அதற்காக நீ முயற்சி எடுக்கணும் எடுக்கலாம்.
2: And you can take an effort and you have to take an effort for that.
1: நீ தீர்மானம் எடுக்கணும்.
2: You have to make a decision.
1: உன் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது.
2: Your decision is very important.
1: யோசுவா சொன்னார் உங்களுக்கு முன்பாக நன்மையையும் தீமையையும் வைக்கிறேன்.
2: Joshua said I have kept good and evil before you.
1: நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்க?
2: What are you deciding?
1: அதை தெரிந்து கொள்ளுங்க.
2: You choose that.
1: நீங்க தேவனை சேவிக்க போறீங்களா? நீங்க பாகாலை சேவிக்க போறீங்களா? நீங்க தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்க.
2: So you have to decide whether you're going to serve Baal or God.
1: இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்குது. ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது.
2: This is a great relief and a deliverance that it gives us.
1: என்னை சுற்றி பெரிய தீங்குகள் இருந்தாலும்,
2: though there are great evils surrounding me,
1: என்னை நெருங்கி தீங்கு நின்றாலும்,
2: though this evil is besetting me on all sides,
1: இந்த தீமையை வேண்டான் சொல்லி விலகி நிற்க ஆண்டவர் எனக்கு தயவு கொடுத்திருக்கிறாரு.
2: The Lord has given me a favor and grace for me to depart from this evil.
1: என்னால விலக முடியும்.
2: I can get departed from this.
1: என்னால பரிசுத்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்க முடியும்.
2: I can commit myself to holiness.
1: அதை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
2: And the Lord is also expecting that I should do it.
1: பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒண்ணு கேள்விப்பட்டேன்.
2: Many years ago I heard an incident.
1: அது ஒரு கற்பனை சம்பவமா என்னன்னு தெரியல.
2: I don't know whether it's an imagination or what.
1: ஒரு முறை ஒரு வண்ணான் ஒருவன் இருந்தானாம். வண்ணான் ஒரு வாஷர்மேன்.
2: There was a washerman once.
1: அப்போ அந்த டோபி என்ன பண்ணானா, அவனுக்கு ஒரு கழுதை ஒன்னு இருந்துச்சாம்.
2: So he had a donkey.
1: அந்த கழுதை வந்து ரொம்ப வருஷமா அவனுக்கு உண்மையா உழைச்சுதான்.
2: The donkey was faithfully working for him for many years.
1: வண்ணான் வந்து இந்த கழுதையை ரொம்ப கொடுமையா நடத்தான்.
2: But this washerman actually treated it very harshly.
1: அதுடைய முதிர் வயதுல கூட அதன் மேல பழுகளையும் பாரங்களையும் சுமத்தி அதை ரொம்ப வேதனைப்படுத்தினான்.
2: So even at its very old age he used to keep so much of burden on it and used to deal with it very harshly.
1: இந்த கழுதை வந்து இந்த வண்ணானுக்கு எவ்வளவோ உண்மையாக அது உழைச்சாலும் எந்த எதிர்பேசாம உழைச்சாலும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்டாம அந்த கழுதையை நடத்துவான்.
2: So though this donkey served him so good, but this man never showed any mercy to it.
1: ஒரு மனிதாபியமே இல்லாமல் அதை நடத்துவான்.
2: He treated it without any humanity.
1: ஒரு நாள் இந்த கழுதை வந்து கொஞ்சம் வயதாயிருச்சு, அதனால முன்னால போல உழைக்க முடியல.
2: So one day this donkey became very old, so it could not serve as it was serving earlier.
1: ஆனால் இந்த கொடூரமான எஜமான் என்ன செய்தானா, ஒரு நல்ல பெரிய குழி தோண்டினான்.
2: So this master actually digged a very big pit.
1: அந்த பெரிய குழிக்குள்ள இந்த கழுதைய உயிரோட உள்ள போட்டான.
2: So he just cast through this donkey into that pit alive.
1: உயிரோட போட்ட இந்த கழுதைக்கு மேல வெளியில தோண்டின மண்ணை எடுத்து மேல போட ஆரம்பிச்சான்.
2: He also tried to cover it with the mud that he just dug up.
1: இந்த கழுதை எவ்வளவு கத்தி பார்த்துச்சு, இப்படி உயிரோட புதைக்க பாக்குறியே.
2: So this donkey was crying out saying, why are you actually burying me alive?
1: என்ன கொன்னுறாதன்னு கெஞ்சுது.
2: It was just pleading not to kill her.
1: அவனோ இரக்கம் இல்லாம அதன் மேல அவ்வளவு ஒரு வன்மத்தோட அந்த மண்ணை தூக்கி வாரி.
2: So without any mercy, with so much of arrogance, he was just covering it with the mud.
1: இந்த கழுதை பார்த்துச்சு.
2: So this donkey was looking at it.
1: இப்படியே இருந்தா அவ்வளவுதான்.
2: It will not work out if I stay.
1: என்ன செய்யது தெரியுமா?
2: Now what did he do?
1: ஒவ்வொரு முறை மண்ணை தூக்கி போடும்போதும்,
2: whenever he just covers it with the mud,
1: அந்த மண்ணை உதறி விட்டுருமா.
2: It will just shake that mud.
1: உதறி விட்டு அந்த மண்ணுக்கு மேல போய் நின்னுகுமா.
2: And it will stand upon the mud.
1: திருப்பி மண்ணை போடுவான் பாருங்க.
2: Again when he
1: உதறி போட்டு திருப்பி அந்த மண்ணுக்கு மேல நின்னு.
2: Again it shakes and stands upon the mud.
1: இப்படியே அவன் போட போட போட போட இது ஒவ்வொரு பிடி மண்ணுக்கு மேலயும் நின்னு கடைசியில தரைக்கு மேல வந்துருச்சு.
2: So as he was just covering it with the mud, this donkey was shaking the mud and standing upon that.
1: அவனால அந்த கழுதையை வந்து உயிரோட புதைக்கவே முடியல.
2: He was not able to bury that donkey alive.
1: இத பார்த்தானே அவனுக்கே மனசு மாறிடுச்சான்.
2: And even his heart changed when he saw this.
1: இது எவ்வளவு ஞானமுள்ள ஒரு கழுதையா இருக்கு.
2: See how wise was this donkey?
1: நான் இத கொல்லலாம்னு மண்ணு போட்டா அதுக்கு இணங்காம நிக்குது.
2: I'm trying to bury it alive but it could not comply to that.
1: அவன் கொடுமை செய்யறத நிறுத்திட்டு தொடர்ந்து அதை வச்சிட்டு வேலை வாங்கினா.
2: So he stopped doing harshly, stopped treating harshly and began to serve, work with that.
1: இந்த கதை நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குது.
2: This actually teaches a good truth.
1: என்னதான் தீங்கு நம்மை சுற்றி நின்றாலும்,
2: no matter however the evil may beset us around us,
1: எவ்வளவுதான் தீங்கு நம்மேல் வீசப்பட்டாலும்,
2: no matter how much evil may be thrown upon us,
1: தீமையை விட்டு விலகிறது என்னுடைய உத்தரவாதம்.
2: It is my responsibility to depart from evil.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தீமையை விட்டு விலகு.
2: Depart from evil.
1: முதலாவது நான் சொன்னேன்.
2: First I told you.
1: நாம் வாழ்கிற உலகத்தில் தீங்கு இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அங்கீகரிக்கணும்.
2: First we have to accept and understand the reality of evil that is present in the world.
1: நமக்கு முன்பாக நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பார்க்கறதெல்லாம் நன்மை இல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும்.
2: We have to realize and understand there is evil and good that is present before us and it is not that good alone that is everything present before us.
1: அதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விவேகம் தரணும்.
2: And the Lord should give us an ability or a wisdom for that.
1: Discernment ஆண்டவர் தரணும். எதை பகுத்து பார்க்கிறது?
2: The Lord should give a discernment to identify it.
1: இரண்டாவது நான் சொன்னேன்.
2: Second I told you.
1: தீங்கு இருக்கிறது உண்மைதான்.
2: It is true that evil exists.
1: ஆனால் தீமையை விட்டு விலக வேண்டிய உத்தரவாதம் நம்ம மேல இருக்கிறது.
2: But we have the responsibility to depart from evil.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் யாக்கோபு 4:17 சொல்கிறது.
2: That's why James 4:17 says.
1: 4:17.
2: James 4:17.
1: ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும்.
2: Therefore to him who knows to do good and does not do it, to him it is sin.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: நன்மை செய்ய அறிஞ்சா மாத்திரம் போதாது.
2: It is not enough that you know to do good.
1: அதை நன்மையை செய்யணும்னு அறிஞ்சிட்டு அதை செய்யாமற் போக கூடாது.
2: And you should not stop doing good.
1: உனக்கு தீமைன்னு தெரியுது, தீமையை விட்டு விலக.

0: 3:7 இரண்டாவது பகுதி.
1: Proverbs 3:7 the second part.
0: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
1: Fear the Lord and depart from evil.
0: கர்த்தர் வந்து நல்ல நம்முடைய தேவன் ரொம்ப அன்பானவர் பாருங்க.
1: God is so loving.
0: நமக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கிறார் அப்படினா அதற்கு வேண்டிய கிருபையையும் தேவன் கூட்டி கொடுக்கிறார்.
1: So if he gives some responsibility he also adds the favor of grace that is needed.
0: எந்த காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய சொன்னாலும் அதற்கு வேண்டிய தயவையும் அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு.
1: No matter whatever the Lord commands us to do he also adds up resources that is required to do it.
0: இந்த தீமையை விட்டு விலகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான உபகரணத்தை கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given a very good resource for us to depart from evil.
0: மூன்றாவது அதுதான் நமக்கு சத்தியத்தை பார்க்கறோம்.
1: So that is the third truth that we read.
0: இந்த தீமையை விட்டு விலகுவதற்கு தேவன் நமக்கு அளித்துள்ள பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
1: The resource that the Lord gives us to depart from evil is fearing the Lord.
0: நீங்கள் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்தால்
1: If you read Proverbs 19:23
0: கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது.
1: The fear of the Lord leads to life and he who has it will abide in satisfaction. He will not be visited with evil.
0: தீமை அவனை அணுகாது.
1: He will not be visited with evil.
0: யாரை தீமை அணுகாது?
1: Whom will not the evil visit?
0: வேதம் சொல்கிறது.
1: The Bible says.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தீமை அணுகாது.
1: So the one who fears the Lord, the evil will not visit him.
0: கர்த்தர் வந்து
1: உபாகமத்தின்
0: புஸ்தகம் 17 அதிகாரம் 18-20 வசனங்களை நீங்கள் வாசித்தால்
1: If you read Deuteronomy chapter 17 verses 18 to 20
0: அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின் செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள்.
1: Also it shall be when he sits on the throne of his kingdom that he shall write for himself a copy of this law in a book from the one before the priests the Levites and it shall be with him and he shall read it all the days of his life that he may learn to fear the Lord his God and be careful to observe all the words of this law and these statutes that his heart be not lifted up above his brethren that he turn from not aside from the commandment to the right hand or to the left to the end that he may prolong his days in his kingdom he and his children in the midst of Israel
0: நாம் வாசித்தோம்
1: we read here
0: கர்த்தருக்கு பயப்பட்டால் தீமை நம்மை அணுகாது
1: when we fear the lord the evil will not visit us
0: கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது
1: how are we supposed to fear god
0: நாமளா ஒரு பயத்தை வளர்த்துக்கிறதா
1: can we actually bring a fear in us
0: நாமளா கற்பனை பண்ணி கடவுளுக்கு பயந்துக்கிறதா
1: so can we imagine a fear in us
0: இன்னைக்கு உலகத்துல வந்து கடவுள ஒரு பயமுறுத்துற சக்தியாவும் காட்டுறாங்க
1: today even in this world they show god as a fearing tool
0: fearful tool அதாவது ஒரு பயமுறுத்தத்தக்க ஒரு சக்தியா காமிக்கறாங்க
1: they show it as a fearful power or tool
0: அவர் எப்படி காமிக்கறாங்க அப்படினா ஐயோ கண்ணை ஒரு விதா உதாரணமா பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி பல்ல பெருசா பண்ணி வாய ஒரு மாதிரி பண்ணி கைய ஒரு மாதிரி பண்ணி இவங்களா ஒரு கற்பனை பண்ணி அதை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணும்ன்ற மாதிரி அதை உருவாக்கிக்கிறாங்க
1: so they just make and form the image in such a way that the eyes are big the teeth are big and the hands and the legs and feet are they just make it such a way that it may scare the people
0: ஆண்டவரோட பிள்ளைகளாக நமக்கு ஒரு நல்ல விளங்கிக் கொள்ளணும்
1: but we as children of god should understand
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம வளர்த்துக்கிறது கிடையாது
1: it is not that the fear of the lord will come by itself in us
0: no. we should not you know develop it on our own நாமளே இதை வளர்த்துக்கிட கூடாது.
1: We should not develop it on our own.
0: நாமளே அதுக்கு வந்து பேரனா அதுக்கு ஒரு உருவம் உருவாக்க கூடாது.
1: We should not give an image or form to it.
0: நாமளே வந்து கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன, நாமளே தீர்மானிக்க கூடாது.

0: We should not decide what is fearing God.
1: இந்தே கூட பாருங்க நிறைய சடங்குகளை என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக சடங்குகளை அவங்களே உண்டாக்கி வச்சிட்டாங்க.
0: So even today we have people who have made all the customs and rituals just to fear the Lord.
1: அப்படி கர்த்தர் நம்மள அப்படி பயப்படணும்னு சொல்லல.
0: The Lord never says that we should fear the Lord in that way.
1: அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதல பத்தி வேதம் பேசும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதல கற்று கொடுக்கிறவரும் கர்த்தர் தான்.
0: So when it says fear the Lord, it means that it is God himself who teaches how to fear the Lord.
1: கர்த்தர் நமக்கு எப்படி கற்று கொடுக்கிறாரு?
0: How does he teach us?
1: வேதம் சொல்கிறது.
0: The Bible says
1: இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை ஒரு பிரதி நீ உனக்காக எடுத்துக்கொண்டு அதை நீ வாழ்நாள் எல்லாம் வாசி.
0: You have to take a copy of this law in a book and you have to read it all the days of your life.
1: நீ அதை வாசிப்பாயானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ தெரிந்து கொள்வாய்.
0: So when you read that you will identify and know what is the fear of the Lord.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given this holy Bible to teach us the fear of the Lord.
1: இந்த வேதத்தை வாசிக்கிறவன் கர்த்தருடைய பயத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுவானானால்.
0: If a person who reads this Bible knows the fear of the Lord and fears the Lord.
1: வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 9 வசனம்.
0: The Bible says Psalm 119 and verse 9.
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே.
0: Where which shall a young man cleanse his way by taking heed thereto according to thy word.
1: இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு என்னன்னு சொல்லி?
0: Can you understand now?
1: நீ கர்த்தருக்கு பயந்திருப்பாயானால் தீங்கு உன்னை அணுகாது.
0: If you fear the Lord, that the evil will not come nigh to you.
1: எப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படுறது?
0: How are you supposed to fear the Lord?
1: எப்படி கற்றுக்கொள்வது?
0: How to learn it?
1: ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வாசிப்பதினாலே.
0: By reading the holy Bible that the Lord has given us.
1: அதிலே தேவனை நாம் அறிந்து கொள்வதினாலே.
0: By knowing the Lord from it.
1: கர்த்தருடைய பயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
0: By learning the fear of the Lord from it.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்படி நீ கர்த்தருக்கு பயந்திருக்க கற்றுக்கொள்வாயானால்.
0: So if you learn to fear the Lord in that way.
1: நான் சொல்லுவேன் உன் வழியை தீமைக்கு நீ விலக்குவாய்.
0: I tell you will depart your way from evil.
1: நீ நிச்சயமாகவே நீ வந்து உன் வழியை சுத்தம் பண்ணுவாய்.
0: And you surely you will cleanse your ways.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
0: How good is our God.
1: தீங்கு என்ன நமக்கு சுட்டி காட்டுறாரு.
0: He shows us what is evil.
1: தீங்கை விட்டு விலகுற உத்தரவாதத்தை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
0: And the Lord has also given that responsibility for us to depart from evil.
1: நான் சொல்லுவேன் அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற பலனையும் கர்த்தர் நமக்கு தர்றார்.
0: The Lord also adds a resource to depart from evil.
1: அதற்கு வேண்டிய உபகரணங்களை கர்த்தர் நமக்கு தர்றார்.
0: The Lord gives the resources that are required.
1: இந்த 180 நாட்கள் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால்,
0: what is the important thing in reading this Bible in 180 days?
1: நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும்.
0: We can know God.
1: தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
0: We can know about our God.
1: நாம் தேவனை அறிய அறிய தேவனை எவ்விதமாய் நான் பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
0: So as we keep on knowing about God, we will also know how to fear the Lord.
1: எவ்வளவு அதிகமாக நாம் தேவனுக்கு பயப்படுறத நாம் அறிந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் சொல்லுவேன் தீமையை விட்டு விலகிறது நம்ம வாழ்க்கையில சாத்தியமாகும்.
0: The more we learn about fearing God, the more we can depart from evil in our life.
1: கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய கிருபையை தருவாராக.
0: May the Lord give the graces that are required.
1: இன்றைக்கு காலையில கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்.
0: This morning may the Lord give us grace that we may fear the Lord and depart from evil.
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: நம்முடைய வாழ்க்கையில தீமை என்னவென்று கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு ஞானம் தரணும்.
0: The Lord should give us wisdom that we may discern what is evil.
1: இரண்டாவது,
0: second,
1: அந்த தீமை விட்டு விலகிற உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்குள்ள புகட்டணும்.
0: The Lord should also bring in the responsibility of departing from this evil.
1: அந்த உத்தரவாதத்தை நாம் பெறுவதற்கு தேவன் கர்த்தருடைய பயத்தை தம்முடைய வேதத்தினால் நமக்கு போதிக்கணும்.
0: The Lord should also give us a fear of God through his word for us to depart from this evil.
1: கர்த்தர் தாமே இந்த கிருபையை தரும்படி தேவனுடைய முகத்தை தேடி நாம் ஜெபிப்போம்.
0: Let us seek the presence of God that the Lord may give us this grace.
1: பரிசுத்த பிதாவே,
0: our holy God,
1: இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் தாழ்த்துகிறோம்.
0: Lord, in this early morning we humble ourselves, Lord.
1: ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக எங்களுக்கு தயவாய் இரக்கம் பாராட்.
0: Lord graciously, Lord be merciful upon us that we may fear the Lord and depart from evil.
1: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எத்தனையோ பாவங்கள் தீங்குகள் இருக்கிறது.
0: Lord, there are many sins and evil that are besetting us, surrounding us, Lord.
1: எது நல்லது எது தீங்கானது என்று வகையறுக்கும்படி உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வெளிச்சம் தாரும்.
0: Lord, give us a light through your word that we may know the reality of evil and discern which is evil and good.
1: ஆண்டவரே, தீமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல,
0: Lord, not only knowing that the existence of evil,
1: ஆண்டவரே, அந்த தீமையை விட்டு நாங்கள் விலக வேண்டிய உத்தரவாதம் எங்கள் கையில இருக்கிறது என்ற ஒரு உணர்வை எங்கள் உள்ளத்திலே தாரும்.
0: Lord, give us an understanding and realization that the responsibility to depart from evil is also vested with us.
1: ஆண்டவரே, அந்த உத்தரவாதத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இயேசுவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும்.
0: Lord, also to execute the responsibility, give us the fear of the Lord as a resource, Lord.
1: கர்த்தருக்கு பயப்படுகிறதை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவா, உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தா.
0: Lord, give us grace to read your word and meditate on your word that we may learn the fear of the Lord.
1: எங்களுடைய வாழ்க்கையில் தீங்குகள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகள் இருக்குமானால்,
0: Lord, if there are any evil or unpleasing things in our life,
1: அவைகளை விட்டு விலகி வர எங்களுக்கு தயவு பார.
0: Lord, give us grace that we may depart from them, Lord.
1: உம்முடைய வல்லமையான நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
0: Lord, magnify your great and powerful name in our life.
1: பலத்த கரங்கள் எங்களை தாங்கட்டும்.
0: Lord, let your great arm uphold us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
0: in Jesus name we pray.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
2: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். 1 கொரிந்தியர் 3:13. பனாமா கால்வாயை அமைக்கும் பொறுப்பு கர்னல் ஜார்ஜ் வாஷிங்டன் கோத்தல்ஸ் என்பவரிடம் கொடுக்கப்பட்டது. புவியியல் அமைப்பு மற்றும் காலநிலை அவருக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது. எனவே பனாமா கால்வாய் அமைக்கும் வேலை காலதாமதமானது. ஆனால் இதைவிட மற்றொரு பின்னடைவை அவர் சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் முதுகுக்கு பின்னால் இவர் ஒருபோதும் பனாமா கால்வாயை அமைத்து முடிக்க மாட்டார் என்று குறை கூறுபவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்தனர். ஜார்ஜ் வாஷிங்டனோடு கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அவருடைய உடன் ஊழியர் ஒருவர், உங்கள் வேலையை பற்றி குறை கூறி திரிபவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு கர்னல் ஜார்ஜ் வாஷிங்டன், ஏற்ற காலத்தில் பதில் சொல்வேன் என்றார். அதற்கு அந்த உடன் ஊழியர், அது எப்போது வரும் என்று கேட்டார். நான் கால்வாயை அமைத்து முடிக்கும் போது என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவரவருடைய வேலையின் தன்மை எத்தகையது என்பதை அந்த வேலை முடிவு பெறும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் சீராக செய்து கொண்டிருக்கும் போது அதை குறை கூறுபவர்கள் பலர் வரலாம். அதை கவனித்து அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நம் வேலை இன்னும் பாதிக்கப்படும். நெகேமியா இடிந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். அந்த வேலையை செய்து முடிப்பதில் ஏராளமான தடைகள் வந்தன. சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் மண்மேடாய் கிடந்த எருசலேமை மீண்டும் கட்டி புது பொலிவு கொடுக்க நெகேமியா வந்ததை கண்டு அதை தடுத்தனர். பல முறை நெகேமியாவுக்கு மனமடி உண்டாக்கும்படியாக கடிதங்கள் வந்தன. அவருடைய உயிருக்கும் அலங்க வேலை செய்தவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல்கள் வந்தன. ஆனால் இவைகளில் ஒன்றை பார்த்தும் நெகேமியா மனமடிந்து போகவில்லை, தன் வேலையை நிறுத்தவில்லை. சன்பல்லாத்தும் தொபியாவும், இவர்கள் அலங்கத்தை கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனாலும் அவர்கள் அலங்கம் இடிந்து விழும் என்று கேலி பேச்சு பேசினார்கள். ஆனால் நெகேமியா இதை கண்டுகொள்ளவில்லை. அலங்க வேலை செய்தவர்கள் ஒரு கையில் வேலை செய்யும் ஆயுதத்தையும் மறு கையில் பட்டயத்தையும் வைத்துக் கொண்டு வேலை செய்தார்கள். வேலை 52 நாட்களில் இனிதே வெற்றிகரமாக முடிவு பெற்றது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த வேலையை நாம் செய்யும் போது அதை குறை கூறுபவர்களும் கேலி செய்பவர்களும் பலர் எழும்பலாம். ஆனால் நாம் சீராகவும் தொடர்ச்சியாகவும் அதை செய்து கொண்டிருக்கும் போது நாளானது நாம் செய்த வேலையின் தன்மையை வெளிப்படுத்தும். நம் வேலையின் தன்மை தரமானதாக இருந்தால் அதற்குரிய பிரதிபலனை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே குறை கூறுபவர்களை பார்த்து நமது வேலைகளையும் ஊழியங்களையும் நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைக்காக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.

ஆண்டவரே அப்பா, உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

ஆமென். நம்மை அவரை ஆராதிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் தான் நம்மளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். He is a faithful God. அவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் ஒருபோதும் அவருடைய அழைப்பை மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி சரணத்தில் இப்படி பாடுகிறார், பெயர் சொல்லி அழைத்தவர் நான், உள்ளங்கையில் வரைந்தவர் நான், ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவை மாற்றும் ராஜாதி ராஜனும் நான்.

சொல்லுங்கள். ஆண்டவரே, பார்த்து ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர் ஆண்டவரே, அதனாலே ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் என்னை பலப்படுத்துகிறவராய், நீர் இருப்பதற்காகவே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல பேசுகிற ஒரு நேரம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் இல்லாம சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அப்படி சாதகமாய் உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில சொல்லுங்க, என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர். Lord, you are the one who called me. என் தாயின் கருவிலே நான் உருவாகும் பொழுதே உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

சில நேரங்களிலே நம்மை ஒரு சிலர் நிராகரிக்கும் பொழுது, வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஏன் என்ன ஒதுக்குறாங்க, ஏன் என்ன வெறுக்கிறாங்க, நான் ஒன்று செய்யவில்லையே, ஆனாலும் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டியவர்களே என்னை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை உடைந்து போன இருதயத்தோடு இங்கு வந்திருந்தால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கின அதே இடத்துல கர்த்தர் உன்னை அவர்களை தாங்கி நடத்துகிற ஒரு கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருடைய பாதத்திலே காத்திரு. ஆண்டவரே நீங்க தான் செய்ய முடியும், ஆண்டவரே நீங்க செய்யுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீ காத்துக்கொண்டே இரு. கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே செய்வார்.

நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? அவர் யூதாவினுடைய ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறார். அவரிடத்துல வந்த எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். எழுமி நின்று நாம் தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் காயமானார். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில தரும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார்.

0: சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார், சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார், இனி நான் பாவியல்ல நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது. கேளுங்க, இயேசுப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

0: சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறிய அடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து இரண்டு நாள் அங்கே இருந்த பிற்பாடு, மூன்றாம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்றான். சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்தில் கேட்டதற்கு அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நான், அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்து கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாத படிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலை உண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான்.
1: சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று. நமக்காக அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டான். இந்த சிலுவையின் ஜெயத்தை நன்றி செலுத்தி துதிப்போமா?

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நாகூமின் புஸ்தகம் 1:15. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் சத்துருவினால் எவைகளிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடும் வேதனைகளோடும் காணப்பட்டீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார். இனி உன் வழியாய் சத்துரு கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வாக்கு பண்ணி உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சத்ரு சாதுரியமாய் வஞ்சகமாய் வஞ்சிக்கிற அழிக்க நினைக்கின்ற காரியங்களாக வியாதி, வறுமை, பற்றாக்குறை, ஜபத்திற்கு தடை, ஆவியில் சோர்வு, விரக்தி, மன அழுத்தம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளினால் மனம் சோர்வடைந்து மீள முடியாமல் இருப்பவர்களும் உண்டு. ஒரு சிலர் சத்ருவை எதிர்த்து தினம் தினம் போராடியும் வருகிறீர்கள். ஒரு சிலரோ எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாகி தேவனை விட்டு விலகியும் முறுமுறுத்தும் காணப்படுகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை மீட்டு எடுக்கவே தம்மை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். துஷ்டனை அழிக்கவே தம் இரத்தத்தை சிந்தினார். ஆகையால் இயேசுவையும் அவரின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது துஷ்டன் இனி உங்கள் வழிகளில் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாக சங்கரித்து விடப்பட்டபடியினால் இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பிசாசினால் பல வழிகளில் சோதிக்கப்படுகிறான். குடும்ப உறவுகளை இழக்கிறான், ஆசிர்வாதத்தை இழக்கிறான், சரீரத்தில் உள்ள பலனை இழக்கிறான். ஆனாலும் அவன் ஒன்றை மட்டும் இழக்காமல் உறுதியாய் பற்றி கொண்டான், அன்பின் இயேசுவை. அவரின் சிலுவை மரணத்தை காணாதவனாய் இருந்தாலும் அவனுக்குள் உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருந்தது. இயேசு தனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், சாத்தானை ஜெயிப்பார் என்ற உறுதி இருந்தமையினால் யோபு தன் சோதனைகள், வேதனைகள், வியாதியின் உக்கிரத்தில் எல்லாம் பொறுமையாயிருந்து பெரிய ஜெயத்தை பெற்றான் என்பதை நாம் வாசித்தறிகிறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சத்ருவை 3 நிலைகளில் ஜெயித்தான். நாமும் இன்றைக்கு அந்த 3 நிலைகளில் சத்ருவை ஜெயிப்போம், ஜெயம் எடுப்போம். முதலாவதாக அவன் இயேசுவை விட்டு கொடுக்காது பேசினான். யோபு 1:2

கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் என்று நன்றி உள்ளத்தோடு பேசுகிறான். என் கர்த்தர் மறப்பாரோ, என்னை நிச்சயமாய் மீட்பார் என்று தன்னுடைய போராட்டமான சூழ்நிலையின் மத்தியில் தம்மை உண்டாக்கி ஆசிர்வதித்த கர்த்தரை விட்டு கொடுக்காது பேசியதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை குடும்பத்தில் பணியிடத்தில் சந்தித்து வருகிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் இயேசு சிலுவையில் உங்களுக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து கொண்டவர், ஜெயம் எடுத்தவர் என்று நீங்கள் விட்டு கொடுக்காமல் விசுவாசித்து உங்கள் சூழ்நிலைகளின் மேல் பேசுவீர்களானால் துஷ்டனை சங்கரித்து ஜெயம் பெறுவீர்கள். இரண்டாவதாக விருப்பமாய் பேசினான். யோபுவின் புஸ்தகம் 13:19 நாம் வாசிக்கையில், யோபு தன்னுடைய சூழ்நிலையாகிய வியாதியின் மத்தியிலும் வெறுமை மத்தியில் அவன் பேசுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேல் விருப்பமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் சரீர பலவீனத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் உலகத்தாரும் மருத்துவர்களும் மருத்துவங்களும் பேசலாம். அவைகளினால் கவலையோடு கலக்கத்தோடு இருப்பீர்களானால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில் தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததை, பிட்கப்பட்டதை விசுவாசியுங்கள். அவரின் தழும்புகளால் நீங்கள் பூரண சுகத்தை பெற்றுவிட்டோம் என்று அவர் மேல் விருப்பமாய் பேசும்போது சத்ரு வெக்கப்படுவான், விலகி ஓடுவான். சங்கரிக்கப்பட்ட சத்ரு இனி உங்கள் வழிகளில் வருவதில்லை. பூரண ஆரோக்கியம் உண்டாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக விசுவாசமாய் பேசினான். யோபு தன் சூழ்நிலைகளில் அநேகரின் அவிவிசுவாச வார்த்தைகளுக்கு இடம் கொடாமல், தான் கடந்து போகிற சூழ்நிலையை பெரிதாய் எண்ணாமல், அவன் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தினவனாய் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்ற சொல்லின்படியாய் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றும், என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சத்ருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை யார் அறிவார், யார் உதவி செய்வார், யார் என்னை மீட்பார் என்று நினைத்து கொண்டு மனதிலே சோர்ந்து போய் உற்சாகமற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்கு செய்து முடித்ததை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காய் செய்த தியாகங்களை தியானியுங்கள். யோபு தான் வாழ்ந்த காலத்தில் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் காணாதவனாய் இருந்த போதிலும் இயேசுவை எந்த சூழ்நிலையிலும் தான் விட்டு கொடுக்காமலும் விருப்பத்துடனும் விசுவாசித்தும் பேசினபடியினால் அவன் சரீரத்தில், வியாதியில், குடும்பத்தில், ஆஸ்திகளில் எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசிர்வாதங்களை, சுகத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நீங்கள் வியாதிகளின் போராட்டத்தில், பொருளாதாரத்தில், குடும்ப உறவுகளில், எதிர்கால வாழ்க்கை, இப்படி எதை குறித்தாகிலும் விடாய்த்து போய் ஜெயத்தை, விடுதலையை எதிர்பார்த்து காத்து இருப்பீர்களானால் உங்களுக்காய் துஷ்டன் சங்கரிக்கப்பட்டு விட்டான். இனி அவன் உங்கள் வழிகளில் வருவதில்லை என்பதை விசுவாசிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், இரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களில் யாரேனும் பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டு கவலையோடு விடுதலை வேண்டி காணப்படுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைக்குரிய சத்ருவை சங்கரித்த இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஜெயம் பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37:3 வாசிக்கும் போது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேர் என்று சொன்னேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே தரிசனத்தில் அங்கு கொண்டு போவார். அங்கு கொண்டு போன பிற்பாடு அங்கு அவரை நடக்க பண்ணுவார். பின்பு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அந்த எலும்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. கை ஒரு பக்கம் கிடக்கு, கால் ஒரு பக்கம் கிடக்கு, அந்த இடம் பூரா எலும்புகள் கிடைக்குது. இந்த கை யாருடைய கை? இந்த எலும்புகள், இந்த கால் யாருடைய கால்? சிதறி கிடக்கிறது. இது எவ்வளவு நாளா கிடக்குது தெரியல. இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பதில் சொல்லாரு ஆண்டவரே. இது உமக்கு தெரியும், உமக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடைகிறது உமக்கு தெரியும் என்று சொல்லி, தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்வார். இதை யோபு கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 சொல்லுவார். எரேமியா 32:17 எரேமியாட்ட சொன்ன அவருக்கு சொல்லுவாரு, ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4:17 சொல்வார், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, உங்களால முடியும். இதை தான் இந்த இடத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராலே முடியும். அந்த உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள், இனி அதனுடைய கைகள், அதனுடைய கால்கள், அதிலே எலும்புகள், தசைகள், நரம்புகள், தோல், ஜீவன் எல்லாம் உண்டாக வேண்டுமானால் அது ஆண்டவரால மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த காரியத்தாலும் முடியாது. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, இது உம்மால் மாத்திரம் முடியும், தேவரீர் அதை அறிவீர், அது உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல ஆண்டவர் இப்படிப்பட்ட உலர்ந்து கிடக்கிற சூழ்நிலைக்கு நேராய், வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் கேட்பாரு, இந்த சூழ்நிலையில என்னால அற்புதம் செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலையில நீ என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவேளை இந்த நாட்களில நாம் சில துன்பங்கள், பாடுகள், அநேக இடங்களில தெய்வ பிள்ளைகள், மற்ற ஜனங்கள் படுகிற கண்ணீரை பார்க்கும் போது ஆண்டவர் விசேஷித்த விதமாய் தெய்வ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்ன சொல்ல போற? இந்த வியாதிக்கு காரணம், இந்த சூழ்நிலைக்கு காரணம் நீ என்ன சொல்ல போற? ஒரே வார்த்தை ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களில கர்த்தர் பார்க்கிறார். மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னபடி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எப்படி அந்த பள்ளத்தாக்கிலே இறக்கி கேள்வியை ஆண்டவர் கேட்டாரோ, அதே போல இந்த நாட்களிலே, குறிப்பா இந்த நாட்களின் சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இது உயிர் அடையுமா, இந்த சூழ்நிலை உனக்கு மாறுமா, நீ எப்படி விசுவாசிக்கிறாய், எப்படி அதை பார்க்கிறாய்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் உண்டு. நாம் அநேக அற்புதங்களை நாம் பார்த்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். நிறுத்தின பிற்பாடு கேட்பாரு, நம்முடைய முகத்தை பார்ப்பாரு, பார்த்துட்டு கேட்பார், நீ என்ன சொல்ல போகிறாய், உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழகாக நடத்திட்டு வந்த பிற்பாடு செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்துவார். பின்னாடி பார்வோனுடைய சேனையும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனே வர வச்சிருவார். இப்ப ஜனங்கள் என்ன சொல்ல போறாங்க? இவங்க நிறைய அற்புதங்களை பார்த்துட்டாங்களே, 10 வாதைகளை பார்த்தாங்க, எகிப்தியருக்கும் இவங்களுக்கும் அநேக வித்தியாசங்களை நான் காண்பித்தேன், அதை பார்த்தாங்களே. இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்க? இந்த கடல் முன்னாடி இருக்கு, பார்வோன் வரப்போறான். இப்ப இவர்கள் என்ன சொல்ல போறான்னு பார்த்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எகிப்திலே சவக்குழி இல்லையா என்று சொல்லி நீங்கள் மோசே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரத்தில் இதை செய்வார்.
ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்கு நேரா நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு, அப்ப நம்ம தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு, அவர் மேல் இருக்கிற அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பார். சில நேரத்துல நெருக்கமா பணம் இருக்காது, கஷ்டமா இருக்கும், பாடுகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அந்த சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு பாப்பார். நம்ம ஒரே வார்த்தை, கர்த்தாவே எல்லாம் அறிந்திருக்கிறீர், என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உமக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. என் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்றாகிலும் உம்முடைய சித்தம் இல்லாமல் விழாது என்று வேதத்தில் வாசிக்கிறபடி என் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீரே என்னை நடத்துகிறீர், நீரே என்னை வழி நடத்துகிறீர், ஒவ்வொரு நாளும் என்னை நீரே கரம் பிடித்து நடத்துகிறீர், எல்லா சூழ்நிலையும் உமக்கு தெரியும், நீர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த பாதையிலே நான் நடத்துகிறேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள பயங்கர நெருக்கமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலையா, விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல நிறுத்தி கேட்டது போல இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே உனக்கு எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு இன்னைக்கு நீ என்ன சொல்ல போற, நீ உன்னுடைய பலவீனத்திலே நீ என்ன சொல்ல போற, இவனுடைய வியாதியில நீ என்ன சொல்ல போற. தேவனுடைய பிள்ளைகளை நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், எனக்குள்ளே என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே என் சூழ்நிலையிலே எல்லா தேசத்திலே நடக்கிறது எல்லாம் உமக்கு தெரியும், நீர் எப்படி நடத்தணும்னு விரும்புறீங்களோ அப்படி நடத்துங்க, நாங்க அதுக்கு இசைந்து போகிறோம், நாங்க அதுக்கு கீழ்ப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை அற்புதம் செய்ய போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சுதான் அந்த அதிகாரத்தையே ஆண்டவர் சொல்றாரு. அவங்க சொன்னவங்களாம் எசேக்கியேல் 37:11 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவங்களை பார்த்து சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா, இவ்வளவு அற்புதங்களை பார்த்தவங்க இப்படி சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விசுவாச வார்த்தையோ பேசுவோம், என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், என் ஆண்டவராலே முடியும், என் எதிர்காலம் பிரகாசிக்க போகிறது, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், என் ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார், என் உலர்ந்து வாழ்க்கையின் பகுதிகளிலே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். அதிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் தீர்க்க தரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அந்தந்த எலும்புகள் அதனோடு சேர்ந்து கொண்டது, தசை நரம்புகள் எல்லாம் உண்டாகி ஜீவன் உண்டாகி ஒரு பெரிய சேனையா எலும்பினதை பார்க்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எது உயிர் அடையுமா? எஸ் ஆண்டவரே, உமக்கு தெரியும், நீர் அற்புதம் செய்கிற தேவன், இந்த சூழ்நிலையில உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? எஸ் ஆண்டவரே, சந்திக்கப்படும். இந்த பலவீனம் மறையுமா? மறையும் ஆண்டவரே, உமக்கு தெரியும், நீர் அற்புதங்களின் தேவர், அற்புதம் செய்வே. விசுவாசத்தோடு அவர் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுவோம், நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விடாதிருங்கள், தைரியமாயிருங்கள், எல்லாவற்றிலும் தேவன் அறிந்திருக்கிறார், அவருக்கே எல்லாம் தெரியும், அவருக்கு கீழ்ப்படைந்து அவர் வழியிலே நடப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், எவைகள் உலர்ந்து கிடக்கிறதோ அவைகள் இன்றைக்கு உயிர் பெற்று எழும்புவதாக, எந்த பகுதியெல்லாம் உலர்ந்து கிடக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அனுப்பி அற்புதம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களை, தனிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

ஆகியோ உழ்வியோ ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பன். ஜீசஸ்.

0: செய்தியின் தலைப்பு கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பாகம் 2. செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஆண்டவர் திரும்ப உங்க வாழ்க்கையில எதை செய்கிறாரோ அதில் மூன்று காரியங்கள் உண்டு. சமீபத்தில் மூணு வாலிபர்களுக்கு இதை நான் டீச் பண்ணேன். அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் டீச் பண்ண சொன்னேன். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, லூக்கா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 900 விதவையை குறித்ததான ஒரு சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. 11-17 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று.
1: பழைய ஏற்பாட்டில் எப்படி தேசம் கைவிடப்பட்டு எதிர்காலம் இல்லாமல் வறண்டு போய் வாழ்ந்து காணப்பட்டதோ, அதை போல இங்கே ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த 16 வசனம் ரொம்ப முக்கியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் நடக்கிறதை நீங்கள் வரலாற்று பின்னணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு வரலாற்று பின்னணியத்தை சொன்னேன். எந்தெந்த ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னான், அந்த நாட்களில் என்ன நடந்தது, ஏன் தேசத்தை தேவன் கைவிட்டார், கைவிடப்பட்டவர் கைவிடப்பட்ட வண்ணமாகவே விட்டுவிடாமல் திரும்ப அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார், ஆடல் பாடல் சத்தத்தை கொடுத்தார். அதே போல ஒரு சம்பவத்தை பிரதிபலிக்கக்கூடியதுதான் இந்த லூக்கா 7 அதிகாரத்தில் இருக்கிற 900 விதவையனுடைய சம்பவம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாசரேத் என்னும் ஊரிலே அவர் இருந்தார். நாசரேத்திலிருந்து இந்த பக்கமாக போனால் கலிலேயா, மேப்பிள் அப்படி கொஞ்சம் மேல போனீங்கன்னா கலிலேயா, கீழே வந்தீங்கன்னா யூதேயா தேசம், கேட்டீங்களா, நடுவுல சமாரியா இருக்கு, மேல கலிலேயா, சமாரியா, யூதேயா. இப்ப நாசரேத் இங்க இருக்கு, எருசலேம் கீழ இருக்கு, சமாரியா வழியா வரணும். மக்கள் யாரும் சமாரியா வழியா வரமாட்டாங்க, ஏன்னா சமாரியா ஜனங்கள் கலப்படமாயிட்டாங்க, தாழ்த்தப்பட்டவங்கிறதுனால யோர்தான் நதியை கடந்து அப்படி சுத்தி அப்படி வருவாங்க. ஸோ இந்த இந்த நாசரேத் ஊரிலே தான் இயேசு வளர்ந்தா, ஆனால் ஊழியம் செய்ததெல்லாம் கலிலேயாவிலே. பண்டிகைக்கு மட்டும் அவர் எருசலேமுக்கு வந்து விட்டு போவார். ஆனால் இந்த நாசரேத்திலிருந்து கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துக்கு வரக்கூடிய நாயின் என்னும் ஊருக்கு இயேசு வருகிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அவர் இதுக்காகத்தான் போறார், வேற வேலை அவருக்கு அங்க கிடையவே கிடையாது. இப்ப இயேசுடைய மைண்ட நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அவர் வழக்கமாக போகிறதை விட்டுவிட்டு சற்று வித்தியாசமாக வருகிறார், ஒரு இடத்துக்கு வருகிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நீங்க வாசிப்பீங்க. அப்ப என்ன இருள்? இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று. அப்ப என்ன நடந்தது? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரைக்கும் ஜனங்கள் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிடித்தும் பிடிக்காமலும் வாழ்ந்தபடினால் மல்கியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் ஜனங்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். அற்புதங்கள் தேசத்தில் நடக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் அங்கே இல்லை. யாராவது போய் ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறலாம்னா அங்க ஊழியக்காரன் இல்லை. ஆனா தேவாலயம் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, சடங்காச்சாரமா மாறிடுச்சு. தேவன் அங்கே இல்லை. ஆடம்பரமான ஆராதனை இருந்தது, ஆடம்பரமான தேவ ஆலயம் இருந்தது, கல்லுகளை பாரும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அட்ராக்ஷனான ஆலயம் இருந்தது. ஆச்சாரியர்கள் இருந்தார்கள், ஆராதனை முறைமைகள் இருந்தது, பலிப்பொருள் இருந்தது, பலிபீடம் இருந்தது, எல்லாம் இருந்தது, தேவன் இல்லை. இந்த கடைசி நாட்கள்ல எல்லா சபைகள்லையும் நிறைய சபைகள் என்ன இருக்கு, இயேசுவை தவிர எல்லாம் இருக்கிறது, ஆனால் உள்ள யார்தான் இல்லை, இயேசு இல்லை. ஏமாந்து போய்விடக்கூடாது. சபைன்னு போர்டு போட்டா எல்லா சபைக்குள்ளையும் போய் உட்காந்துட முடியாது. அங்க இயேசு இருக்காரான்னு பார்க்கணும். ஐயா இங்க மைக் செட் நல்லா இருக்கு, கீபோர்டு நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, கட்டடம் நல்லா இருக்கு, நிறைய ஜனங்கள் வர்றாங்க, இயேசு இருக்கிறாரா? அதுக்காக பெரிய சபை தப்புன்னு சொல்ல, நம்ம சபையை பெருசா வரணும்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வரங்க உட்கார இடம் இல்லை, ஆமீன் சொல்லுவோமா? உட்கார இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா இருக்கு. நாமும் பெரியவர்களாக பெரிய சபையை கட்டணும். பெரிய சபை கட்டுறதனுடைய நோக்கம் என்னன்னா, பெரிய அளவுல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவன் மகிமைப்படணும், அதுதான் நம்ம நோக்கமே தவிர, நானும் ஒரு பெரிய சர்ச் பாஸ்டர்னு சொல்றதுக்காக அல்ல. இப்ப ஜனங்களோடு தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைட்ட திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது கேட்கவே மாட்டேங்குது, கடைசியில் என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்க, பேசாம இருப்பீங்க. பேசாம இருக்கதான் பனிஷ்மெண்ட். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்றத ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறேன், நான் சொல்றத கேட்காம இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் பேசணும், ஆண்டவர் பேச மாட்டேன்டாரு. ஆனா வார வாரம் சர்ச்சுக்கு ஜனங்கள் பேசுறாங்க, போறாங்க, அங்க ஆராதனை நடக்குது, தேவ சத்தம் இல்லை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க கூட வார வாரம் நீங்க சபைக்கு வரலாம், ஆராதனையில பங்கெடுக்கலாம், தேவனை உடையவர்களா இருக்கிறீங்களா, தேவன் உங்களுக்குள்ள இருக்காரா, தேவன் உங்களோட பேசுறாரா? தேவ ஜனங்களோடு தேவன் பேசவில்லை எத்தனை ஆண்டுகள், 400 ஆண்டுகள் தேவ சத்தம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. ஆனா சடங்காச்சாரமா செய்யற ஆசாரியர்கள் இருக்காங்க. ஆண்டவர் அந்த பலிகளை பார்த்து அருவருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நீங்க இந்த கட்டடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் இடிச்சு தூள் தூளா போடக்கூடிய நாள் வரும் அப்படின்னார். இன்னைக்கு மனுஷன் எதைத்தான் பாக்குறான், சில ஆட்கள் புதுசாக சின்னமலை சர்ச்சுக்கு போயிருப்போம், நாங்கள்லாம் லிட்டில் மவுண்டுக்கு என்னல் வச்சுக்கு போகிறோம் அப்படிம்பாங்க, ஏன்னோ இவங்க தான் போய் ஆத்துமாக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து கட்டடத்தை கட்டி வச்ச மாதிரி. ஒட்டிக்கிறது முக்கியம் இல்லை, இருந்து கட்டுறது முக்கியம். கட்டினவங்களுக்கு தான் அந்த இங்கே இருக்க அநேகர் இந்த சபையை கட்டினீர்கள், கட்டினவர்கள் இருக்கிறீர்கள், ஆமீன் சொல்லுவோமா? இப்போ இந்த அம்மாவுடைய காரியத்துக்கு வருவோம். இப்போ இந்த நாயனூரில் இதுதான் முதல் மரணமா, இல்லை பல மரணங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்குமா? கொஞ்சம் இப்போ நான் கேள்வியாக கேட்பேன், இது வரைக்கும் பிரசங்க நானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ கேள்வியாக கேட்பேன், ஏன்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறணும். இதுதான் முதல் மரணமா, இதற்கு முன்பாக மரணம் நடந்திருந்ததா? இதற்கு முன்பாக மரணம் நடந்திருந்தது. எத்தனையோ பேர் அந்த வழியாக பாடையிலே போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். பொதுவாக பெண்கள் அடுத்தவனை திட்டினா என்ன, அட பாடையில் போகிறவனே அப்படி தான் திட்டுவாங்க. நம்ம பென்ஸ் காரில் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் பாடையில் தான் போக போகிறோம், ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சொந்த கார்ல கூட ஏத்த மாட்டாங்க, லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நீங்களே கார் வாங்கிட்டு நீங்க செத்து போயிட்டா அந்த கார்ல பணத்தை வைக்க கூடாதுன்னு வாடகைக்கு காரை வாங்கிட்டு வரும், அதுதான் உலகம், ஆமீன் சொல்லுவோமா? நான் செத்தா கூட என் பிள்ளைங்க என் கார்ல ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா? ஏத்த மாட்டாங்க. ஏன், அது நியதி அதாங்க, அதுக்குன்னு பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு கார் இருக்கு. காதருந்த ஊசியும் கடை வழி வராதுக்கா, ஆமே. இப்ப பாடைய தீட்டு போறாங்க, எத்தனை பாட போயிருக்கும், ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்க, பிரிவிலேஜ். சோ 400 வருஷம் எத்தனை பேர் அழுகிறாங்க, எத்தனை பேர் போறாங்க, ஆனா ஆண்டவர் மீண்டும் இவர்களை சந்திப்பதற்கு இப்பதான் திடீர்னு திட்டம் போடல, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து விட்டார், ஆமென் சொல்லுவோமா? அப்ப எப்படி ஆண்டவர் ஏசாயா மூலமாக மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் என்று சொன்னாரோ அதற்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை இங்கே காட்டுகிறார். ஒரு பெண் இழப்பின் மத்தியிலே விதவையாக புருஷனை இழந்து மகனையும் இழந்து ஒரே மகன் வயது சென்றவள். எப்படி வயசானவன் சொல்றீங்க அவனுங்க, நம்ம ஊர்ல மாதிரி 12 வயசு 13 வயசு 18 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க கேட்டீங்களா? ஆம்பளைங்களே 40 வயசுல தான் என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும் யூதர்களுடைய நாட்கள்ல. அப்ப பெண்ணுக்கு எப்படி ஒரு 30 வயசாவது இருக்கணும். இவன் வாலிபன், 30 வயசு பையனைத்தான் வாலிபன் சொல்லுவாங்க யூதருடைய கலாச்சாரத்தின்படி. அப்ப இந்த அம்மா 30 வயசுல கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தா இவனுக்கு ஒரு 30 வயசா இருந்தா இந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும், 61 வயசு பாட்டி. ஐயோ 61 வயசை பாட்டின்னு சொல்லக்கூடாது, நான் 60 பக்கத்துல வந்துகிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன கிளம்பேன்னு சொல்லிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த மூணு வருஷம் இருக்கு, கவலைப்படாதீங்க. அப்போ நீங்கள்லாம் நல்லா கொண்டாடுங்க. எங்கள் பாஸ்ட் பாட்டு தாத்தா வாயிட்டாருன்னு சொல்லி ரைட். நல்லா கவனிங்க. இப்போ 61 வயசு இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக இந்த வயசான்னு கிடையாது, அந்த கலாச்சாரத்தின் பின்னணியில் நாம் கணக்கிடக்கூடிய ஒரு யூகம். 60 வயசு ஒரு பாட்டி வர்றாங்க. இப்போ இவனை பாடலை தூக்கிட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் வாழும்போது இருக்கிற கூட்டம் பொய்யான கூட்டம், அவன் சாகும்பொழுது வருகிற கூட்டம் தான் மெய்யான கூட்டம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தாங்களா. அல்லேலூயா. நீங்க உலகத்துல வாழும்போது பணத்தை சம்பாதிக்கிறத விட ஜனத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். உங்களோட 4 பேர் நல்ல ராசியா இருக்காங்களா, உங்களை சுத்தி ஒரு 4-5 பேர் இருக்காங்களா, உங்களோட பழக ஆசைப்படுறாங்களா, தனிமையில போயிடாதீங்க. உங்க கூட நிறைய பேர் வரணும். ஊராரில் வெகு ஜனங்கள் வர்றாங்க, ஒரு பெரிய ஊர்வலம் வருது. இப்ப நல்ல கற்பனை பண்ணணும், ஊருக்கு வெளியே வாசல் அருகே வர்றாங்க. ஊர்ல இருந்து அந்த ஊர்வலம் வருதுன்னா பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம ஊர்லயும் பணம் போறதுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வராங்க, ஊர்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஊராரில் வெகு ஜனங்கள் வர்றாங்கன்னா யாருக்கு வெகு ஜனங்கள் வருவாங்க? யார் ரொம்ப பேருக்கு பிரயோஜனமா வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் வருவாங்க. ரெண்டாவது, யார் ஒரு பிரபலமான ஒரு பதவியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் வருவாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த பெண் பிரபலமான பதவியில் இருக்கல, ஆனா உயிரோடு இருக்கும்போது நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கா. சொந்தக்காரவங்க இருந்திருக்கலாம், சொந்தக்காரவங்க பழகினவங்க எல்லாம். ஊராரில் வெகு ஜனங்கள் கூட்டமாக வர்றாங்க. இந்த ஊர்வலத்துக்கு வராதவங்க நிறைய பேர் வீட்டோட திரும்புற ஆட்கள் இருக்காங்களா, சிலர் வீட்டில் போய் டெட் பாடியை பார்த்துட்டு அங்கேயே வந்துடுவாங்க, கல்லறை வரைக்கும் போக மாட்டாங்க. அப்போ ஊராரில் வெகு ஜனங்கள்னா மிச்சம் மக்கள் அங்கே இருக்காங்க, அந்த ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் இந்த ஊர்வலம் போகிறத பார்க்குறாங்க. அட பாவி, இந்த அம்மா இனி என்ன பண்ண போகுது, ஒரே ஒரு மகன், அவனும் போயிட்டு அந்த அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு, இனி எப்படி சாப்பிடும். இதில் இந்த வேண்டாத சொந்தக்காரவங்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, மகன் இருக்க வரைக்கும் நீ ஆடுனில, இப்போ மகன் போய் சேர்ந்துட்டான், எங்கள்கிட்ட தான் வரணும், அப்படி சொல்கிற ஒரு கூட்டமும் இருந்திருக்கும். வா வா, எல்லாம் பணத்தெல்லாம் புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வயசான காலத்தில் எங்கிட்ட வந்து தான், அப்படி யாராவது நினச்சேன்னா உங்கள்கிட்ட வரவே விட மாட்டார். கத்தர் அவங்கள தூக்கி தூக்கணும் தூக்கிடுவாரு. வயசானவங்களே கவலைப்படாதீங்க, கடைசி காலத்தில் நான் என்ன செய்ய போறனோ, இவங்க வாயில நிக்கணுமே, இவங்க பேச்சை கேட்கணுமே, இல்லை நீ கத்தரை நம்பி இருந்தா கத்தர் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பா, கடைசி வரை கத்தர் உன்னை நடத்தி கொண்டு போவா. இன்னொரு பக்கம் இன்னொரு காட்சியை காட்டுறேன். இயேசு வர்றார், சீஷர்கள் வர்றாங்க, அவரோடு திரளான ஜனங்கள், ரெண்டு ஊர்வலம். முடியுதா உங்களுக்கு, புரியுதா, யோசிக்க முடியுதா? இங்கிருந்து செத்தவனும் அவனுடைய தாயும் ஊர் ஜனங்களும் வருகிறார்கள். இந்த பக்கம் ஜீவனும் ஜீவனை அறிந்தவர்களும் நிறைய பேர். அப்ப மரணம் ஒரு திசையில் வருகிறது, ஜீவன் ஒரு திசையில் வருகிறது. இயேசுக்குள் ஜீவன் இருந்தது, நமக்குள்ள உயிர் இருக்கு, இயேசுக்குள்ள என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. அப்ப இயேசு ஜீவனா இருக்கிறார், அந்த ஜீவன் ஊர்வலமாய் வருகிறது. இந்த பக்கம் மரணம் ஊர்வலமாய் வருகிறது. ரெண்டு பக்கமும் திரளான ஜனங்கள் இருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பணம் அந்த பக்கம் போச்சு, அதையெல்லாம் அவங்கள பிழைக்க வைக்காம இந்த மனுஷனை மட்டும் கத்தர் தேடி வர்றாருனா அது அவர்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆமென் சொல்லுவோமா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற உங்களை விட நல்லவங்க, படித்தவங்க, பண்புள்ளவங்க, நல்ல சுபாவம் உள்ளவங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆத்மாவில் செத்து போன நிலைமையில இருக்காங்க. ஆனா அவங்கள விட ஒரு விதத்திலையும் ரொம்ப மேல் இல்லாட்டாலும் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து இங்க உட்கார வைத்திருக்கிறாரு. இது எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். சபையே, நீ சபையில் இருப்பது உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நீ மருத்துவமனையில் இல்லை, நீ கோர்ட் கேஸ் அலையல, நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இல்லை, நீ இந்த இடத்தில் இருக்கிறபடியால் கொடுத்து வைத்திருக்கிறாய். நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, டாஸ்மார்க்கு அங்கங்கன்னு அலையிறானே. நம்மளை விட நல்லவங்க நிறைய பேர் செத்து கிடக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. 400 ஆண்டுகள் மக்கள் ஏங்கினாங்க, தேவன் உதவி செய்ய மாட்டாரா, கண்ணீரை துடைக்க மாட்டாரா. கண்ணீரோடு வாழ்ந்த ஜனங்கள் தான் இந்த அம்மாவா அழுதுகிட்டு தான் வர்றாங்க. ஏன் அழாதன்னு சொன்னார் தெரியுமா? உலகம் அழாதன்னு சொல்றதுக்கும் ஆண்டவர் அழாதன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் அழாதன்னு சொல்றது ஆறுதல் சொல்லுவது, ஆண்டவர் அழாத என்று சொல்லுவது ஆறுதல் செய்வது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிகிறதா? ஆறுதல் சொல்லுவதற்கும் ஆறுதல் செய்வதற்கும். ஒரு ஆள் வறுமையில வாடுறாரு, சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காரு. எப்பா என்ன பண்றது, எல்லாருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யுது. ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு, கத்தர் உன்னை நடத்துவார், நீ சந்தோஷமா போய் ஜெபம் பண்ணு. இது ஆறுதல் சொல்லுவது. இன்னொருத்தவங்க வராங்க, என்னப்பா சாப்பாட்டுக்கு இல்லையா, சரி ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. சரிதான், இப்போதைக்கு இந்த பணத்தை என்ன செஞ்சுங்க, இது ஆறுதல். நாம் ஆறுதல் சொல்ல அல்ல, ஆறுதல் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. இப்போ இயேசு ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது, ஆமீன் சொல்லுவோமா? மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இப்போ இது என்ன, இந்த குடும்பத்துக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். அப்போ நீங்கள் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, நாங்கள் வர்றதே பெரிய புண்ணியங்கிறது நினைக்கிறீங்களா? அவ்வளோதான், பீஸ் போயிடும். சபைக்கு நான் வர்றது பெரிய புண்ணியம்னு நினைக்காதீங்க. நான் சபைக்கு வர்றது எனக்கு கிடைத்த எல்லா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே சபைக்கு நான் வர்றது எனக்கு கிடைச்ச சிலாக்கியம். அது எந்த எந்த ஆவிக்குரிய சபைக்கு போறவங்களா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு சபையை கத்தர் என்ன செய்யறாரு, வைத்திருக்க. சில சில சபைகள், பெரிய சபைகள், நம்மட உள்ள வசதியான சபைகள்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்றேன், இதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டா நல்லது. கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க வீட்டில், ஐயா என்ன பண்றாரு, ஒரு சாதாரண வேலையில இருக்காரு, ஆனா நல்ல குணம், நல்லா இருக்காரு, எல்லாம் நல்லா நடக்குது. இப்போ போகிறாங்க பக்கத்து, இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிவிஎஸ் ஊட்டியில் போகிறாங்க. இந்த அம்மா போகும்போதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் போகிறான்ல, சைக்கிளில் போகிறவன் பைக்கை பார்த்துமே இறங்கி அவன் கூட ஓடிடுறான்ல, அப்படி தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் நடக்குது. சைக்கிளில் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறான், பக்கத்தில் ஒருத்தன் டிவிஎஸ் ஏதோ புதுசாக ஒரு பைக்கில் வர்றான், அந்த பைக்கை பார்த்தமே இவன் புருஷன் ஊட்டி இறங்கி அங்கே ஓடிடுறான். என்ன கேவலமான அளவுக்கு எடுக்காரன், இது மக்கள் மனசில் பதியுது. பத்து தடவை அதை பார்த்து பார்த்து இங்கே புருஷன் கூட போகும்போது நீங்களும் தான் பைக் வச்சுருக்கீங்க, அவங்கள பாருங்க. நல்ல கவனிங்க, என்னதான் நம்முடைய புருஷனை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும், என்னதான் நம்முடைய புருஷனை விட நல்ல குணமுள்ளவர்கள் இருந்தாலும், என்னதான் நம்முடைய புருஷனை விட அழகானவர்கள் இருந்தாலும், நமக்கு கிடைச்ச புருஷனோட அல்லது மனைவியோட வாழ்க்கை நடத்துவதுதான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. அதுக்கு என்ன அடி, அவன் பாரு எப்படி இருக்கான், நான் அவன் பின்னாடி பாருன்னு போயிருவோமா? போக மாட்டான். அதை போலதான் சபையும், கத்தர் நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்கார். ஆனால் இதை விட நல்ல சபை இருக்கு, இதை விட பரிசுத்தமான சபை இருக்கு, இதை விட நல்ல வல்லமையான சபைகள்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம ஏன் இங்கே உட்காரோம்னா, கத்தர் எனக்கு கொடுத்த சபை, ஆமென் சொல்லுவோம். அந்த அந்த காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நமக்கு வேற எண்ணங்கள் என்ன செய்யாது, வரவே வராது. கத்தருக்கு சோத்திரம். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன், மரணமும் ஜீவனும் வருது. ஆண்டவர் பார்த்து சிறிய பார்த்து சும்மா அழாதேன்னு சொல்லலை, மனதுருக்கத்தோடு சொல்கிறார். உங்கள் அழுகையை துடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு காரணமாக இருக்கிறது உங்கள் சூழ்நிலை இல்லை, உங்கள் மேலே அவருக்கு இருக்கிற மனதுருக்கம். மனுஷன் சூழ்நிலையை பார்த்து பார்ப்பான், நான் ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா, இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர், நேற்றுக்கு என் மனைவிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது எதைத்தான் சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் சூழ்நிலையை பாருங்கள், என் பிரச்சனையை பாருங்கன்னு பிரச்சனைகளை பெருசாக்கி பெருசாக்கி தேவன்கிட்ட காட்டுறோம். வெளியே வரும்போது பிரச்சனையோடு வர்றோம், பிரச்சனையே பார்க்காம, ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு பெரியவர், இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படி சொல்லி போடாங்க. அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே சூழ்நிலையை பற்றி கவலைப்படவே மாட்டார். ஜனங்களை பார்க்கிறார் ஆண்டவர். உன் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னை பார்க்கிற தேவன். உன் கவலை, உன் வேதனை, உன் கண்ணீர், ஆனால் உலகம் உன் சூழ்நிலையை பார்க்கும். நீ இப்படி பண்ண அதனால தான் உனக்கு வந்திருக்கு, நீ பட்ட பாடுபடு, அப்படி தான் உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். அந்த அம்மாவை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லி கிட்ட வந்து என்ன சொன்னாரா, பாடையை தொட்டார். பாடையை தொட்ட உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டானா. இப்ப நல்லா கவனிங்க, இவனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்தாரா, போற போக்குல எதேச்சே இதை செஞ்சுட்டு போனாரா? சொல்லுங்க, போற போக்குல செஞ்சாருன்னு சொல்லுங்க, கைது காட்டுங்க. இவனை சுகமாக்குறதுக்கு தான் அங்க வந்தார். அப்ப தேவனுடைய பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒன்னொன்னும் ஆக்சிடென்டா நடக்கிறது இல்ல, எல்லாமே அப்பாயின்மெண்ட். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே இன்சிடென்ட் அல்ல, ஆக்சிடென்ட் அல்ல, இது ஆண்டவருடைய பிளான். ஆண்டவர் சீஷர்களோடு வர எதுக்கு தெரியுமா, ஒரே கொஞ்சம் வேகமா வாங்கடாரு, கொஞ்சம் விட்டு அவனை போதச்சிருவாங்க. அப்ப நல்ல கவனிங்க, வாசலுக்கு வர்ற டைம் எதுவோ அந்த டைமுக்கு தானும் போகணும்னு சொல்லி எங்கிருந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு. இவங்க ஊர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சில நேரத்தில் என் பிள்ளைங்க காலேஜில் இருந்தோ வேலையிலேருந்தோ வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல பிக்கப் பண்ணுன்னா டேய் சென்ட்ரல் கிட்ட வந்தமே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிமே. ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல இருந்து நான் பிக்கப் பண்ண வேண்டிய இடத்துக்கு வர்றதுக்கும் நான் இங்கிருந்து போற டைமுக்கும் சரியா இருக்கணும். அப்போ டைம் கால்குலேட் பண்றேன். இப்ப ஆண்டவர் யோசிப்பாரு, இவங்க வீட்டை விட்டு சுடுகாட்டுக்கு போற நேரம் ஷார்ட் டைம். அப்ப அந்த நாட்கள்ல பஸ் வசதி எல்லாம் கிடையாது, காரெல்லாம் கிடையாது. அப்ப நாசரேத்துல இருந்தோ கலிலேயாவில இருந்தோ அவர் இருந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரனா எத்தனை நாள் ஆயிருக்கு, எத்தனை நாளுக்கு முன்னாடி புறப்பட்டு இருப்பாரு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு நடைபெறுகிற எந்த காரியமும் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டதல்ல, அது என் பிதாவுடைய ஆதியிடத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உன்னை குறித்து அக்கறை உள்ள தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடப்பதற்கு முன்பாகவே அதனுடைய தீர்வை தியானிக்கிற தேவனாயிருக்கிறார், தீர்மானிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பிளான் பண்ணிட்டு வர்றார். சோ காட்ஸ் பிரிவிலேஜ், இரண்டாவது காட்ஸ் பிளான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குன்னு? எதையுமே தேவ திட்டத்தின்படி பார்க்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த அம்மாவை உள் இந்த அந்த அம்மா ஊர்லேருந்து வெளியே வருது, பிள்ளை கொண்டு வர்றாங்க, அழுதுகிட்டே வருது. ஆனால் இந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைக்கணுங்கிறது இவன் சாகிறதுக்கு முன்னாடியே கத்தர் போட்டப்பலாம். அதில் சொல்லுவோமா, செத்த உடனே வேணா மறுநாள் கொண்டு வரலாம். ஒருவேளை அவர் அங்கேருந்து நடந்து வரதுன்னா எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு அரை நாள் கூட ஆகட்டும், ஒரு நாள் கூட ஆகட்டும், ரெண்டு நாள் கூட ஆகட்டும், நாளை நீங்கள் மனசில் வைக்கணும், எத்தனை நாள்னு கணக்கு போட வேண்டாம். ஸோ இவர்கள் அழுகையோடு வாழ்க்கையை புதைப்பதற்கு முன்பாக இந்த அழுகையை மாற்ற வேண்டும் என்கிற திட்டம் தேவனுக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்கள் எந்த வேதனையில், எந்த போராட்டத்தில், எந்த கண்ணீரில், எந்த இழப்பில் வந்திருந்தாலும் இதை மாற்றுவதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இது தேவனுடைய திட்டம். வாழ்க்கையில் நீங்கள் பைபிளில் ஆரம்பத்திலிருந்து படித்து பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ணுறார். உலகத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்ணார்? பிளான் பண்ணார். ஆதாமை படைச்சதுக்கப்புறம் ஒரு ஏவாலயம் படைக்கணும்னு பிளான் பண்ணார். இவங்க பாவம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத சிலுவை மரணத்தை பிளான் பண்ணுறார். ஸோ நான் கேட்குறேன், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிற தேவன் எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்யணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்கள் வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்ட உடனே பெயிண்ட் அடிக்க வேணாம் வருவானா? அஸ்திபாரம் போட்டதுக்கப்புறம் கட்டடம் கட்டி எழுப்பணும், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கணும். எப்போ யாருக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த இன்ஜினியருக்கு தெரியும். எப்போ எலக்ட்ரிஷியன் வரணும், இந்த வீடு இருட்டாக இருக்கக்கூடாது. எப்போ பிளம்பர் வரணும், இந்த வீட்டுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்போ டைல்ஸ் போடுறேன் வரணும், இந்த வீட்டுக்கு சொரசொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சொகுசாக உட்காரணும். எப்போ கார்பெண்டர் வரணும், இந்த வீட்டுக்கு ஜன்னல் கதவெல்லாம் போடணும். அந்தந்த நேரம் வரும்பொழுது அந்தந்த ஆள் வருவாங்க. அஸ்திபாரம் போட்டவனே இதென்ன வீடு ஒன்றுமே நல்லா இயங்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இன்றைக்கு தான் கர்த்தர் அஸ்திபாரம் போட்டிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாய் அஸ்திபாரம் போட்டவர் கட்டி எழுப்புவார். ஆமே. உன் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் போட்ட தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நேற்றைக்கு கர்த்தர் காட்டின ஒரு தரிசனத்தை இப்பொழுது சொல்கிறேன். ஒரு நபர் உன்னை பிடித்து தூக்கி வைத்திருக்கிறார், அவர் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறார், நீயும் அவருக்கு மேலே இருந்துக்கிட்டு உயரணும்னு நினைக்கிற. ஆனால் இவர் தூக்கி தூக்கி பார்க்குறாரு, ஒரு லெவலுக்கு மேலே உன்னை உயர்த்த முடியலை. இந்த காட்சியை கர்த்தர் எனக்கு காட்டினார். ஒரு ஆள் உன்னை தூக்கி பிடிக்கிறாங்க, நீ என்னப்பா தூக்குற, சரியில்லை, நீ தூக்கி விடுறதே சரியில்லை, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலையேன்னு புலம்பிக்கிட்டு. இவரும் சும்மா இல்லை, இவரும் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி பார்க்குறாரு, நீயும் போய் பார்க்குற, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. கர்த்தர் சொல்கிறார், கீழிருந்து உன்னை தூக்குகிறவன் அவனுடைய பலத்துக்குத்தான் தூக்க முடியும், நான் மேலிருந்து தூக்குகிறேன், உன்னை எந்த அளவுக்கும் என்னை உயர்த்த முடியும் என்று. நீங்கள் யாரை நம்ப போகிறீர்கள்? மேலிருந்து தூக்கக்கூடிய தேவனையா, அல்லது கீழிருந்து உயர்த்தக்கூடிய உங்க கம்பெனியவா, உங்க கவர்மெண்ட்டையா, உங்க முதலாளியவா, உங்க அண்ணனையா, உங்க தம்பியா, உங்க தாத்தாவையா, பாட்டியவா, மாமனையா, மச்சானையா, யாரை நம்புகிறீர்கள்? அஸ்திபாரம் போட்டவர் கட்டி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு எந்த மனிதனும் அஸ்திபாரம் போடவில்லை, என் இயேசுதான் அஸ்திபாரம் போட்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது என்னது? ஃபஸ்ட்டு பிரிவிலேஜ், ரெண்டாவது இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போன நிலைமையில் திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறது அவங்களுக்கு கிடைச்ச, ஏன்னா திரும்ப அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பதற்குரிய தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்போ தகுதி இழந்தவனுக்கு மறுபடியும் ஒன்று கொடுக்குறாருன்னா பிரிவிலேஜ், ஸ்லாக்கியம். ரெண்டாவது, மறுபடியும் இங்கே இடமெல்லாம் விற்கப்படும், பத்திரத்தில் கையெழுத்து போடப்படும், இதெல்லாம் கர்த்தருடைய பிளான். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, பாடையத்தான் தொட்டார், மரித்தவன் எழுந்தான். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இருக்கீங்க, ஒரு நாலு பேர் ஒரு பணத்தை தூக்கிட்டு போறாங்க, நீங்க ஊர்வலமா போறீங்க, நம்ம சபையில நல்ல வாழ்க்கை சாட்டமான நாலு பேர் அந்த பணத்தை தூக்கிட்டு போறாங்கன்னு பாடையை தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்க, இயேசு பாடையை தொட்டமே டபக்குன்னு எந்திரிச்சு அவன் பேச ஆரம்பிச்சான்னா இந்த தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தொப்புள் கீழே போட்டிருப்பான். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், தொப்புள் கீழே போட்டிருப்பான், சோத்திரம். ஆனா தொப்புள் கீழே போடலை, அதுக்காக தோத்திரம். ஏன்னா உட்காந்து பேசினான்னு போட்டிருக்கு, மறித்தவன் எழுந்து. எல்லாருக்கும் பயம் உண்டாயி. இப்பதான் சொல்றாங்க, தீர்க்கதரிசி தோண்டி 400 வருஷம் இல்லாத ஒரு சிலாக்கியம் இப்ப என் குடும்பத்துக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்குமே கிடைக்காது. இந்த ஊர்ல எத்தனை பணம் போச்சு, இந்த ஊர்ல எத்தனை பேர் அழுவாங்க, யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தாரே என்று அந்த தாயார் அழுதுருப்பா. ஆமென் சொல்லுவோமா? சிலாக்கியத்தோடு சேர்ந்து தேவனுடைய திட்டம். ஏன்னா இவனை உயிரோட எழுப்பணுங்கிறது தேவனுடைய திட்டம். அது எதுக்கு முன்னாடி? எதுக்கு முன்னாடி? பணத்தை உன் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே இனி வந்து என்ன பிரயோஜனம் சொல்லாதே, எல்லாம் முடியவில்லை, எல்லாம் முடிவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் என் தேவன். இப்ப ஏசு நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, கொஞ்சம் ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்திருந்தாரு, எங்க போயிருக்கலாம்? வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. இத்தனை பேர் பாடையை தீட்டு வந்தது வேஸ்ட் ஆயிருக்க. நம்ம எப்படி தான் நினைப்போம் தெரியுமா, ஆண்டவர் இப்போ செஞ்ச நன்மையை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த டியூரேஷன் அவன் பையன் செத்ததுலேருந்து இந்த வாசலுக்கு தூக்கிட்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு அழுதுருப்பா. ஏன் இவளுடைய அழுகையை ஆரம்பத்திலே நிறுத்தி இருக்கலாமே. தெய்வ பிள்ளையே, உன் கண்ணீர் சில காலங்கள் தொடர்ந்து இருக்கலாம், ஆனால் கண்ணீரே வாழ்க்கை அல்ல. அதை இடையில் நிறுத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அழுகைக்கு ஒரு டியூரேஷன், அதுக்கு கூட ஆண்டவர் பிளான் வச்சிருக்கார். இது வரைக்கும் தான் என் பிள்ளை அழணும், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. இது வரைக்கும் தான் என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில சோகம், இதுக்கு மேல சோகம் கிடையாது. என் பிள்ளையை நான் உயிர்ப்பிப்பேன், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். வந்த உடனே முதல்ல என்ன செய்ய போறேங்கிறத சொல்லாம அவர் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை சொல்றாரு. திரும்ப சொல்றேன், வந்த உடனே என்ன செய்ய போறேங்கிறத சொல்லாம அவர் ஏதாவது செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை தான் சொல்றாரு. இவர் அழுகை நிப்பாட்ட போறாரு, அதனாலதான் அழாதேன்னு சொல்றாரு. இப்ப உங்களை பார்த்து அழாதேன்னு சொன்னார்னா எப்படி ஆண்டவரை அழாம இருக்கிறது? கேட்காத அவர் அழாதேன்னு சொன்னார்னா அழுகை நிப்பாட்ட போறாருன்னு அர்த்தம். அவர் கூட சேர்ந்து நீங்களும் பேசணும், ஆமா ஆண்டவர் நீங்க சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் அழ மாட்டேன். இதுக்கு அண்ணாள போல சிறந்த உதாரணம் ஒண்ணுமே கிடையாது. ஒளியக்காரன் சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அண்ணாள் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. நம்ம என்ன கேட்போம், என்ன ஐயா நான் எத்தனை நாள் வந்து ஜெபம் பண்ணுறேன், நீ பாட்டுக்கு ஒரு வசனத்தை சொல்லிட்ட, டைலாக் சொல்லிட்ட, என் பிரச்சனை எனக்கு தான், வீட்டுக்கு போனால் எனக்கு தானே பிரச்சனை, ஊழியக்காரன் சொல்லிட்டேன்னு அதுக்கப்புறம் வேறு பேச்சே பேசக்கூடாது. அழுகை என்ன செய்யணும்? நிப்பாட்டிடணும். ஏ அழாதேன்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எப்படி அழாமல் இருக்க முடியும்? பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படி தானே வருது, பாஸ்டர் நீங்கள் அழாத தைரியமாருன்னு சொல்கிறீங்க, எப்படி அழாமல் இருக்கிறது? என் சூழ்நிலை உன் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றக்கூடியவர் என் ஆண்டவன். இயேசுவைப்பார், தேவனைப்பார், அவருடைய வல்லமையைப்பார், அவருடைய மகத்துவத்தைப்பார், அவருடைய மாட்சிமையைப்பார். அதை பார்த்தால் உன் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இப்ப ஜீவன் மரணத்தை மேற்கொள்ளுகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஜீவனாகிய கிறிஸ்து கையை வச்ச உடனே மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு எங்கெல்லாம் தன்னுடைய வல்லமையை வைத்திருந்தானோ அந்த இடத்தை கர்த்தர் இன்றைக்கு தொட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணம் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜீவன் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது பிசாசு கொண்டு வந்த மரணத்தின் மேல் கர்த்தர் கையை வைத்த உடனே அந்த மரணம் தோற்றுவிட்டது, இயேசு ஜெயித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கையை வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். பிரச்சனை முடியல, உங்களுக்கான ஜெபம் பண்ண போறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே பிசாசு எதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அளவைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அழுகை எல்லாம் மாறுபடியாக, அந்த அழுகையெல்லாம் மறுபடியா இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் இருக்கிற அந்த ஜீவனின் வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பிசாசு மறிக்க வைத்து விட்டானோ அதை திரும்ப உயிர்ப்பிக்க பண்ணும்படியாய் நான் செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன சொல்றாங்க? தேவன் தம்முடைய ஜனத்தை 400 வருஷம் கேட்காத சத்தம் இப்ப கேட்டு, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கேட்காத தெய்வ சத்தம் எப்பொழுது கேட்கிற? கர்த்தர் கண்டிப்பாய் உன்னை சந்திப்பார். ஆமே, கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு கிடைத்த சுலாக்கியம். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? தள்ளி தள்ளி போகுதா? ஆண்டவர் ஏன் எனக்கு இல்லை? இல்லை, உனக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி சரியான நேரத்தில் கர்த்தர் சரியான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இவனுக்கு ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பர்பஸ் இருக்கு. அப்படின்னா நோக்கம். எந்த நோக்கம், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். நோக்கம் இல்லாமல்லை. ஒரு பர்பஸ் என்ன? மரித்தவன் எழுந்து பேசப் போறேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவன் உயிரோடு எழும்புவதற்கு இவன் ஏதாவது செய்தானா? சத்தமாக சொல்லணும். இவன் உயிரோடு எழும்பி வருவதற்கு இவன் ஏதாவது ஜெபம் பண்ணனா? ஜெபம் பண்ணல. இவன் ஏதாவது பிரயாசப்பட்டானா? இவன் ஏதாவது தசமமாக காணிக்க கொடுத்தானா? கொடுக்கல. இப்போ ஆண்டவர் யாருக்காக இவனை உயிரோடு எழுப்பினார்? தாயாருடைய கண்ணீரை துடைப்பதற்காக இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அப்ப இவனுக்கு உயிரை கொடுத்ததுக்கு காரணம் இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக, மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக. ஆத்மாவிலே செத்து கிடக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார்னா, நம்ம ஜபம் அல்ல, நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக யாரோ ஒருவர் நமக்காக ஜபம் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் கர்த்தர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அது உன் தாயாக இருக்கலாம், உன் தகப்பனாக இருக்கலாம், அண்ணனாக தம்பியாக யாராக இருக்கலாம், உன் போதகராக இருக்கலாம். நீ இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பதற்கு காரணம் யாரோ ஒருவர் விட்ட கண்ணீர் என்பதை மறந்து போகாதே. யாரோ ஒருவருடைய, நான் தைரியமாக சொல்ல முடியும் இப்பொழுது எப்படியோ, ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்காக அதிகமாய் கண்ணீர் விட்டது என்னை பெற்ற தாய் தான். என்னுடைய தாயாருடைய கண்ணீரின் ஜபம் ஜபம் ஜபம் தான். ரூத்தம்மான ஒரு அம்மா இருந்தாங்க ஒட்டஞ்சத்திரத்தில். அந்த அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் பிரேயர் பார்ட்னர். அழுது அழுது ஜபம் பண்ணுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, என் பிள்ளை எங்கே இருக்கானோ, யாராவது வாலிப பையனை பார்த்தா என் பிள்ளை எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு வீட்டு வாசலில் வச்சு சாப்பாடு போடுவேன். அவனை பார்க்கும் போதில் என் பிள்ளை எங்கே இருந்தாலும் ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஜபம் பண்ண வேண்டும். அந்த தாயாருடைய கண்ணீர் தான் என்னை ரட்சித்து கொண்டு வந்தது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம யாருக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காரு? மற்றவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக. இப்போ இந்த வாழ்க்கை வந்த உடனே இவன் இவனுக்காக வாழ்வதற்காக அல்ல, இவனுடைய தாயாருக்காக. இவன் யாரை கவனிக்க வேண்டுமோ அவர்களை கவனிப்பதற்காக இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்க நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் உங்களுக்காக அழுது ஜெபித்த உங்களுடைய தாயாருடைய கண்ணீரை துடைக்கத்தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரே தவிர உங்கள் தாய் தகப்பனை அழ வைக்கிறதுக்காக அல்ல. ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதென்றால் அது உங்கள் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல முறையில் வைத்திருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இவன் தாயினுடைய கண்ணீர் தான் இவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு இயேசுக்கு காரணமாக இருந்தது. சோதர, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இவன் என்ன பேசியிருப்பான்? எடுத்த உடனே அவன் என்ன பேசியிருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. திடீர்னு முழிச்சிட்டான், செத்து போன உயிரோடு தான் பேச தொடங்கினான். உனக்கு என்ன பேசியிருப்பான் சொல்லுங்க. யாரும் சொல்லு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா மனிதனுடைய ஆத்மாவுக்கு கான்சியஸ் இருக்கு, சரீரம் தான் செத்து போச்சு. அப்போ இவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போய் எங்கேயோ பிரயாணம் பண்ணியிருப்பான், இல்லை தேவ சமூகத்துக்கு பரதீசுக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்? அவன் கேட்டது என்னது? நான் மறுபடியும் எப்படி இங்க வந்தேன்? அதான் கேட்டிருப்பான். சாது சுந்தர் சிங் சொல்றாரு, இயேசுவை பார்த்தமே அவன் கேட்டானா, அங்க இருந்தவர் எப்படி இங்க வந்தாருன்னு கேட்டானா. கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மயப்படுத்துவோம். பரலோகத்தில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறார். சாது சுந்தர் சிங்குக்கு கத்தர் வெளிப்படுத்தினாரா? அவன் என்ன பேசினான்னா, இப்பதான் அவர் அங்க பார்த்து இவர் இங்க இருக்காருன்னு சொல்லி. அல்லேலூயா! தேவன் நமத்தில உலாவுகிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். மரித்தவன் பேச தொடங்கினான். இப்ப பாடையில வந்தவன் இப்ப திரும்ப போகும்போது இப்ப ஊர்வலம் எங்க போகுது? ரிட்டர்ன் போகுது. ஆமே சொல்லுவான், சுடுகாட்டை நோக்கி போய்

தெரியுமா, தேவனுடைய அன்பு. ஐயா, நீங்க ஒரு சத்தியத்தை அறியாம ஒரு சம்பவம் மாதிரி வாசிச்சு போயிடக்கூடாது. பைபிளுக்குள்ள நுழையணும், நீச்சல் ஆழத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். ஆண்டவருடைய பிரயாணத்தை திருப்பிட்டார். இதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரயாணம் எங்க போய்கிட்டு இருக்கு? நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ மரணத்துக்கு இடம் கொடுத்து ஆத்துமாவிலே செத்து போன நிலைமையில நீ ரட்சிக்கப்படாமல் இன்னும் நீ மரணத்தை நோக்கி போய்கொண்டிருப்பாயனால் இன்றைக்கு கத்தர் உன் பாடையை தொட விரும்புகிறார், உன் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். நீ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போவதற்காக ஸ்தோத்திரம், மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிரயாணம் நரகத்தை நோக்கி அல்ல, சுடுகாட்டை நோக்கி அல்ல, நான் ஜீவனை நோக்கி போக விரும்புகிறேன், ஜீவிக்கிற ஜனங்களை நோக்கி போக விரும்புகிறேன். இப்ப நல்ல கவனிங்க, ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. பாடை ஏற்றிட்டு போகும்போதுல பாடை பின்னாடி வருமா, ஜனங்கள் பின்னாடி வருவாங்களா? ஜனங்கள் பின்னாடி வருவாங்க, பாடை ஏற்றிட்டு முன்னாடி போவாங்க. இப்ப ரெண்டு கூட்டம் சேர்ந்துருச்சு. ஊராறில் வெகு ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய அழுகையை கண்ட ஜனங்கள் உன் ஆனந்தத்தையும் காண்பதற்காகத்தான் என்பதை மறந்து போய்விடாரு. இதுவரை உன் கண்ணீரையே கண்ட ஜனங்கள் உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்படி என் தேவன் எனக்கு கைதட்ட முடியல, நீங்களாவது தட்டுங்களேன். ஆமே. உன் முகத்தில் வடிந்த கண்ணீர், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு, இதை பார்த்து உன்னை பரிதாபமாகவே பார்த்த ஜனங்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி என் தேவன் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மறந்து போய்விடாதே. Glory to Jesus. இப்ப ரெண்டு கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சு. சுடுகாட்டுக்கு நான் போகிறது, இவனுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, இவன் மூலமாய் அநேகருடைய விசுவாசத்தை தூண்டிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் உங்கள் விசுவாசத்தை மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் வாழ்கிற மக்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். அதனால தான் ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா வந்து சாட்சி சொல்லணும். இப்போ நான் மறுபடியும் சாட்சியெல்லாம் போக போகிறோம், இன்றைக்கி லேட்டானாலும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு நல்ல சத்தியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. கத்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஏன்னா கண்மான கத்தருடைய பிள்ளைகளை இப்போ மறுபடியும் ரெண்டு ஊர்வலமும் ஒன்று சேர்ந்துருச்சு. எங்கே நோக்கி போகுது? சுடுகாட்டுக்கு. அங்கே இருப்பா, வெட்டியான் குழியை தோண்டி வச்சுட்டு காத்திருப்பான். என்னப்பா குழி? அந்த குழியை போட்டு மூடு. உனக்காக மற்றவன் தோண்டின குழியை மூட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அமீன் சொல்லுவோமா? உன்னை குழியில போடுறதுக்கு உலகம் கொண்டு போகலாம், ஆனால் உன்னை உயர்த்தி வைப்பது என் தேவனுடைய திட்டம். ஏவன் குழி பறிச்சாலும் நீ கவலையே படாத, அவன் வெட்டின குழியில் அவனே வழுவான். சோத்திரம். அங்க குழி வெட்டினவன் என்னடா போன வரும் வரும்னு பார்த்துக்கிட்டுமா, போட்டு புதைச்சா ஏதாவது காசு கிடைக்கும். உனக்கு குழி வெட்டினா இன்னொருத்தன் கூலி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். உன் வேலை ஸ்தலத்துல உன் வேலையை காலி பண்ணிட்டா, நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், அவனை காலி பண்ணிரு, ஆள் இருக்கலாம். உனக்கு குழி வெட்டுறதுக்கு கூலி கொடுக்கறக்கே ஆட்கள் இருக்கலாம். அவனுக்கு ஒரு கூலியும் கிடைக்காம குழியை சும்மா விட்டுட்டு போக எந்த அவனால முடியும்? ஆமே. கத்திர சோத்திரம். இப்ப ஊர்வலம் போறாங்க. இப்ப முன்னாடி யாரு போவா? வரும்போதுல தூக்கிட்டு வந்தாங்க. நாலு பேரை சார்ந்து வாழ்ந்தவன் இப்பொழுது இயேசுவை சந்திச்சதுக்கு அப்புறம் தானா நடக்கிறான். இதுவரைக்கும் நீ மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்திருக்கலாம், உன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ ஊர்வலம் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போகுது, டபுள் மடங்கு போகுது ஊருக்குள்ள. ஊருக்குள்ள போகும்பொழுது முன் வரிசையில் யார் போயிருப்பா சொல்லுங்க? இயேசு. அதுக்கு பக்கத்தில் யார் போயிருப்பா? இவன் உயிரோடு எழுந்தவன். அதுக்கு பக்கத்தில் அவனுடைய தாய், சீஷர்கள். இப்போ அவன் ஐக்கியம் யாரோட மாறிடுச்சு? தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும். தேவ பிள்ளையே, கத்தர் உன்னை ரட்சித்து இருப்பது உன் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்றதுக்காக அல்ல, மறித்த கூட்டத்தோடு வாழ்வதற்காக அல்ல, மறித்த ஆத்மாவிலே மறித்து உலக வழக்கத்தின்படி வாழ்கிற மக்களோடு வாழ்வதற்காக அல்ல, உன்னுடைய ஐக்கியத்தை மாற்றுவதற்காகத்தான் கத்தர் உனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மேம்படுத்துவான். உன்னுடைய ஐக்கியம் மாற வேண்டும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் நீ ரட்சிப்புக்குள்ள நடத்து, அவனை பழி வாங்கினா நீ அவனை ரட்சிப்புள்ள நடத்து. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே சர்ச்சுக்கு வரவிடாம உன்னை தடுத்தான். இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இயேசுவை பற்றி சொல்லு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறா. உன்னுடைய ஐக்கியம் பழைய நண்பர்களோடு அல்ல, புதிய ஐக்கியத்தோடு இருக்கணும். இப்போ ஊருக்குள்ளே போகும்போது எல்லாம் ஊர் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஏய், எப்படி அவன் உயிரோட வரான், எப்படி உயிரோட வருவான், ஏய் எப்படி நீ உயிரோட வந்த, இயேசுவை பற்றி அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறணும். இயேசுவை பற்றி அதிகமாக தெரியாது. இப்ப இயேசு சும்மா சாதாரணமா வர்றாரு. இவன் போய் இயேசுவை அந்த மக்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? உனக்கு கர்த்தர் புது வாழ்க்கை கொடுத்துருக்கிறது இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். ஆமென் சொல்லுமா? உனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை மற்றவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான்
கர்த்தர் உன்னை

ஜீவனோடு வைத்திருக்கிறார். மரித்தவன் பல காரியங்களை பேசியிருப்பான், ஆனால் உயிரோடு எழுந்தவன் யாரை பற்றி பேசுகிறான் சொல்லுங்க? யாரை பற்றி பேசுகிறான்? பேச்செல்லாம் யார் தான்? தெய்வ பிள்ளைய மனம் திரும்புங்க. கண்ட காரியத்தை பற்றி பேசாமல், கண்டவங்களை பற்றி பேசி கிருபை இழந்து போகாமல், எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவை பற்றியே நான் பேசுவேன்.

நான் சொல்றதெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. இவன் வீடு வீடா போய் சொல்லிப்பான், ஏன் நான் உயிரோட வந்துட்டேன், நான் உயிரோட வந்துட்டேன். இப்ப பாருங்க, இப்ப இவன் வாழ்றது யாருக்காக வாழ்றான்? இதுதான் அவனை உயிரோட எழுப்புனதுக்கு பர்பஸ். கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன? உன்னை ரட்சித்த தெய்வத்தை பற்றி பேச. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல விசுவாசிகள் சுயநலக்காரரா மாறிட்டாங்க. நான் நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீட்டுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கணும், நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஜபத்துக்கு வாங்க நேரம் இல்லை, பயில் சுடிக்குவாங்க நேரம் இல்லை. உன்னை உயர்த்தின தெய்வத்துக்கு கடைசி வரைக்கும் உண்மையாரு. உனக்காக வைக்கிற பெண்கள், பெண்களுக்காக ஆண்கள், ஆண்களுக்காக வாலிபர்கள், வாலிபர்களுக்காக இது இன்னும் நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கர்த்தரை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மா வெளியே வரும்போது வா வா எங்கள்கிட்ட தானே வரணும் அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் இப்ப அவங்க நினைப்புல ஆண்டவர் மண்ணலி போட்டார். உனக்கு விரோதமா எவன், நீ எங்கிட்ட தான் வரணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் பொழப்புல மண்ணலி பொழப்புல இல்ல, அவன் எண்ணத்துல மண்ணலி போட என் தேவன் வல்லவரா இருக்கிறார். நீ எங்கிட்ட வந்துதான் ஆகணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி தூசி தட்டிட்டு போங்க. நான் இயேசுட தான் வந்தேன், அவன் உன்னை நம்பி நான் வரல, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கேன். இந்த அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய மறுபடியும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவங்க ஐயோ நம்ம வழிக்கு வருவாங்கன்னு நினைச்சோம், இதுக்கு காரணம் யாரு? இயேசு. நல்ல கவனிங்க, இவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் யூதையா முழுவதிலும் சுற்றிலும் இருக்கிற திசைகளிலும் துணித்தது. இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவங்களுக்கு சொல்லப்பட வேண்டும், மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லணும். ஆமேன் சொல்லுவோமா? அப்படி இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடுவோம், அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை விசாரிப்பாரற்ற சியோனா இருந்திருக்கலாம், ஒருவரும் கடந்து நடவாததாக இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் உரியாவை போல, உசியாவை போல ஒரு மனமேட்டிமையாக இருந்திருக்கலாம், ஆகாசை போல அந்நிய தேசத்தினுடைய பலிபீடத்தின் சாயலை அணிந்து கொண்டது போல இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தின் வாழ்க்கையில விழுகை, ஏற்ற இறக்கம், நஷ்டம், வியாதி, போராட்டம் வந்தது உண்மைதான். ஆனால் அப்படியே விட்டு விடாத நல்ல தெய்வம் என்னை சந்திப்பதற்கும் ஒரு நாளை வைத்திருக்கிறேன், அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சந்திரனுக்கு வேலைப்பழு மிக அதிகமாக இருந்ததால் அன்று மாலையில் அவனுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து அவன் வாசிக்கவில்லை. வேலை நேரம் முடிந்த பிறகு தன்னுடைய உறவில் ஒருவர் மிக அதிகமாய் வியாதிப்பட்டிருந்ததால் இந்த இமெயிலை பார்க்கக்கூட நேரமில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார். யாராவது தன்னோடு இருந்தால் இன்னும் சிறப்பாக அந்த பெரியவருக்கு உதவி செய்திருக்கலாமே என்று அழுத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் கடவுளோடு நேரம் செலவு செய்த பின்பு அலுவலகம் செல்வதற்கு முன்னால் கடந்த நாள் மாலையிலேயே தன்னுடைய நண்பனிடத்திலிருந்து வந்த அந்த இமெயிலை திறந்து வாசித்து பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்த காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வகையிலே இன்றைக்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி. இதை வாசித்த சந்திரன் மிகவும் வெட்கப்பட்டான். தன்னுடைய நண்பனின் அந்த இமெயிலை என்ன என்று ஏற்கனவே பார்த்திருந்தால் கடந்த நாள் மாலையில் ஆஸ்பத்திரியில் அவனுக்கு மிக உதவியாயிருந்திருக்குமே என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவனை பார்த்து இதே கேள்வியைத்தான் கேட்டார். ஆம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்பதுதான் அந்த கேள்வி. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து இப்படித்தான் கேட்கிறார். வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்காமல் ஓடும் பொழுது அவர் நமக்கு என்ன உதவி செய்ய விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளாமல், பயன்படுத்திக் கொள்ளாமல் அந்த நாளுக்குள் ஓடி விடுகிறோமோ என்பதை எண்ணி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வேத வசனங்களை வாசிக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்ற கடவுளுடைய சத்தத்தையும் ஆலோசனையையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன செய்வோமா?

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்து.

2 கொரிந்தியர் 2 அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அவிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலில்லாதிருந்தது. ஆதலால் நான் அவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கெதுனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலைப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. பிளாக் பார்ட் என்பவன் ஒரு தொழில் முறை திருடன். அவன் வெல்ஸ் ஃபார்கோ என்ற கார்கோ நிறுவனத்தையே அச்சுறுத்தியவன். 1875 1883 வரை அவன் 29 விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றி சென்ற குதிரை வண்டிகளை கொள்ளையடித்திருக்கிறான். ஆனால் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற அவன் ஒரு முறை கூட துப்பாக்கியை பயன்படுத்தியதில்லை. அவன் தன்னுடைய தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் யாருமே அவனை பார்த்திருக்க முடியாது. பிளாக் பார்ட் கொள்ளையடிப்பதற்காக யாரையும் பிணைய கைதிகளாக பிடித்து சென்றதில்லை. தான் எவ்வாறு எளிதாக கொள்ளையடித்தேன் என்று அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது இவ்வாறு கூறினான். முகம் தெரியாதவர்களை பயமுறுத்தி மிரட்டுவதுதான் என்னுடைய ஆயுதம் என்றான். அவனுடைய மிரட்டல் நிறைந்த வார்த்தைகளே போதும் அந்த குதிரை வண்டி காவலர்களை பயமுறுத்த. அம்பிரியமானவர்களை இன்று சாத்தானும் அப்பாவி மக்களை பயமுறுத்தித்தான் அவர்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கிறான். பயமுறுத்துவதைத்தான் அவன் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். பயத்தினால் அநேகர் அவனுக்கு இரையாகிறார்கள். அவனை எதிர்க்க திராணி இல்லாமல் போகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பிசாசை ஜெயித்து விட்டார். ஆகவே சாத்தானின் மிரட்டல்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை பயன்படுத்தி பிசாசை ஜெயித்தார். ஆகவே நாமும் அவனுடைய அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவ வார்த்தை என்னும் வாளை நம் கையிலே பிடித்து கொண்டு அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடிப்போவான். இன்று அநேகர் பிசாசின் கிரியைகளாகிய செய்வினை, பில்லிசூனியம் போன்றவைகளுக்கு பயப்படுகின்றனர். இதிலிருந்து விடுதலை பெற பிசாசையே நாடி செல்கின்றனர். பிரியமானவர்களே, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆகவே நம்மை இடராத செம்மையான நல்ல பாதையில் நடத்தும் இயேசுவை பின்பற்றி செல்வோம். அப்பொழுது சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய முடியாது.

சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உறவுக்கு உதவும் உபத்திரவம், சஃபரிங் அண்ட் ரெக்கன்சிலியேஷன். வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 12 அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். எத்தியோப்பியா நாட்டு பெண்ணை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா நாட்டு பெண்ணு நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மட்டுமா பேசினார், எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டால் அவர் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 12:26. ஓர் உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். இஃப் ஒன் பார்ட் சஃபர்ஸ், எவ்ரி பார்ட் சஃபர்ஸ் வித் இட். சக விசுவாசிகளோடு உள்ள உறவு முறிவுகளை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக தவறும் போது நாம் கடவுளின் பொறுமையைத்தான் சோதிக்கிறோம். படகு அசையாது செல்லும் வரை ஒருவரையும் சாராது நாம் தனித்து சமாளிப்போம். அது அலசடிப்படும் போதோ அல்லது மணலில் சொருகிக் கொண்டாலோ தேவ மக்களின் உதவிக்காய் தவிப்போம். சோதனையின் வேளைகளில்தான் உடன் விசுவாசிகளின் நட்புதவியின் அருமை விளங்கும். உடன் விசுவாசிகள் என்றார் யார் தெரியுமா? எபிரேயர் 12:22-23 அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேனாரவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற இந்த கூட்டம் எவ்வளவு மகத்துவமான ஒரு பெரிய கூட்டம் பாருங்கள். இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். A brother is born for the day of adversity. நீதிமொழிகள் 17:17. கெத்சேமனேயில் தம்முடைய சீடர்கள் தம்முடன் இருப்பதை இயேசு எவ்வளவாய் வாஞ்சித்தார். மேல் நோக்கிய பரிசுத்தத்தின் சமதள பிரதிபலிப்பு மனிதரோடு உள்ள சமாதானமாகும். பிறருக்கு எதிரான கசப்பு யாவையும் நமது இருதயத்திலிருந்து நாம் பிடுங்கி எறியாவிடில் இறையருளை நாம் இழந்து போவோம். எபிரேயர் 12:14-15 இப்படி வாசிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத பிடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத பிடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்றாய் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் ஒரு நரியின் ஆலோசனை கேட்டு தனித்தனியாய் மேய புறப்பட்ட போது நடந்ததை நாம் சிறுவயதில் படித்திருக்கிறோம். கூடி வாழ்ந்த மிரியாம் மோசே ஆரோனின் குழுவினரில்
திடீரென பாடகி மிரியாம் புறங்கேறிய பாவத்தினாலும் பொறாமையினாலும் தொழுநோயானாள். தனது மதியினத்தை அவள் உணர்ந்த பின் கடவுள் அவளை குணமாக்கினார். பாடுகளும் சோதனைகளும் நமது இதயங்களை இழக்கி ஒப்புரவாகுதலை இலகுவாக்கின்றன. நெடுநாள் விரோதித்துக் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் திடீரென்று அதிக நோய்வாய்ப்பட்டு விட்டதால் உடனே இருவரும் சமாதானம் உண்டாக்கி கொண்ட சந்தர்ப்பங்களை பற்றி எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் என்ன தெரியுமா? குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செவிப்பதை என்று யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். எத்தன் யாக்கோபை முடிசூட்டும் முன் கடவுள் அவனை முடமாக்கினார். He was crippled before he was crowned. ஆண்டவர் அவனை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் எத்தன் என்று அவன் பதில் சொல்லி தன்னுடைய பாவ உணர்வின் நிலைக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் அவனை முடிசூட்டினார். நாம் மனம் திரும்பி மன்றாடிய உடனேயே சிட்சையின் புறம்பை தேவன் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே அப்படி நடப்பதில்லை. எனவேதான் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நாம் திரும்ப நிமிர்த்தும்படி ஆலோசனை தரப்பட்டுள்ளது. இஸ்ரவேலரது எதிரிகள் அனைவரையும் தேவன் சீக்கிரமாய் துரத்தி விடாமல் இரு காரணங்களுக்காக அவர்களை விட்டு வைத்தார். ஒன்று, இஸ்ரவேலர் யுத்தம் செய்ய பழகுவதற்காகவும் அடுத்து அவர்களது கீழ்ப்படிதலை சோதிப்பதற்காகவும் அப்படி செய்தாராம். இறைவனது தாமதங்கள் பிரியமானவர்களே நமது நன்மைக்காகவே. சங்கீதங்கள் 6:13, 38, 56, 70, 88, 143 இவைகளெல்லாம் தனது இக்கட்டுகளில் எதிரிகளிடமிருந்து தன்னை விடுவிக்கும்படி தாவீது செய்த அருமையான வேண்டுதல்களாகும். ஆனாலும் எல்லா சமயத்திலும் கடவுள் உடனடியாக விடுதலையை அனுப்பிவிட்டார் என்று சொல்ல முடியாது. பழங்கால பரிசுத்தர்கள் இந்த சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தனர். எனவேதான் அவர்கள் எழுதிய பாடல்களில் இச்சத்தியம் பிரதிபலித்துள்ளது. எடுத்துக்காட்டாக தேவதாசன் ஐயர் அவர்கள் பாடிய ஒரு கீர்த்தனையில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிறேன் தேவா, என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசு நாதா, இரக்கம் வைத்தெண்டனின் குறைதனை நீக்கு, என்னை ஆட்கொண்டவா இயேசு சர்வேசா. ஓர் உறுப்பு துன்புற்றால் அத்துடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். எங்கள் மகாபெரிய தேவனே, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று திருவசனத்தில் உம்முடைய பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் ஏறத்தாழ எல்லா புத்தகங்களிலும் அதற்குரிய ஆலோசனைகளை நடைமுறை புத்திமதிகளை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மோடு காரியங்களை சரி செய்து விடுகிறோம். ஆனால் எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோரி காரியங்களை சரி செய்ய எவ்வளவாய் தயங்குகிறோம். இன்னும் இருமாப்பு, இன்னும் பெருமை, இன்னும் அகம்பாவம், இன்னும் பிடிவாதம், இன்னும் கசப்பு, இன்னும் வைராக்கியம். கர்த்தாவே, இவை எல்லாவற்றையும் பணி

உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சமுதாயங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 102. அந்த சங்கீதத்தில் 28 வசனங்கள் இருக்கிறது. அந்த 102 சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் மேலே சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் தலைப்பு, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்திரத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். 102 சங்கீதத்துக்கு தலைப்பு துயரப்படுகிறவனின் விண்ணப்பம், துயரப்படுகிறவரின் கதறல். இந்த சங்கீதத்தை நாம் மூன்றாய் பிரிக்க போகிறோம். முதலாவது தாவீதின் விண்ணப்பம். நீங்கள் முதல் 2 வசனங்கள், 6 விண்ணப்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். முதலாவது, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கேளும், அண்டர்லைன் பண்ணுங்கள், கேளும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். தாவீது சொல்லுகிறான், கேளும் ஆண்டவரே. நாம் சங்கீதத்திலே இருக்க போகிறதுனால் அதிக ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க போவதில்லை. கேளும், ஆண்டவர் சொன்னார் ஒருமுறை எசேக்கியா ராஜாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். தாவீது இங்கே முதலாவது சொல்லுகிறது கேளும், முதல் வசனம். இரண்டாவது, உம்மிடத்தில் சேர்வதாக. 6 விண்ணப்பத்தில் இரண்டாவது விண்ணப்பம், உம்மிடத்தில் சேருவதாக. ஜெபிக்கிற ஜெபம் மேல் வீட்டு அறையோடு நின்றுவிடக்கூடாது, கூரையோடு நின்றுவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கின்ற விண்ணப்பம் அது உம்மிடத்தில் சேர வேண்டும். எப்படி யோவான் 11 அதிகாரத்தில் இயேசு தைரியமாய் கல்லறையிலிருந்து சொன்னார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை இவர்கள் அறியும்படி. அப்படியானால் விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில் போய் சேருகிறதா இருக்க வேண்டும். அநேக விண்ணப்பங்கள் சேருவதில்லை. தானியேலை குறித்து சொல்லும் போது தேவ தூதன் சொல்லுகிறார், உம்முடைய மனதை செலுத்திய முதல் நாளே உம் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியானால் அந்த விண்ணப்பம் தேவனிடத்தில் சேர்ந்தது. மூன்றாவது தலைப்பு, மூன்றாவது விண்ணப்பம், 2 வசனம் சொல்லுகிறார், உமது முகத்தை மறைக்காதீர். உமது முகத்தை மறையாதீர். மிக முக்கியமான 3 குறிப்பு. ஆண்டவரே, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 வேதனை இருக்கலாம், உங்க முகத்தை மட்டும் நீங்க மறைக்க கூடாது. தாவீது அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், உங்க முகம் அப்பா, உங்க முகம் ஆண்டவரே. சங்கீதம் 104:29 வாசிச்சிங்கன்னா, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். உமது முகத்தை மறைக்க திகைக்கும். 28, நீர் கொடுக்க அவைகள் வாங்கும். ஆண்டவருடைய முகம் மாத்திரம் மறைக்கப்பட்டால் வாழ்க்கையே சூனியமாய் மாறிவிடும். ஆண்டவரே, உங்க முகத்தை மறைக்க வேண்டாம். 4 ஆண்டவரே சொல்லுகிறார், என் முகத்தை தேடி. தாவீதுக்கு ஒரு பெரிய விண்ணப்பம், உங்க முகத்தை மட்டும் மறைக்காதீங்க. மோசே சொன்னார் பாருங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். 4 ஜெபம், 2 வசனத்தில் அண்டர்லைன் பண்ணுங்கள், உமது செவியை என்னிடத்தில் சாயும். சாயும், அதாவது செவி கொடும், நான் பேசுவதை கேளும். அநேக ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே செவி சாயும். சங்கீதத்தில் நீங்கள் 116 சங்கீதத்தை பார்க்கும் போது 2 வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால். அப்ப தாவீதுடைய 4 ஜெபம், அப்பா
நான் எந்த ஜெபம் பண்ணினாலும் நீ செவி சாய்க்கணும், செவி சாய்க்கணும். ஐந்தாவது அதே வசனத்தில் பார்க்கிறோம், உத்தரவு அருள செய்யும். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு கேளும், சேருவதாக, முகத்தை மறைக்காதீர், சாயும் என்றெல்லாம் சொல்லுகிறேனே. அஞ்சாவது என்ன தெரியுமாப்பா, இப்ப கீழே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்க போறேன், நீங்க தயவு செய்து உத்தரவு அருளணும். கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் உத்தரவு தரணும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா? ஆறாவது அவருடைய ஜெபம் 24 இருக்கு. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும், அண்டர்லைன் பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளாதையும், எடுத்துக்கொள்ளாதையும். இதே ஜெபத்தை தான் ஆண்டவர் யோவான் 17 அதிகாரத்தில் அவர் சீஷர்களுக்காய் ஜெபிக்கிறார். 17:5, ஆண்டவரே இவர்களை, ஆண்டவரே உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாதி வயதுல சாகக்கூடாது. இது வந்து தியானம்னால தான் நான் வேக வேகமா பேசுறேன், இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் பல ரெஃபரன்ஸ் தரலாம். பாதி வயதில் அநேக சாபங்கள், அநேக குடும்பங்களில் இள வயதின் குடும்பம் வருகிறது, மரணம் வருகிறது. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், வேதம் சொல்லுது. அப்ப தாவீது 24 ஜெபிக்கிறார், அப்பா நான் பாதி வயதுல செத்துடக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதையும். 6 ஜெப விண்ணப்பங்கள். அடுத்த பகுதியை தாவீதியின் பரிதாப நிலை, இல்லை என்றால் தாவீது கடந்து போன பாதை, இந்த 6 ஜெபம் பண்றாரு பாருங்க. அவருடைய பரிதாபமான நிலை 20 இருக்கு. 20 வாசித்தால் கஷ்டமா இருக்கும். ஒரு உண்மை நிலையை ஆண்டுகிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உண்மையான நிலை 3 வசனம், அதுல என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, அது ஒரு நிலை. என் எலும்புகள் கொள்ளியை போல எரி உண்டது, 2 நிலை. என் இதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிட்டு, நான் உலர்ந்து போயிட்டேன், என் போஜனத்தை புசிக்க மறந்த, சாப்பிடவே நல்ல முடியல, 4 நிலை. பெருமூச்சு சத்தத்தினால் எலும்புகள் எல்லாம் மாம்சம் ஒட்டுது. இப்படி 20 நிலை சொல்லுகிறாரு. 6 சொல்றாரு, 7 சொல்றாரு, நான் தனித்திருக்கிறேன், குருவியை போல இருக்கிறேன், என் சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள். அப்ப தாவீதுடைய பரிதாபமான ஒரு நிலை, 20 நிலையை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 20 நிலை நீங்க உண்டோன்னா பாருங்க. 10 சொல்றாரு, நான் சாம்பலை அப்பமாய் புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன், சாப்பிடக்கூட முடியல, வாயில வைக்க முடியல. இது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சொல்லப்படுகிற நிலை. துயரத்தில் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறார். சரி, 3 தாவீதின் விசுவாச அறிக்கை. 6 ஜெபம் பண்றாரு நம்பிக்கையோடு, கேளும், சேருவதாக, மறைவாதையும் மறையாதையும், சாயும், அருளச் செய்யும் என்று சொல்லிட்டு, கடைசியில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். இப்படி ஜெபித்தவர். ஆனா இவட சூழ்நிலை பெருசு, 20 நிலையில இவர் இருக்கிறாரு. 20 நிலை, அவ்வளவு நிந்தையான நிலையில 3 விசுவாச அறிக்கை வாசிக்கட்டுமா? விசுவாச அறிக்கை 12 வசனத்துல இருக்கு. 13 வாசிப்போம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தய செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. 1000 பிரச்சனையில் இருந்தாலும், 20 நிலையில இருந்தாலும், இப்படிப்பட்ட விண்ணப்பத்தில் இருந்தாலும், எனக்கென்று ஒரு குறித்த நேரம் வரும். அங்கு மாத்திரமல்ல, 22, 23, அது 24 கீழெல்லாம் வாசிக்கிட்டீங்கன்னா 25 வரைக்கும் அங்கு ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறாரு. குறித்த நேரம் வரும், 1000 பிரச்சனை எனக்கு இருந்தாலும் எனக்கென்று ஒரு குறித்த நேரம், நான் ஒரு காலத்துல நல்லா இருப்பேன், சீயோனுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. நான் உங்களை இந்த செய்தியை முடிக்கும் போது சொல்லுகிறேன்,
ஆயிர பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன? விசுவாச அறிக்கை. எனக்காக தேவன் நியமித்த நேரம் வந்தது. தேவன் எனக்கு நியமித்த நேரம், தேவன் எனக்கு குறித்த நேரம் வந்தது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, ரோமர் 9 ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லுகிறது 9:9 அந்த வாக்கு தத்தமான வார்த்தையானது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் என்னும் ஒரு குமாரனை பெறுவாள், குறித்த காலத்தில் வருவேன். 25 பிரச்சனை தான், 25 குழந்தை இல்லை உண்மை தான், ஆனால் குறித்த காலத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர் ஆதியாமத்தில் வாசித்தால் குறித்த காலத்தில் வந்தார். இதை முடிக்கிற நேரத்தில் சொல்கிறேன், உங்கள் நிலை தாவீது அந்த இடத்தில் 20 தன் நிலை சொல்கிறார். நீங்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், குறித்த நேரம் வந்தது. விசுவாச அறிக்கை. ஆபிரகாமே, குறித்த காலத்தில் வருவேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதே போல குறித்த காலம் வந்தது. நான் சொல்கிறேன், நீங்கள் தலை நிமிர்கிற காலம் வந்தது. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற காலம் வந்தது. இந்த வருடம், இந்த வருடம் அது உங்கள் காலம். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். God bless you. Amen.

சிந்திப்போம் செயல்படுவோம். ரெண்டு நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்டட் வீடியோ பார்த்தேன். அதை என்னால மறக்கவே முடியாது. என் மனசை ரொம்ப தொட்டுச்சுது. அந்த வீடியோ 2-2 நிமிஷம் தான் ஓடிச்சது. அது ஒரு மௌனப்படம். பல மாடி கட்டடத்துல ஒரு லிஃப்ட் போய்கிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளோர்ல அது நிக்குது. பல பேர் அதுல ஏறுறாங்க. கடைசியா ஒரு வாலிபன் வேகமா ஓடி வந்து அந்த லிஃப்ட்ல ஏறான். லிஃப்ட் மூட மாட்டேங்குது. ஓவர்லோடுன்னு காமிக்குது. ஒரு ஆள் அதிகம்னு காட்டுது. கீ கீன்னு சத்தம் வேற போடுது. யாருமே லிஃப்டை விட்டு வெளியே வர தயாரா இல்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு அவசரம். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க முகத்தை பாக்குறாங்க. அப்புறம் தலைய குனிஞ்சுக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தர் முகத்தையா காட்டுறாங்க. ஒருத்தர் கண்ணாடியை கலற்றி மாட்டுறாரு. ஒருத்தர் வாட்சை பாக்குறாரு. ஒரு பெண் தலைய கோதி விடுறா. ஒருத்தர் நாடிய தடவுறாரு. ஒருத்தர் நெற்றியில கைய வச்சு தன்னுடைய எரிச்சலை வெளிப்படுத்துறாரு. லிஃப்ட் தொடர்ந்து கீ கீன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு எல்லாருக்கும் பின்னால நிக்கிறா. அவ லிஃப்டுக்குள்ள முதல்ல ஏறினவளா இருக்கலாம். அவ ஒவ்வொருத்தர் முகத்தையும் பாக்குறா. யாரும் இறங்குற மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரையும் மெதுவா தள்ள சொல்லிட்டு அவ லிஃப்ட விட்டு வெளியே வர்றா. எல்லாரும் அவளை ஏறிட்டு பாக்குறாங்க. அவ ஊன்றுகோல் உதவியோட நடந்து போறா. லிஃப்ட்ல இருந்த அத்தனை பேர் முகத்திலையும் குற்ற உணர்வு தெரியுது. அந்த பெண் லிஃப்ட திரும்பி பாக்குறா. லிஃப்ட் மேல போகுது. அதை பார்த்து அவ சந்தோஷமா புன்னகைக்கிறா. அதோட அந்த வீடியோ முடியுது. ஒரு வார்த்தை இல்ல, அனாவசிய சத்தம் இல்ல, மனசு பிழிஞ்சு எடுத்துட்டது இந்த படம். இந்த அவசர உலகத்துல நாம மனிதாபிமானத்தை இழந்துகிட்டு இருக்கோமோ? ரொம்ப தன்னயமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ? நம்மள மட்டும் நினைக்காம மத்தவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கரிசனையோட பார்ப்போமே. தன்னயமான வாழ்க்கைய மாத்தி அமைப்போமே. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளையல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கத்துக் கொடுக்குது.